அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 22 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆனி மாதம் 29 தேதி, 2026 ஆண்டு ஜூலை மாதம் 13 தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

0: ஒருவர் செய்த நன்மையை மறந்து விட்டாலும் உயர்வடைய வாய்ப்புண்டு. ஆனால் ஒருவர் காலங்கருதி செய்த உதவியினை செய் நன்றியினை மறந்தால் உயர்வே கிடையாது. குறள் எண் 110 அதிகாரம் செய் நன்றி அறிதல்.
1: என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு.
0: ஒருவர் செய்த நன்மையை மறந்து விட்டாலும் உயர்வடைய வாய்ப்புண்டு. ஆனால் ஒருவர் காலம் கருதி செய்த உதவியினை செய் நன்றியினை மறந்தால் உயர்வே கிடையாது. குறள் எண் 110 அதிகாரம் செய் நன்றி அறிதல்.

சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே வானொலியில் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 26ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி மூலம் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை வியாசர்பாடி ஷர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் இராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நெல்லை இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகின்றார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி, சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்க இருக்கின்றார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழே அமுதே நிகழ்ச்சியில் உரை வழங்குகின்றார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 விளையாட்டு போட்டியின் அன்றாட நிகழ்வுகள் நாம் கேட்க இருக்கின்றோம். 7:35 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை வழங்குகின்ற சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். தொடர்ந்து வணக்கம் பரணி நிகழ்ச்சி நாம் கேட்கலாம். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி, இதில் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து துறை இசை, 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குகின்றார் சுந்தர பாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் நாம் கேட்கலாம். தொடர்ந்து திரை இசை. காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு, மனிதனை உயர்த்துவது கல்வியா அனுபவமா. 10:02 மனம் விரும்புதை நேயர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. 11:02 மணித்திருநாடு பத்தனம்திட்டாவின் கவி குறித்த தகவல்கள் நாம் கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே நிகழ்ச்சி, உங்கள் பொறுமையின் எல்லை எதுவரைக்கும். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் அறிவியல் ஓட்ட திட்டம் குறித்த தகவல்கள் வலம் வர நாம் கேட்கலாம். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் கருணை கிழங்கின் மருத்துவ பயன்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். தொடர்ந்து 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் தோலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்க இருக்கின்றார் சித்த மருத்துவ நிபுணர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். பிற்பகல் 2:15 அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. நேயர்கள், இதுவரை இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: நேரம் காலை 6:10 எட்டு நொடி.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஒழுக்கம் உயர்வு தரும் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள்.
2: இன்றைய சமூகம் கல்வி, பொருளாதாரம், அறிவியல், பொருளாட்சி ஆகியவற்றில் முந்தைய கால சமுதாயங்கள் எல்லாவற்றையும் விட சிறந்து விளங்குகின்றது. ஆனால் ஒழுக்கம் என்பது குறைந்து வருவதாக தோன்றுகிறது. காரணம், அறிவியல் தெளிவு ஒழுக்கத்தை போற்றும் முடிவுகளுக்கு முதன்மை தரவில்லை. அறிவியல் கண்டுபிடிப்புகள் கடவுள் இருப்பை மேலும் கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளன. நன்மை தீமை என்பதும் பின்பற்றும் சமுதாயம் பற்றியது. குற்றவியல் கல்வி குற்றம் கடைபிடிக்கப்படும் சமுதாயத்தை பொறுத்து மாறுபடுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. உலகளாவிய உகம்தோறுமான நிலையான குற்றப்பட்டியல் மாறக்கூடியது என்கிறது. இந்த பின்புலத்திலேயே ஒழுக்க கல்வி கருத்துக்கள் இப்போது முதன்மைப்படுத்தப்படவில்லை. கலை உலகிலும் இது சரியான முறையில் காட்டப்படவில்லை. பொதுவாக நல்ல பாதையை விட அல்லாத பாதை பயணம் செய்வதை சாதனை என காட்டும் மனப்போக்கு வளர்ந்து வருகிறது. வழக்கமான செயல்களை விட வழக்கத்துக்கு மாறான செயல்களை விளம்பரப்படுத்துவதும் அதுவும் காட்சிப்படுத்துவதும் காலத்தின் போக்காகிவிட்டது. கல்வி திட்டத்தில் ஒழுக்கத்திற்கென்று தனி வகுப்புகளில் கருத்துரைகள் நாள்தோறும் வழங்கப்பட்டன அன்றைக்கு. இன்றைக்கு அவை இல்லை. பண்டைய சமூகத்தில் ஒழுக்கத்தால் உயர்ந்தோரை பற்றிய கதைகளும் கருத்துக்களும் நீதி போதனைகளும் இடம்பெற்றன. இப்போதைக்கு கருத்து வேறுபாடு தரும் பல செய்திகள் அவற்றில் இடம்பெற்றிருந்தாலும் கூட புராண நிகழ்வுகள் அரிச்சந்திரன், ஏகலைவன், கர்ணன் என பல கதை மாந்தர்கள் முன் உதாரணமாக காட்டப்பட்டனர். தமிழ் இலக்கியத்தில் பாரி, ஔவையார், கபிலர், பிசிராந்தையார், கோப்பெருஞ்சோழன், குமணன், சிபிச்சக்கரவர்த்தி, ஆதிமந்தி, வெள்ளிவீதியார், கண்ணகி என பலரும் சுட்டப்படுகின்றனர். பாரி கொடை ஒழுக்கத்தில் தலை சிறந்து நின்றதை இன்றளவும் புறநானூறு கூறிக்கொண்டிருக்கிறது. அதனாலேயே கபிலரினும் பெரும் புலவர் அவன் இறந்த பிறகும் அவன் பணியை கடனை இறுதி காலத்தில் நிறைவேற்றியதை இலக்கியம் சுட்டுகிறது. கோவலன் மாற்று நடவடிக்கையில் ஈடுபட்ட போதும் தன் வாழ்க்கை பயணத்தில் கொண்டானை காத்தலில் குறை வைக்காதவளான கண்ணகியை இளங்கோவடிகள் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் என பாடியுள்ளார். என்றைக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை உலகுக்கு வழங்கிய திருக்குறள் உலக மக்களாலும் பிற நாட்டு பிற இனத்தாலும் போற்றப்படும் நூலாகும். அதில் திருவள்ளுவர் ஒழுக்கமுடைமை என்பதனை வலியுறுத்தி தனி அதிகாரமே படைத்துள்ளார். அதில் இடம்பெற்றுள்ள 10 குறள்களுமே சிறப்பானவை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், வாழ்க்கையில் ஒழுக்கமே சிறந்தது, உயிரை விட மேலானது என்பது வள்ளுவர் கருத்து. மனிதனை விலங்கு நிலையிலிருந்து மேலானவனாக நிலை நிறுத்தியதில் அறிவை காட்டிலும் ஒழுக்கத்திற்கு முதலிடம் உண்டு. பேரறிவு பெற்ற அறிஞராயினும் ஒழுக்கம் இல்லாதவரை உலகம் போற்றாது. தவம் இயற்றி உயர்ந்த ஆற்றலை பெற்ற பல முனிவர்கள் ஒழுக்கம் பிறந்தபோது தவ ஆற்றலை இழந்ததாக புராணங்கள் சுட்டுகின்றன. உலக வரலாறுகளிலும் ஒழுக்கம் பிறந்தோர் உயர் இடத்திலிருந்து கடைக்கோடிக்கு சென்றதை பல வரலாற்று நிகழ்வுகள் சுட்டி காட்டுகின்றன. இந்திரன் பலமுறை பதவி இழந்ததை புராணங்கள் காட்டுகின்றன. ஒரு குறிப்பிட்ட நடத்தையில் பிறழாமல் நடந்து வாழ்ந்து காட்டும் வாழ்க்கை முறையே ஒழுக்கமாகும். மகாத்மா காந்தியடிகள் கொல்லாமை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தால் வெள்ளையரை வென்ற செயல் ஒழுக்க நடவடிக்கைக்கு ஓர் உதாரணமாகும். வள்ளுவர் கூறியது போல் காந்தியடிகளின் இயக்க செயல்பாடு ஒழுக்க செயலாகி அவருக்கு மாந்தரில் சிறந்தவரான உயர்வை அளித்தமை எண்ணி பார்க்கத்தக்கது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஒழுக்கம் உயர்வு தரும் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. நேரம் காலை 6:15. மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறை

அவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நமக்கு எல்லா நேரத்திலும் உதவுவது நம் இறைவன் ஒருவன் மட்டுமே. இன்னல்களை இறைவனிடம் தெரியப்படுத்துவோம். இனிதாய் இன்றைய தினத்தை தொடங்குவோம். கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் காலை 6:22. வணக்க பூக்கள் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் ஒலிக்க நாம் கேட்டுக்கொண்டு வருகின்றோம். என் கால்கள் வழுவாத படிக்கு என் நடைகளை ஸ்திரப்படுத்தும் என்கின்றது சங்கீதத்தின் புத்தகம். கேட்கலாம் கிருஷ்ணராஜ் அவர்களின் குரலில் அடுத்ததாக பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: யா அல்லாஹ், நிலைமைகளை மாற்றுபவனே, எங்களின் இந்த நிலைமையையும் மிக சிறப்பான நிலைக்கு மாற்றுவாயாக. யா ரஹ்மானே. கேட்கலாம் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல், ஏஆர் ஷேக் முகமது அவர்களின் குரலில்.

ஒழித்த பாடலுடன் நிறைவு பெறுகின்றது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:35. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்.

0: வயல்வெளி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: பட்டம் பார்த்து பயிர் செய் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஆடிப்பட்டம் நெல், சிறுதானியங்கள், பயர் வகை பயிர்கள் மற்றும் காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்ய உகந்த பட்டமாகும். ஆடிப்பட்டத்தில் தேடி விதைப்பதன் மூலம் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன் அறுவடை செய்ய முடியும். இதனால் அறுவடை காலங்களில் ஏற்படும் சேதாரங்களை தவிர்க்க இயலும். மேலும் இக்காலகட்டத்தில் பயிர் முளைப்பதிலிருந்து அறுவடை வரை நிலவும் தட்ப வெப்பநிலைகள் பயிர்களை நன்கு வளர்ச்சியடைய செய்யவும் பூச்சி மற்றும் பூஞ்சான நோய்களின் தாக்குதலையும் குறைக்கிறது. அதனால் ஆடிப்பட்டத்தில் விதைக்கும் பயிர்கள் அனைத்தும் நல்ல விளைச்சல் கொடுக்கும் திறன் கொண்டது. விவசாயிகள் பயிர் மற்றும் ரகத்தை தேர்வு செய்யும் போது எந்த சந்தைக்கு எந்த ரகம் ஏற்றது என்பதை அறிந்து தேர்வு செய்ய வேண்டும். மேலும் தேர்வு செய்த ரகத்தில் நல்ல தரமான விதைகளை தேர்ந்தெடுத்து விதைப்பதன் மூலம் மட்டுமே குறைந்த செலவில் அதிக மகசூல் பெற முடியும். விவசாயிகள் தாங்கள் பயன்படுத்த இருக்கும் விதை தரமானதுதானா என்பதை அறிந்து விதை பரிசோதனை நிலையத்தில் 80 ரூபாய் கட்டணமாக செலுத்தி தங்கள் விதைகளின் தரத்தினை அறிந்து கொள்ளலாம். ஆய்வு முடிவுகள் விவசாயிகளின் முகவரிக்கே அனுப்பி வைக்கப்படும். விவசாயிகள் தங்கள் பகுதிகளில் ஆடிப்பட்டத்திற்கு ஏற்ற பயிர் ரகம் மற்றும் சான்று பெற்ற விதைகளை தேர்ந்தெடுத்து அதற்குரிய சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடித்து நல்ல விளைச்சலையும் லாபத்தையும் ஈட்ட முடியும். சமீப காலமாக நெற்பயிரில் களைக்கொல்லிகளின் பயன்பாடு அதிகரித்தே வருகிறது. போதிய கூலியாட்கள் பற்றாக்குறை காரணமாக நாற்றங்கால் முதல் நடவு வயல் வரை சர்வசாதாரணமாக களைக்கொல்லி பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தற்போது குறுவை சாகுபடியில் ஓரளவு போர் தண்ணீர் உள்ள இடங்களில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. பொதுவாக களை எடுக்காத பயிர் கால் பயிர் என்பார்கள். நன்றாக சேறு கட்டி நீர்க்கட்டி வைத்து ரோட்டோவேட்டர் கொண்டு மடக்கி உழுதாலே களை வராது. நாற்று நட்ட முதல் 5 நாட்களில் பிரிட்டிலா குளோர் களைக்கொல்லியை பயன்படுத்தலாம். இன்று களைகள் கட்டுப்படுகிறதா என்பதை காட்டிலும் அந்த களைக்கொல்லி 10 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே வயலில் தெளித்தால் வேலை செய்யுமா என்பதுதான் முக்கியமான கேள்வியாக உள்ளது. எனவே களைக்கொல்லி தேர்வில் இத்தகைய சிக்கல் இருப்பதை உணர்ந்து வருங்காலங்களில் வயலில் நன்றாக சேறு கட்டி தொளி அடித்து நீர் பாய்ச்சி 10 முதல் 15 நாட்களில் தண்ணீரில் மூழ்கியிருக்கும்படி செய்து நீரில் அழுகிய மிதக்கும் களைகளை சேகரித்து வரப்புகளில் போட வேண்டும். நன்றாக உழவு போடுவதன் மூலமாக களைகளை கட்டுப்படுத்தலாம். களைக்கொல்லிகளை தவிர்ப்போம், நுண்ணுயிர்களை பாதுகாப்போம். முருங்கை ஒரு கோடைக்கால பயிர். இது வெப்பமண்டல பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. மேலும் வறட்சியை தாங்கி வளர்வதுடன் அதிக விளைச்சலும் கொடுக்கக்கூடியது. பூக்கும் தருணத்தில் மழை இருந்தால் விளைச்சல் மிகவும் பாதிக்கப்படும். இப்பயிருக்கு நல்ல வளமான வடிகால் வசதியுள்ள மணல் கலந்த செம்மண் அல்லது கரிசல் மண் நிலம் சாகுபடிக்கு ஏற்றவை. முருங்கை 2 முறையில் பயிர் பெருக்கம் செய்யப்படுகிறது. பல்லாண்டு முருங்கை தண்டு போத்து மூலமாகவும் செடி முருங்கை விதைகள் மூலமாகவும் பயிர் பெருக்கம் செய்யப்படுகிறது. செடி முருங்கை கோடைக்காலத்தில் பூப்பதற்கு ஏற்ப செப்டம்பர் அக்டோபர் அதாவது புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் பயிரிடுவது நல்லது. மேலும் ஜூலை மாதத்தில் அதாவது ஆடிப்பட்டத்திலும் விதைகளை நடவு செய்யலாம். செடி முருங்கையில் நன்கு முற்றிய காய்களை அறுவடை செய்து காய வைத்து விதைகளை பிரித்தெடுக்க வேண்டும். தரமான விதைகளை தேர்வு செய்து சுமார் 15 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள மக்கும் பைகளில் விதைத்து நாற்றுகளாக வளர்த்து 1 மாதம் முடிந்த பின்பு நடவினை மேற்கொள்ளலாம். வழக்கமான நீர் மேலாண்மை, களை மேலாண்மை, உர மேலாண்மை, பயிர் பாதுகாப்பு முறைகளை கையாள வேண்டும். செடிகள் 60 சென்டிமீட்டர் உயரம் வளர்ந்தவுடன் அதாவது நடவு செய்த 3வது மாதம் துளிர் நுனியை கிள்ளிவிடும்.

0: வேண்டும். இவ்வாறு செய்வதால் பக்கக்கிளைகள் தோன்றி அதிக காய்கள் உற்பத்தியாகும். தேவைப்பட்டால் மறுமுறையும் 4 அடி உயரத்தில் நுனிகளை கிள்ளிவிடலாம். நடவு செய்த 3 முதல் 4 மாதங்கள் வரை அல்லது கிளைகள் படர்ந்து நிழல் அதிகரிக்கும் வரை குறுகிய கால பயிர்களான தட்டைப்பயிறு, உளுந்து, பாசிப்பயிறு, வெண்டை, கீரை மற்றும் வெங்காயம் போன்ற பயிர்களை ஊடுபயிராக சாகுபடி செய்யலாம். செடி முருங்கை விதைத்த 6 மாதங்களில் அறுவடைக்கு வரும். மேலும் அறுவடை பருவம் 2 முதல் 3 மாதங்கள் வரை நீடிக்கும். காய்களை 3 அல்லது 4 நாட்களுக்கு ஒருமுறை அறுவடை செய்யலாம். செடி முருங்கை விதைகளை விதைப்பதற்கு முன்னர் முளைப்பு திறன் பரிசோதனை செய்து விதைப்பது அவசியம். தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் மற்றும் விதை விற்பனையாளர்கள் தூத்துக்குடி எட்டயபுரம் ரோட்டில் ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் செயல்படும் விதை பரிசோதனை ஆய்வகத்திற்கு விதைகளை 80 ரூபாய் கட்டணத்துடன் அனுப்பி பரிசோதனை முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என தூத்துக்குடி விதை பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர் தெரிவிக்கிறார்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு

0: மாவட்ட வளாகத்தில் செயல்படும் விதை பரிசோதனை ஆய்வகத்திற்கு விதைகளை 80 ரூபாய் கட்டணத்துடன் அனுப்பி பரிசோதனை முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என தூத்துக்குடி விதை பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர் தெரிவிக்கிறார்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 79 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 74 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 29 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 35% முதல் 57% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

நேயர்கள் இதுவரை உழவர்களுக்கான தகவல்கள் கேட்டீர்கள். நேயர்களின் நினைவிற்கு இன்று இரவு 7:32 அறிவியல் நேரம் ஒளிபரப்பாக நாம் கேட்கலாம். இதில் இஸ்ரோ மற்றும் விண்வெளி ஆய்வுகள் குறித்த தகவல்கள் வலம் வரும். இன்று இரவு 10 மணிக்கு ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி வீரவநல்லூர் அ கிருஷ்ணன் அவர்களின் தொகுப்பாக வலம் வர நாம் கேட்க இருக்கின்றோம். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் மாநில செய்திகள்.

0: 57 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்களை சுமந்து செல்லும் ககன்யான் விண்கலம் கடலில் வந்து இறங்கிய பிறகு அது நேராக மேல்நோக்கிய நிலையில் இருப்பதை உறுதி செய்வதே முதல் சோதனையாகும். விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பிற்கு இது மிக முக்கியமான தேவைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. 2வது சோதனை விண்கலத்திற்கு தேவையான உந்து சக்தியை வழங்கும் முக்கிய பகுதியும் மற்றொரு பகுதியும் பூமிக்குள் நுழைவதற்கு சற்று முன்பு துண்டிக்கப்பட்டு தனித்தனியாக பிரிவதை உறுதி செய்யும் சோதனையும் நடத்தப்பட்டது. இந்த சோதனையும் துல்லியமாக நடைபெற்றதாக இஸ்ரோ கூறியுள்ளது. 3வது சோதனை விண்கலத்தின் உச்சி பகுதியில் பாராசூட்டுகள் உள்ள பகுதியின் கட்டமைப்பு திறனை உறுதி செய்வதற்காக நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய வேளாண் அமைச்சகம் நேற்று ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் மரக்கன்று நடும் ஆர்வலர்களிடையே அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறந்த நாள், திருமண நாள், குழந்தை பிறப்பு மற்றும் பெற்றோரின் நினைவு நாட்களில் ஒரு மரக்கன்று நட்டு அவற்றை பராமரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மரக்கன்று நடும் வழக்கம் மெல்ல மெல்ல ஒரு மாபெரும் இயக்கமாக மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊராட்சிகள், நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மரம் நடுவதற்கான நிலையான இடங்களை அடையாளம் காணுமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். அதிகரித்து வரும் வெப்பத்தை சமாளிக்கவும் சுற்றுச்சூழலை தொடர்ந்து பராமரிக்கவும் பசுமையான சூழல் அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் என்ற பிரச்சாரத்தின் அடுத்த கட்டத்தை தொடங்கியுள்ளது. நடனம், இசை, ரீல், குறும்படம், தெருக்கூத்து மற்றும் கவிதை வாசிப்பு ஆகிய 5 ஆக்கப்பூர்வமான பிரிவுகளில் 3 நிலைகளில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. மாவட்ட, மாநில அளவில் நடந்து இறுதியில் தேசிய அளவில் முடிவடையும் வகையில் இப்போட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதற்கான பதிவுகள் மை பாரத் இணையதளத்தில் இன்று முதல் தொடங்குகின்றன. மாவட்ட அளவிலான போட்டிகள் வரும் 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே வானொலியில் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 26ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் பொதுமக்கள் 1800-11-7800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். அல்லது நமோ செயலி அல்லது மை ஜிஓவி இணையதளம் மூலமாகவும் கருத்துக்களை இம்மாதம் 24ஆம் தேதி வரை பதிவிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக பள்ளிகள் மற்றும் வழிபாட்டுத் தலங்கள் அருகே இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக கூறினார். கடைகள் மூடப்படுவதால் அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்பை ஈடுகட்ட மாற்று வழிகளை அரசு ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கோவில் நிலங்கள் தனியாருக்கு தரப்படவில்லை என்றும் காலம்காலமாக அந்த இடத்தில் வசிப்பவர்களுக்குத்தான் அரசு வழங்க உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாவேக அரசு திமுக கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் ஆட்சி நடத்தி வருவதாக கூறினார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துவிட்டு அதை எப்படி செயல்படுத்துவதென்று தெரியாமல் அரசு தடுமாறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. வியட்நாமின் பூ குவோக் தீவு அருகே சுற்றுலாப் படகு விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் ஹோசிமின் நகருக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. சட்டப்பூர்வ நடைமுறைகளை முடித்த பிறகு அந்த உடல்கள் விரைவில்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 400

0: இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இதற்கான பணியில் தூதரக அதிகாரிகளும் வியட்நாமிய அதிகாரிகளும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். மீட்கப்பட்ட 17 இந்திய சுற்றுலாப் பயணிகளில் 16 பேர் தாயகம் திரும்பிக் கொண்டிருப்பதாகவும், ஒருவர் மட்டும் கவலைக்கிடமான நிலையில் பூக்வோக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. 4 பணியாளர்கள் உட்பட 36 பேருடன் சென்ற அந்த அதிவேக படகு ரட் நகோய் தீவு அருகே திடீரென எழுந்த அலையில் சிக்கி கவிழ்ந்ததில் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. இதில் 21 பேர் உயிர் பிழைத்த நிலையில் 2 பெண்கள் உட்பட 15 இந்திய சுற்றுலாப் பயணிகள் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த வியட்நாம் பிரதமர் திரு லே மின் ஹங் உத்தரவிட்டுள்ளார். விபத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். ஒரே நாளில் 361 மரக்கன்றுகளை நட்டு அகமதாபாத் நகராட்சி கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் தண்டேவாடா மாவட்டத்தில் நக்சல் தடுப்பு நடவடிக்கையின் போது பாதுகாப்பு படையினர் 5 துப்பாக்கிகளையும் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தையும் பறிமுதல் செய்தனர். கோவை ஆவாரம்பாளையத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டிடங்கள் நேற்று இடித்து அகற்றப்பட்டன. தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக தாம்பரத்திலிருந்து இன்று காலை விழுப்புரத்திற்கு இயக்கப்படும் 12 பெட்டிகள் கொண்ட பயணிகள் ரயில் இன்று 8 பெட்டிகளுடன் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்க தேரோட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை வைத்திருந்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 144 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை வியாசர்பாடி சர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான நேற்று இந்தியா 2 இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2 இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து நேற்று ஆட்டநேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 6:55. விளம்பரத்தினை தொடர்ந்து நாம் கேட்கலாம் சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி.
2: இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள்.

0: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். பூச்சிகளில் எப்படி கெட்டது செய்கின்ற பூச்சிகள் இருக்கின்றதோ அதே மாதிரி நல்லது செய்கின்ற பூச்சிகளை பிடித்து தின்கின்ற நல்லது செய்யும் பூச்சிகளும் இருக்கின்றது. பூச்சிகளுக்கு எதிராக பூச்சிக்கொல்லிகளை தெளித்த மனிதன் சமநிலை கோட்பாட்டை மறந்ததால் கெட்டது செய்கின்ற பூச்சிகளோடு சேர்த்து நல்லது செய்கின்ற பூச்சிகளையும் மனிதன் அழிக்க ஆரம்பித்தான். சில நூற்றாண்டுகளாகத்தான் நன்மை செய்கின்ற பூச்சிகளை வணிக ரீதியாக பயன்படுத்த தொடங்கியுள்ளான் மனிதன். ஒரு காலத்தில் காடு மலைகள் என்று கஷ்டப்பட்டு தான் சேகரித்த தேனை இன்று பெட்டிகளில் தேனீக்களை வளர்த்து வீடுகளில் எடுக்கிறான் மனிதன். அரக்கு பூச்சிகளை கொன்று அரக்கு எடுக்கின்றான். இப்படியாக பூச்சிகளால் மட்டும் நமது நாட்டிற்கு பல கோடி டாலர் அந்நிய செலவாணி கிடைக்கின்றது. அதே சமயம் தீமை செய்கின்ற பூச்சிகளால் மட்டும் இந்தியாவில் வருடத்திற்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகின்றது. இன்று விவசாயத்தில் களையை கட்டுப்படுத்த ஏகப்பட்ட களைக்கொல்லியை பயன்படுத்துகிறார்கள். அதேபோல் நீர்நிலைகளில் மிதக்கும் ஆகாய தாமரையை அழிக்க மிகவும் கஷ்டப்படுகின்றோம். ஆனால் இவை இரண்டையுமே பூச்சிகள் மூலம் கட்டுப்படுத்தலாம் என்று பல நாடுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த உலகில் பூச்சிகள் இல்லாத இடமே இல்லை. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்ற பஞ்சபூதங்களிலும் பூச்சிகள் இருக்கின்றன. எரிமலை குழம்பிலும் சில பூச்சிகள் உயிர் வாழும். மனிதனின் பெரும்பாலான கண்டுபிடிப்புகளுக்கு முன்னோடி பூச்சிகள்தான். பறவையை பார்த்து விமானத்தை கண்டுபிடித்த மனிதன் அந்தரத்தில் ஒரே இடத்தில் நின்று பறக்கின்ற தும்பி என்ற தட்டானை பார்த்துத்தான் ஹெலிகாப்டரை கண்டுபிடித்தான். இன்று மாடி மேல் மாடி வைத்து அடுக்கு மாடி குடியிருப்பு கட்டுகின்றோமே, அதற்கு அடிப்படை கரையான் புற்றுதான். எவ்வளவு சிறிய உருவத்தை வைத்துக்கொண்டு பிரம்மாண்டமான புற்றுகளை கட்டுகின்றன கரையான்கள். நாம் வீடு கட்டுவதற்கு எத்தனை விதமான கருவிகளை பயன்படுத்துகின்றோம். ஆனால் எதுவுமே இல்லாமல் கரையான்கள் தனது உருவத்தை விட பல மடங்கு பிரம்மாண்டமான புற்றுகளை, அதுவும் உள்ளே மாடியறை வைத்து எப்படி கட்டுகின்றது? இன்று குளிர்சாதன பெட்டி இல்லாத இடமே இல்லை. ஆனால் மனிதன் ஏசியை கண்டுபிடிப்பதற்கு முன்பே காற்று வீசுகின்ற திசையை தீர்மானித்து கூடு கட்டி வெப்பத்தை விலக்குகின்ற யுக்தியை தேனீக்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள்? மனிதனால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை என்று நாம் மாத்தட்டி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் பூச்சிகள் செய்கின்ற சில விஷயங்களை மனிதனால் செய்ய முடியாது. பூச்சிகளோட கண்கள் நம் கண்கள் மாதிரி கிடையாது. லட்சக்கணக்கான சின்ன சின்ன கண்கள் ஒன்று சேர்ந்ததுதான் பூச்சிகளோட கண்கள். நாம் வாய் மூலமாக எழுப்புகின்ற சத்தம் குறிப்பிட்ட தூரத்திற்குத்தான் கேட்கும். ஆனால் பூச்சிகள் உடம்பில் உள்ள வெவ்வேறு பகுதிகளில் இருந்து எழுப்புகின்ற சத்தம் பல மைல் தாண்டி இருக்கின்ற மற்றொரு பூச்சிக்கு கேட்கும். உதாரணமாக, சிறுவண்டு தனது வயிற்றின் அடியில் மத்தளம் போல் இருக்கும் பகுதியில் உடம்பின் பக்கவாட்டில் உள்ள குச்சியை போன்ற காலை வைத்து அடிக்கும் சத்தமானது அடர்ந்த கானகத்தில் பல மைல்கள் தாண்டி கேட்கும்.
1: இப்படியாக பூச்சிகளின் உலகத்தில் நமது கற்பனைக்கு எட்டாத அதிசயங்களும் அற்புதங்களும் அதிகமாக புதைந்து கிடக்கின்றது என்றால் அது மிகையாகாது.
2: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளரையோ நேரில் 8 மணி வரைக்கும் அட்டகாசமான பாடல்களோடு அற்புதமான பற்பல தகவல்களை அள்ளித்தரும் வணக்கம் பரணி நிகழ்ச்சியோடு தான் நாம் இணைகிறோம். உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்கள் வெற்றிக்கான பயணத்தை நிறுத்தாமல் முன்னேறி போய்கிட்டே இருங்க. உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இது தொழில் தொடங்குவோம். புதிய பாதையில் நம்மளை வழிநடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் புதிய தொழிலுக்கான தகவல்களை கற்றுக் கொடுக்க நம்ம கூட இணைகிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் சார், இன்னைக்கு என்ன மாதிரியான தொழில் சார்ந்த தகவல்களை எங்களுக்கு தர காத்துட்ருக்கீங்க?
4: தொழில் முனைவோரே,

நம்முடைய தென் மாவட்டங்களிலே ஏராளமான கட்டடங்கள், வீடுகள், தொழிற்சாலைகள் கட்டப்படுகின்றன. எனவே இவற்றுக்கு மூலாதாரமான செங்கல்கள் தயாரித்து பயனாளிகளுக்கு விற்பது மிக லாபகரமான தொழிலாக இருக்கிறது. தென் மாவட்டம் முழுவதும் செம்மண் இலகுவாக கிடைக்கிறது, அரசும் எடுத்துக்கொள்ள அனுமதி கொடுக்கிறது. எனவே எங்களுக்கு மினிமம் 50 சென்ட் முதல் 1 ஏக்கர் சாலை வசதி உள்ள இடம் தேவை. அங்குதான் மண் எடுக்க வேண்டும் என்று இல்லை, வேறு எங்கு இருந்தாலும் வாகனங்கள் மூலமாக அங்கே செம்மண் மற்ற இதர பொருட்களை கொண்டு வந்து விடலாம். அதே நேரத்தில் சுற்றுப்பகுதியில் மற்றவர்கள் வசிப்பவர்கள் ஆட்சேபனை செய்யாமல் இருக்க வேண்டும். இதில் இருந்து பல நாட்களுக்கு புகை வெளியேறும், அது சுற்றுப்புற சூழலை பாதிக்கும். அங்கே குடிசை வீடுகள் போட்டிருப்போர், ஏழை எளியவர்கள் சின்னஞ்சிறு வீடுகளை வைத்திருப்போர் அதுக்கு ஆட்சேபனை தெரிவிப்பார்கள். எனவே கொஞ்சம் மக்கள் வசிக்கும் இடத்தை விட கொஞ்சம் தள்ளி இதற்குரிய இடத்தை பாருங்கள். இதை தொடங்கி நடத்துவதற்கு மத்திய மாநில அரசுகளும் வங்கிகளும் உடனுக்குடன் கடன் உதவி தருகின்றன. ஏனென்றால் இது அன்றாடம் விற்பனையாகும் பொருள், அன்றாடம் பொருட்கள் மூலப்பொருட்கள் வேண்டிய தொழில், எனவே சரியாக கட்டிவிடுவார்கள் என்று அனைவரும் இதற்கு கடன் உதவி கொடுக்கிறார்கள். இதில் 2 வகை உண்டு. ஒன்று செம்மண் மூலமாக தயாரிப்பது, இன்னொன்று சாம்பல் மூலமாக தயாரிப்பது. குறைந்த செலவில் 10 முதல் 15 லட்சம் இருந்தால் போதும் இந்த செம்மண்ணில் தயாரிப்பதை முதலில் தொடங்கிவிடலாம். இது ஒரு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தொழில். ஆனால் தண்ணீர் நிறைய தேவைப்படும், எனவே நீங்கள் வாங்குகிற இடத்திலேயே ஒரு போர், ஊழியர்கள் தங்குவதற்கு சின்ன குடிசைகள் போட்டுத்தான் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அதன் பின்பு 3 வகையான இயந்திரங்கள் இருக்கின்றன. முதலில் மண்ணை பிசைந்து அதற்கேற்றாற்போல் கொண்டு வருவதற்கான இயந்திரம், அடுத்து கையாலும் சரி இயந்திரத்தாலும் சரி அந்த அச்சுக்களை அமைச்சு எடுத்து அந்த செங்கல்களை தனியே எடுக்கின்ற இயந்திரம், அதன்பின் ஒரு மிகப்பெரிய உயரமான ஷெட் போட்டு அதற்குள்ளே தான் வெயிலில் காய வைத்து எடுத்த செங்கல்களை அடுக்கி வைப்பார்கள். நன்கு காய்ந்த பிறகு நிலக்கரி, வேஸ்ட் நிலக்கரி கூட வெளியே கிடைக்கிறது, சின்னஞ்சிறு முள் மரங்கள், பல்வேறு இடங்களில் தோண்டி அடக்கப்பட்ட முள் மரங்களின் வேர்கள், பனைமரங்களை வெட்டி பயன்படுத்தும் போது அதனுடைய வேர் பகுதி, இவற்றையெல்லாம் வாங்கி வந்து இந்த செங்கல் சூளைகளுக்கு விற்பார்கள். இவற்றை வைத்து அதை செங்கல் சூளையிலே நீங்கள் அடுக்கி வைத்திருக்கிற செங்கல்களுக்கு இடையே இவற்றை வைத்து எரிப்பார்கள். இதற்கு நல்ல அனுபவமுடைய ஒரு மாஸ்டர் தேவைப்படுவார், அவரை நீங்கள் எப்போதும் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு இது சம்பந்தமான புள்ளி விவரங்கள், என்ன மண் கலக்க வேண்டும், எவ்வளவு நாட்கள் காய வேண்டும், எத்தனை மணி நேரம் அது டீ எரிந்து அந்த மண்ணை சுட வேண்டும், அதன் பிறகு எத்தனை நாள் தண்ணீர் விட்டு அதை ஆற்றுப்படுத்த வேண்டும், தண்ணீர் ஒரு 15 தினங்களுக்கு விடும்போது அது இரும்பு போல் நல்ல ஸ்ட்ராங்காக மாறிவிடுகிறது. இந்த புள்ளிவரங்கள் எல்லாம் நன்கு தெரிந்திருந்து தொழில்நுட்பம் தெரிந்திருந்தால்தான் தரமான செங்கலை உற்பத்தி செய்ய முடியும். காரணம் பெரிய பெரிய ஆட்டோமேட்டிக் இயந்திரங்களில் 500,000 ரூபாய் முதல் போட்டு மிக மிக தரமாக சாம்பர் செங்கல்கள் என்று அழைக்கப்படும் செங்கல்கள் மார்க்கெட்டிலே நிறைய கிடைக்கின்றன. அவர்களோடு போட்டி போட வேண்டும் என்றால் நீங்கள் தரமாக தயாரிக்க வேண்டும். நன்கு காய வைத்து அவர்கள் வந்து அவசரப்பட்டு கேட்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் விரைந்து கொடுத்து விட்டால் கெட்டவர் ஏற்பட்டுவிடும். தரம் மிக முக்கியம். அதுபோல் ஊழியர்கள் இரவும் பகலும் விளைவார்கள். வட மாநிலத்தவர்கள் அங்கேயே தங்கி சாப்பிட்டு கடுமையாக உழைப்பார்கள். வருகிற மண்ணை இறக்குவது, தண்ணீர் விட்டு செய்வது, காய வைப்பது, அதன் பிறகு லாரிகள் வந்தால் அவற்றை லோடு ஏற்றி அனுப்புவது என்று அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடிய நல்ல இளைஞர்கள் இருந்தால்தான் விரைவாக வேலை முடியும். எனவே அந்த ஊழியர்களுக்கு தேவையான அனைத்தையும் சரியாக செய்ய வேண்டும். மேலும் நிறைய கான்ட்ராக்டர்கள் இருக்கிறார்கள், அரசாங்க கான்ட்ராக்டர்கள், தனியாருக்கு வீடு கட்டி கொடுப்பவர்கள், வீடு இடம் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்காரர்களுடைய பழக்கம் கொடுக்க வேண்டும். அப்படியானால்தான் உடனுக்குடன் பணம் வரும். இந்த துறையிலே யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்து விட்டால் உடனே அதை வாங்க இயலாது. எனவே அனுபவப்பட்டவர்கள் சொல்கிறார்கள், எனவே அவ்வப்போது எவ்வளவு வேண்டுமோ வாங்கிக் கொள்ளுங்கள், 1 ரூபாய் ஆகும் என்று நீங்கள் குறைந்த

ஆபத்திற்கு அவர்களுக்கு கொடுத்து உடனுக்குடன் பணத்தை வாங்க வேண்டும். ஏனென்றால் அன்றாட உங்களுக்கு பணம் வந்தால்தான் மூலப்பொருட்கள் வாங்க, எரிப்பதற்கு தேவையான விறகுகள் வாங்க, ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க, இப்படி நிறைய செலவு இருக்கிறது. அதேபோல் காலப்போக்கில் நம்ம கடன் வாங்கும்போது கூட நீங்கள் ஒரு மண் ஏற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு லாரி உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய மூலப்பொருளையும் போய் எடுத்து வரலாம், வாங்கி வரலாம். நீங்கள் உடனுக்குடன் ஃபோன் செய்கிறார்கள், அரை லோடு வேண்டும், ஒரு லோடு வேண்டும் என்று. அவர்களுக்கு நீங்களே கொண்டு போய் டெலிவரி கொடுத்து அதற்கும் கட்டணம் பெற்றுக்கொள்ளலாம். மிக அருமையான லாபகரமான தொழில், நம்முடைய தென் மாவட்டங்களுக்கு ஏற்ற தொழில். இதை தொடங்கி முன்னேறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.

0: நேர்லே நம்ம தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சியில் இன்றைய வந்து செங்கல் நம்ம வந்து உற்பத்தி செய்யக்கூடிய தகவல்களை நமக்காக எம் ஞானசேகர் அவங்க வந்து கொடுத்தாங்க. உங்களுக்கும் தொழில் சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும், இல்லை புதிய வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும், நீங்கள் தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். 0462256133333 அப்படின்ற எண்களுக்கு, அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 9443306794 அப்படின்ற இந்த எண்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகளையோ இல்லை சந்தேகங்களையோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடிதங்கள் மூலமாக கூட கேட்கலாம். நெல்லிய இயக்குனர், தொழில் தொடங்குவோம் பிரிவு, திருநெல்வேலி வானொலி நிலையம், திருநெல்வேலி அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி கூட உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேர்லே வணக்கம். வரை நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருச்சுற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க இருக்கிறோம். பாடலுக்கு முன் நல்லா கேட்டுடலாம் ஒரு விளம்பரம்.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களின் நினைவிற்கு வள்ளியூர் கோட்டை செயற்பொறியாளர்கிட்ட இருந்து நமக்காக தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு சில பகுதியில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்குநேரி ஏஎம் மோரல் துணை மின் நிலையத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று மாதந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்குது. அதனால் காலையில் 9 மணிலேருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் நாங்குநேரி, சிறுமலஞ்சேரி மேல், ஆச்சியூர், வாகைக்குளம், கோவநேரி இந்த பகுதிகளில் எல்லாமே மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தென்காசி கோட்டை செயற்பொறியாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மங்கம்மாள் சாலை உப மின் நிலையத்தில் நாளைக்கு வந்து பராமரிப்பு பணி நடக்க இருக்குது. அதனால் அங்கே காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. எங்கெல்லாம் கேட்டிங்கன்னா, தென்காசி புதிய பேருந்து நிலையம், மங்கம்மாள் சாலை பகுதிகள், சக்தி நகர், காளிதாசன் நகர், ஹவுசிங் போர்ட் காலனி மற்றும் கீழப்புலியூர், தென்காசி இந்த பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது. இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க நாளைக்கு மின் விநியோகம் இருக்கிறதுனால அது சார்ந்த எல்லா விஷயங்களையும் முன்னமே நீங்கள் செஞ்சு வச்சிடுங்க. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442494684 அப்படின்ற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி agncihn1@gmail.com அப்படின்ற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்களையும் நீங்கள் அனுப்பலாம். எப்படி அனுப்பணும், என்ன பண்ணணும், இது பற்றின முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 0444249684458. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்த பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கர் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்த பெருவிழாவில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் புதிய காய்கறி சந்தையை அவர் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில்

அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் என்ற பிரச்சாரத்தின் கீழ் அமைச்சர் திரு அமித்ஷா மரக்கன்றுகளை நடுகிறார். அதனைத் தொடர்ந்து வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்த பெருவிழாவை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட சிறப்பு கட்டுரையை அவர் வெளியிடவுள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17ஆம் தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். ஐரோப்பிய நாடுகளுடன் தொழில் மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் என்று வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயணத்தின் முதல் பகுதியாக இன்று ஸ்பெயின் செல்லும் அமைச்சர் அங்குள்ள முன்னணி வர்த்தக அமைப்புகளின் தலைவர்களை சந்திக்கிறார். கார் உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, செமி கண்டக்டர்கள், ரயில்வே மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் இருநாட்டு தொழில் முனைவோரும் ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் பெல்ஜியம் செல்லும் அவர் அங்குள்ள பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். குறிப்பாக இந்திய ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக மாநாட்டில் பங்கேற்கும் அவர் முதலீடுகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் பொருட்கள் விநியோகத்தை எளிதாக்குவது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். தமது பயணத்தின் இறுதியாக வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பின்லாந்தில் நோக்கியா, கோன் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறார். தொலைத்தொடர்பு, தூய்மையான எரிசக்தி மற்றும் நவீன தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை அவர் ஆய்வு செய்ய உள்ளார். சத்தீஸ்கட் மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் மொத்தம் 5 அமர்வுகள் நடைபெறவுள்ளன. இக்கூட்டத்தொடரின் போது மாநில அரசு சுமார் 8 சட்டத்திருத்த மசோதாக்களை சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. கத்தாரின் முன்னாள் அரசரும் தற்போதைய அரசரின் தந்தையுமான ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள் மற்றும் தேசிய கொடி ஏற்றப்படும் பிற இடங்களிலும் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். துக்கத்தை அனுசரிக்கும் விதமாக இன்று எந்தவிதமான அதிகாரப்பூர்வ விருந்து நிகழ்ச்சிகளும் நடைபெறாது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இரங்கலை தெரிவித்துள்ளார். அவர் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் என்றும், கத்தாரை வளர்ச்சி மற்றும் செழிப்பின் உச்சத்திற்கு கொண்டு சென்றவர் என்றும் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்திய அரசு சார்பில் நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு விரைவில் கத்தார் சென்று அந்நாட்டு தலைவர்களிடம் நேரில் இரங்கலை பதிவு செய்வார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார சாதனை படைத்துள்ளனர். இந்த போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர். புனேவைச் சேர்ந்த கனிஷ்க் ஜெயின், இந்தூரைச் சேர்ந்த ரித்தேஷ் அனந்த் பென்டாலே, புதுதில்லியின் ரிஷித் கார்க், மும்பையின் ஸ்ரேஷ்ட் கரையா மற்றும் அகமதாபாத்தைச் சேர்ந்த ஸ்வரித் ஜோஷி ஆகிய 5 மாணவர்கள் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். உலகம் முழுவதிலும் இருந்து 87 நாடுகளைச் சேர்ந்த 381 மாணவர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் ரஷ்யா, சீனா, கஜகஸ்தான், தென்கொரியா மற்றும் தைவான் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. இளம் இயற்பியலாளர்களின் இந்த சிறப்பான பங்களிப்பு தேசத்திற்கு பெருமிதம் அளிப்பதாக அணுசக்தித்துறை செயலாளர் டாக்டர் அஜித்குமார் மொஹந்தி கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரானின் திறனை மேலும் குறைப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானிய படைகளை பொறுப்பேற்க வைக்க தலைமை தளபதியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் தடையின்றி செல்வதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை அவசியம் என்று அது தெரிவித்துள்ளது. தரை மற்றும் கடல் வழியாக போர் விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 140 ஈரானிய ராணுவ இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டன. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து ஈரானின் ஜாஸ்க், பந்தர் அப்பாஸ் மற்றும் சிரிக் ஆகிய தெற்கு நகரங்களில் 3 வெடிச்சத்தங்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த மோதல் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த ராணுவ மோதல்கள் பிராந்திய அளவிலும் உலக அளவிலும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் தாக்குதல்கள் மற்றும் அண்டை நாடுகளின் இலக்குகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் என்று அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் முழு அளவிலான போர் மூண்டால் அது அப்பகுதி மக்கள், சர்வதேச அமைதி மற்றும் உலக பொருளாதாரத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கி ராஜதந்திர ரீதியாக பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தினார். இதற்கிடையே அமெரிக்க அதிபர்

டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஹோர்முஸ் நீரிணை வணிக போக்குவரத்திற்காக தொடர்ந்து திறந்தே இருப்பதாக தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான அமெரிக்க ராணுவ தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானின் கட்டுப்பாட்டில் அந்த நீரிணை இருப்பதாக கூறப்படும் தகவல்களை அவர் நிராகரித்தார். ஈரானுடன் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ராஜதந்திர முயற்சிகள் முற்றிலும் முறிந்துவிட்டதை அதிபர் சுட்டிக்காட்டினார். தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக்கில் பிரபலமான விடுதி ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 9 ஆண்கள் மற்றும் 18 பெண்கள் என மொத்தம் 27 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நேற்று நள்ளிரவுக்கு சற்று முன்பு திடீரென பற்றிய தீ விடுதி முழுவதும் வேகமாக பரவியது. தீப்பிழம்புகள் முன்பக்க வாசலை முழுவதுமாக சூழ்ந்ததால் உள்ளே இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் திணறியுள்ளனர். இந்த விபத்தில் 60 மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தாய்லாந்து பிரதமர் திரு அனுதின் சர்ன்விராகுல் நேற்று நிலைமையை நேரில் சென்று ஆய்வு செய்தார். இஸ்ரேலில் அக்டோபர் 27 அன்று பொது தேர்தல் நடைபெறும் என்று அந்நாட்டு நாடாளுமன்றமான நெசட் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. காசா போருக்கு பிறகு நடைபெறும் இந்த தேர்தல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகுவின் தலைமைக்கு மக்கள் அளிக்கும் ஒரு முக்கிய தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தின் தற்போதைய பதவிக்காலம் வரும் 17 தேதியுடன் முடிவடைகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் ஒரு கூட்டணி ஆட்சி தனது முழு 4 ஆண்டுகால பதவிக்காலத்தையும் நிறைவு செய்வது இதுவே முதல் முறையாகும். தேர்தல் களத்தை பொறுத்தவரை 76 வயதான பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் போட்டியிடுவதை உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் தனது தற்போதைய வலதுசாரி கூட்டணிக்கு அப்பால் ஒரு விரிவான தேசிய அரசாங்கத்தை அமைக்கும் முனைப்பில் உள்ளார். மணிப்பூரின் இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள லெய்தான் போக்பி கிராமத்தில் அசாம் ரைபிள் படையினர் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் மணிப்பூர் காவல்துறையுடன் இணைந்து கூட்டு சமூக நலத்திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதையும் உள்ளூர் மக்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நம்பிக்கையை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் கிராமத் தலைவர்கள் உட்பட மொத்தம் 16 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வின் போது மத்திய பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய கூட்டுக்குழுவினர் மாநிலத்தில் நிலவும் தற்போதைய பாதுகாப்பு சூழல் குறித்து மக்களிடம் விளக்கமளித்தனர். அடுத்த 2-3 நாட்களுக்கு வடகிழக்கு பகுதியிலும் மேற்கு வங்காளம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் வரும் 18 தேதி வரை பரவலான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை கர்நாடகத்தின் வடக்கு மற்றும் தெற்கு உட்புற பகுதி, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தெலங்கானா ஆகிய பகுதிகளில் வரும் 18 தேதி வரை ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். அதே நேரத்தில் வடமேற்கு இந்தியா மற்றும் தென்னிந்தியாவின் தீபகற்ப பகுதிகளில் அடுத்த 6-7 நாட்களுக்கு மழைப்பொழிவு குறைவாகவே இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மேகாலயாவில் மிக அதிக கனமழையும் உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதியில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான நேற்று இந்தியா 2 இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2 இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து ஆட்டநேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்த பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கர் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56 சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேர்களை தொடர்ந்து நாம் கேட்கலாம் தமிழே அமுதே நிகழ்ச்சி. உரை வழங்க இருக்கின்ற சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார்.
5: தமிழே அமுதே, தமிழ் இருக்கிறதே

0: தமிழிலே சொல்வளம் மிக அதிகமானது. தித்திக்கும் சொல்வளம் திகட்டாத பொருள்வளம் என்பார்கள். ஒரு செய்யுளை இனிக்கச் செய்வது சொற்கள். எந்த இடத்தில் எந்த சொற்களை வைத்தால் அந்த சொற்கள் இனிமையாக இருக்கும் என்று தெரிந்து பாடிய புலவர்களிலே கம்பன் தலை சிறந்தவன். ஆதலால்தான் கவி சக்கரவர்த்தி என்று பாராட்டப்படுகிறான். அந்த கம்பன் ஒரு பாடல் பாடுவான், கோசல நாட்டின் வளம் எப்படி இருந்தது என்று சொல்லுகிற போது, நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேரி, தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யார், தூரிடை உறங்கும் மாமை, துறையிடை உறங்கும் இப்பி, போரிடை உறங்கும் மன்னம், பொழிடை உறங்கும் தோகை என்று அருமையான பாடல். இதிலே பல சொற்கள், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சொற்கள், தெரிந்தும் தெரியாமல் இருக்கும் சொற்கள், பழகியும் பழகாமல் இருக்கும் சொற்கள், இனியும் நாம் பயன்படுத்த வேண்டிய அருமையான சொற்களெல்லாம் இந்த பாடலிலே இலங்குவதே. அதிலும் உறங்கும் உறங்கும் என்ற சொல் பொருள் பின்வரு நிலையணியாக இங்கே வந்து நம் மனதிலே இன்பத்தை தருகிறது. இன்பத்தேன் வந்து பாய்கிறது என்று சொல்லுவார்களே, அப்படி தேனான பாடலாக இந்த பாடல் தித்திக்கிறது. நீரிடை என்று சொன்னால் நீர்நிலை, சங்கம் என்று சொன்னால் சங்குகள், நீர்நிலைகளிலே கிடக்கின்ற சங்குகள், அது நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கின்றன. நல்ல நிழலிலே எருமை மாடு உறங்கிக் கொண்டிருக்கிறதா. மேதி என்று சொன்னால் எருமை, தார் என்று சொன்னால் மாலை, அந்த மாலையிலே வண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறதா. தாமரை மலரிலே செய்யாள், செய்யாள் என்று சொன்னால் திருமகள், திருமகள் உறங்கிக் கொண்டிருக்கிறாளாம். தூர் என்று சொன்னால் சேறு, சேறு என்று சொன்னால் சகதி, அந்த சகதியிலே ஆமை சுதந்திரமாக சுகமாக உறங்கிக் கொண்டிருக்கிறதாம். துறையிடை உறங்கும் இப்பி, ஆற்றுத்துறையிலே முத்துக்களெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறதாம். போரிடை உறங்கும் அன்னம், போர் என்ற சொல்லுக்கு அது போரை குறிக்காது, வைக்கோல் போர் என்று சொல்லுவோம். இந்த வைக்கோலை மொத்தமாக வைத்திருக்கும் அந்த இடத்தை நாம் சொல்லுகின்ற போது வைக்கோல் போர் வைத்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அந்த வைக்கோல் போரிலே அன்னம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. பொழில் என்று சொன்னால் சோலை, அந்த சோலையிலே தோகை, தோகை என்று சொன்னால் மயில், மயில் உறங்கிக் கொண்டிருக்கிறதாம். எப்படி சொல்லுகிறார் கோசலை வளத்தை, தாமரை உறங்கும் செய்யாள் என்று சொன்னால் திருமகள் கூட உறங்கிக் கொண்டிருக்கிறாளே என்று நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படும். ஆனால் திருமகளுக்கு அங்கே வேலையே இல்லையா? ஏனென்று சொன்னால் அவ்வளவு செல்வ வளம் பெற்றவர்களாக அந்த கோசலை நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் என்பதை அருமையாக சொல்லுகிறான். தாமரை உறங்கும் செய்யாள் என்று இப்படி இந்த உறங்குகின்ற காட்சியை காட்டி நமக்கு இனிமை இழைக்கிறான். காட்டில் மரபுறங்கும், களனியிலே நெல் உறங்கும், பாட்டில் பொருளுறங்கும், பார்க்கடலில் மீன் உறங்கும், காதல் இருவருக்கும் கண் உறங்காது என்று கவியரசு பின்னால் படித்தானே, அந்த பாட்டிற்கு அடிப்படையாக உத்வேகமாக இருந்த பாடல் உறங்கும் என்ற சொற்களால் நம்மை தாளாட்டுகிறது, தமிழ் இனிமையை தருகிறது. நாளை சந்திப்போம்.
1: நன்றி சார். தமிழே அமுதே நிகழ்ச்சியில் உரை வழங்கினார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். தொடர்ந்து கேட்கலாம் விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 விளையாட்டுப் போட்டியின் அன்றாட நிகழ்வுகள்.

0: நேரம் காலை 7:36 நாம் இணைஞ்சிருக்கிறோம் வரக்கம் பரணி நிகழ்ச்சியோட. அடுத்ததான் நம்ம ரெடியாக இருக்கிறோம். எதுக்கு அப்படின்னா, ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக தான் இதை நமக்காக வழங்க இருக்கிறாங்க சிவகாலையிலேருந்து கே கே தாமஸ் அவர்கள். வணக்கம் சார்.
1: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டியர் லிசனர்ஸ். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு நெல்லை பண்பலை நேயர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, நிகழ்ச்சியில் இன்றும் வழக்கம்போல் சொற்களஞ்சியத்தில் சில வார்த்தைகள் பார்க்கலாம். பிட்வீன், BETWEEN, அதாவது இரண்டு பேருக்கு நடுவில் என்பதற்குத்தான் பிட்வீன். அதாவது இரண்டு பொருட்களுக்கோ இரண்டு பேருக்கோ இரண்டு இடத்திற்கோ எதனாலும் சொல்லலாம். அதே போல அமௌங், பலருக்கு நடுவில், அதுதான் பிட்வீன் அமௌங் உள்ள வித்தியாசம். பலருக்கு நடுவில், பலருக்கு மத்தியில். பிசைட், அடுத்த வார்த்தை பிசைடு, BESIDE, பிசைடு என்றால் அருகில். இந்த பிசைடு கூட இன்னொன்னு சேர்த்திருக்கேன், பிசைட்ஸ். அதுல கடைசியில ஒரு எஸ் சேர்த்தா அர்த்தமே மாறிடுது, கூடுதலாக அப்படின்னு அர்த்தத்துல வந்துடுது. சரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். முதல்ல பிட்வீன், த கிரிக்கெட் இஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. அதான் கிரிக்கெட் ஆனது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் நடக்கிறது, இடையில் நடக்கிறது. அடுத்தபடியாக அமௌண்ட், the teacher distributed sweets among the students. மாணவர்களுக்கு மத்தியில் ஆசிரியர் இனிப்புகள் வழங்கினார். அதுதான், அதாவது இங்க மாணவர்கள் பலர் இருப்பாங்க, அங்க பாருங்க ரெண்டு நாடுன்னு, அது ரெண்டு நாடு தான், அதான் பிட்வீன்னா ரெண்டு பேர் மட்டும் சம்மந்தப்படுவாங்க, அமௌங்கன்னா பலர் சம்மந்தப்படுவாங்க. அதே மாதிரி பிசைடுக்கு பாருங்க, he sat beside his friend, அதாவது ரவின்னு வச்சுக்கிடுவோமே, ரவி sat beside his friend, ரவி அவனுடைய நண்பனுக்கு அருகில் உட்கார்ந்தான். அதுக்கப்புறம் பாருங்க, பிசைட்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, பிசைட்ஸ் தமிழ், ஹி கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். தமிழுக்கு கூடுதலாக அவனால் ஆங்கிலமும் பேச முடியும். அப்படின்னா பிசைடுக்கும் பிசைட்ஸ், அந்த ஒரு கடைசி எஸ்ங்கிற ஒரு எழுத்து சேர்த்தாலே நமக்கு பொருளே சுத்தமாக மாறுது. நான் இப்பொழுது யானைக்கும் பானைக்கும் சரி என்று ஒரு கதை, எல்லாருக்கும் தெரிந்த கதையை ஒரு 4-5 வரிகளில் எளிய ஆங்கிலத்தில் எல்லோருக்கும் புரியுமாறு, அதில் சில வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளுமாறு நான் சொல்லலாம் நினைக்கிறேன். A man borrowed an elephant for a wedding. அதாவது ஒரு மனிதர் ஒரு திருமணத்திற்காக, திருமண வைபவத்திற்காக ஒரு யானையை வரவழைத்து, அதாவது வீட்டுக்கு வரவழைப்பாங்க பார்த்தீங்களா, யானை அப்படி வாங்கியிருக்காரு கடன் இரவலாக. அன்பார்ச்சுனேட்லி எலிபண்ட் டைடு, துரதிருஷ்டவசமாக, அன்பார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக, த எலிபண்ட் டைடு, துரதிருஷ்டவசமாக அந்த யானை இறந்தது. அடுத்த ஆப்ல பாருங்க, த ஓனர் ஆஃப் த எலிபண்ட் ரெஃப்யூஸ் டு கெட் பேக் மணி ஃபார் இட், அதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அவர் வாங்க மறுத்துட்டாராம். பட் ஹி டிமாண்டட் த சேம் எலிபண்ட், எனக்கு அந்த யானை தான் வேணும்னு அவர் கோரிக்கை வச்சாராம். ஹி டிமாண்டட், கோரிக்கை வச்சிருக்காரு, த சேம், அதே யானை தான் வேணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. உடனே ஒரு வைஸ் ஜட்ஜ், ஒரு அறிவான ஒரு நீதிபதி, கேவ் அன் ஐடியா, ஒரு நல்ல ஒரு புத்திமதி சொல்லியிருக்காரு. எப்படின்னா, டு கீப் சம் க்ளே பாட்ஸ், அதாவது களிமண்ணால பானைகளை, அதாவது களிமண்ணான பானைகளை, அதாவது இது அவருடைய ஃப்ரண்ட் டோருக்கு பின்னால வைக்குமாறு, டு கீப் சம் பாட் க்ளே பாட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் பேக் ஆஃப் ஹிஸ் பிஹைண்ட் த பாட் பிஹைண்ட் த டோர், அதான் கதவுக்கு பின்னால வைக்க சொல்லி அவர் சம் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு இந்த அறிவான ஒரு நீதிபதி. இப்பதான் வருது பாருங்க, இந்த நெக்ஸ்ட் மார்னிங், அடுத்த நாள் காலையில த ஆங்கிரி ஓனர், கோபமான அந்த யானையோட சொந்தக்காரர், came and tried to open the door, அதாவது கதவை திறக்க முயற்சி செஞ்சாராம், and broke all the clay parts, எல்லா மண்பானையும் உடைச்சிட்டாராம். சடன்லி பாருங்க, இப்ப நடக்க போறது பாருங்க, the man shouted, கத்திட்டாரு, என்ன கத்தினாரு, he also demanded the same parts, அதாவது எனக்கு அதே பானை தான் வேணும்னு.

0: கத்திட்டாரு. அவரு அதே யானைதான் வேணும்னு கத்துன்னு சொன்னாரு. இவரு இந்த அந்த அந்த மனிதர் என்ன சொன்னாரு, எனக்கும் அதே பானை தான் வேணும்னு சொல்லிட்டாரு. Finally, the judge delivered the judgment that கடைசியாக தீர்ப்பை கூறுகிறார் நீதிபதி. The case was closed. அந்த வழக்கு முடிவடைகிறது. Between the elephant and the pot, யானைக்கும் பானைக்கும் உள்ள கேஸ் முடிவடைகிறது. ஏன்னா அவரும் இதே வேணுங்காரு, இவரும் அதே வேணுங்காரு. Tit for tat, சரிக்கு சரி. கடைசியாக இரண்டு ப்ராவர்புகள் சொல்லலாம் என்று இருக்கிறேன். All that glitter is not gold. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. Don't count the chickens before they hatch. Don't count the chickens before they hatch. அதாவது கோழி குஞ்சுகளை அவைகள் பொறிவதற்கு முன்னாலே எண்ணாது. அதாவது வழக்கமா நமக்கு கிடைக்க போறத வருவதற்கு முன்னாலே நம்ம நினைக்க எண்ணிக்கை பார்க்க கூடாதுங்கிற ஒரு கருத்துல இந்த பழமொழி கூறப்படுகிறது. ஆங்கிலம் அறிவோம், உலகை வெல்வோம். மீண்டும் அடுத்த நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார்.

0: டோன்ட் கவுண்ட் த சிக்கன் பிஃபோர் தே ஹேட், அதாவது கோழி குஞ்சுகளை அவைகள் பொறிவதற்கு முன்னாலே எண்ணாது. அதாவது வழக்கமா நமக்கு கிடைக்க போறத வருவதற்கு முன்னாலே நம்ம நினைக்கக்கூடிய எண்ணிக்க பார்க்க கூடாதுங்கிற ஒரு கருத்துல இந்த பழமொழி கூறப்படுகிறது. ஆங்கிலம் அறிவோம், உலகை வெல்வோம், மீண்டும் அடுத்த நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், சிறப்பான தகவலை எளிமையான ஆங்கிலம் மூலமா எங்களுக்காக சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். 7:42 ஆகுது. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்த கேட்டலாம் சூப்பரான பாடல், வித் லவ் திரைப்படத்திலிருந்து.

7:46 ஆகுது. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 25 ரூபாய், கத்தரிக்காய் 80 ரூபாய், வெண்டைக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 18 ரூபாய், சுரைக்காய் 15 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 12 ரூபாய், தடியங்காய் 24 ரூபாய், அவரைக்காய் 90 ரூபாய், கொத்தவரை 30 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 48 ரூபாய், முருங்கைக்காய் 42 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 65 ரூபாய், காராமணி 32 ரூபாய், கோவைக்காய் 70 ரூபாய், தேங்காய் கிலோ 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க, இஞ்சி 200 ரூபாய், நார்த்தங்காய் 30 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 26 ரூபாய், கேரட் 68 ரூபாய், சௌசௌ 32 ரூபாய், முட்டைக்கோஸ் 38 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பூண்டு ரகங்கள் வாரியம் 240 ரூபாயிலிருந்து 280 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை 40 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 220 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், நெல்லிக்காய் 50 ரூபாய், திராட்சை பன்னீர் 120 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய், வாழைப்பழங்களில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்காய் 90 ரூபாய், மட்டி 80 ரூபாய், நேந்திரன் 50 ரூபாய், கற்பூரவல்லி கோழிக்கோடு நாடு பழங்கள் கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நெல்லை தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது. நெல்லை நம்ம கேட்கலாம் தொடர்ந்து. அடுத்ததா கலக்கலப்பு திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேர்லே நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவான பாடலை தான் நம்ம கோ திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கிறோம். பாடலை தொடர்ந்து 8 மணிக்கும் செவிச்சுருக்கமும், அதனைத் தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நேர்லி நிகழ்ச்சியும் நீங்கள் கேட்க இருக்கிறீங்க. இன்றைக்கி வந்து வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள் பயிரிடும் குத்தகைதாரர் பற்றிய சட்ட சங்கதிகளை வந்து நமக்காக சொல்ல காத்துட்ருக்கிறாங்க. நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்க. இன்று காலை 9:02 ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு, மனிதனை உயர்த்துவது கல்வியா அனுபவமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. அழைக்கலாம் 0462-256-1133 மற்றும் 3-2 அப்படின்ற இந்த எண்களுக்கு. நேர்களே வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்களோட நினைந்திருந்தேன். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று காந்திநகரில் 11வது இன்டர்போல் டிஜிட்டல் தடய அறிவியல் நிபுணர் குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை வியாசர்பாடி சர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வால்பாறை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் இராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு

நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 8:02. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க வழக்கென்று வந்தால் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. சட்டத்தின் அறிவு என்பது நமக்கு கிடைக்கும் மிக உயரிய சமூக பாதுகாப்பு என்றே சொல்லலாம். அன்றாட வாழ்வில் நமது அடிப்படை உரிமைகளையும் கடமைகளையும் அறிவோம் வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில். பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பயிரிடும் குத்தகைதாரர் அவருடைய உரிமைகள் கடமைகள் இதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒரு நிலத்தின் உரிமையாளர் தான் குத்தகைக்கு கொடுத்துள்ள இடத்திலிருந்து குத்தகைதாரரிடமிருந்து தான் சுயமாக விவசாயம் செய்யப்போவதாக கூறி அந்த நிலத்தில் எனக்கு திருப்பி கொடு என்று முழுமையாக கேட்க முடியாது என்றும் பாதி நிலத்தை மட்டுமே கேட்க முடியும் என்றும் நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இது குறித்த ஒரு முக்கியமான வழக்கினை நாம் காணலாம். அதாவது குப்புசாமி செட்டியார் எதிர் மலையாண்டி அம்பலம் என்ற ஒரு வழக்கில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நீதியரசர் ராமச்சந்திர ஐயா அவர்கள் வழங்கிய மைல்கல் தீர்ப்பின் ஒரு சுருக்கம். அதன்படி அந்த தீர்ப்பின்படி நிலத்தின் உரிமையாளர் 4 ஏக்கர் 20 செண்ட் விவசாய நிலத்தை குத்தகைதாரருக்கு விவசாயம் செய்வதற்காக குத்தகைக்கு கொடுத்திருந்தார். பின்னர் நில உரிமையாளர் தான் சொந்தமாக விவசாயம் செய்யப்போவதாகவும் அதனால் குத்தகைக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தில் சரிபாதியை தனக்கு குத்தகைதாரிடமிருந்து பெற்று தரும்படியும் கோட்டாட்சியரிடம் விண்ணப்பம் செய்தார். கோட்டாட்சியரின் உத்தரவை பெற்ற குத்தகைதாரர் 2 ஏக்கர் 10 செண்ட் நிலத்தை நிலத்தின் உரிமையாளருக்கு சுவாதீனம் கொடுத்து விட்டார். மீதமுள்ள 2 ஏக்கர் 10 செண்ட் நிலத்தில் குத்தகை பெற்றவர் பயிர் செய்து வந்தார். இந்த சூழ்நிலையில் குத்தகைதாரிடமிருந்து பெற்ற சரிபாதி நிலமான 2 ஏக்கர் 10 செண்ட் நிலத்தை நிலத்தின் உரிமையாளர் 3rd தரப்பினர் ஒருவருக்கு கிரயம் செய்து கொடுத்து விட்டார். பின்னர் நிலத்தின் உரிமையாளர் மீண்டும் கோட்டாட்சியரை அணுகி தான் சொந்தமாக விவசாயம் செய்யப்போவதாகவும் மீண்டும் சரிபாதி நிலம் அதாவது 1 ஏக்கர் 5 செண்ட் நிலத்தை தனக்கு விவசாய பயன்பாட்டிற்கு தேவைப்படுவதாகவும் அதனை குத்தகைதாரரிடமிருந்து பெற்றுத்தரும்படியும் விண்ணப்பம் செய்துள்ளார். அந்த மனுவினை விசாரணை செய்த கோட்டாட்சியர் உண்மை நிலவரத்தை விசாரணையின் மூலம் அறிந்து கொண்டார். நிலத்தின் உரிமையாளர் மோசடி செய்து நிலத்தை அபகரிக்க நினைப்பதை அறிந்து கொண்ட கோட்டாட்சியர் அந்த விண்ணப்பத்தை நிராகரித்து உத்தரவிட்டார். கோட்டாட்சியரின் உத்தரவை எதிர்த்து இந்த மேல்முறையீட்டை நில உரிமையாளர் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். இந்த மேல்முறையீட்டை விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் கோட்டாட்சியர் வழங்கிய உத்தரவை உறுதி செய்து மேல்முறையீட்டு வழக்கு செலவு தொகையுடன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அப்படி வழங்கப்பட்ட தீர்ப்புறையில் நில உரிமையாளர் தனது உரிமையை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்றும் திரும்பவும் அத்தகைய உரிமையை பயன்படுத்த நில உரிமையாளர்களை அனுமதித்தால் நில உரிமையாளர்கள் தொடர்ந்து அத்தகைய உரிமையை பயன்படுத்தி இறுதியில் பயிரிடும் குத்தகைதாரர்களுக்கு பயிரிடுவதற்கு நிலமே இல்லாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளார். இந்த வழக்கின் மூலம் பயிரிடும் குத்தகைதாரர்

0: பாதுகாப்பை நீதிமன்றமும் அரசும் உறுதி செய்துள்ளதை நன்கு அறிய முடிகிறது. நில உரிமையாளர் தமிழ்நாடு பயிரிடும் குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் 1955 பிரிவு 4A உட்பிரிவு 1 கீழ்தான் சுயமாக பயிரிடுவதற்காக குத்தகை நிலத்தில் பாதி அளவை திரும்ப கேட்க வேண்டுமென்றால் நிலத்தின் உரிமையாளருக்கு விவசாய நிலங்கள் 13.5 ஏக்கருக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தால் குத்தகை சுவாதீனத்தை குத்தகைதாரிடமிருந்து தனது சுய விவசாய பயன்பாட்டிற்காக கேட்க முடியாது. நன்றாக கவனிக்க வேண்டும், பிரிவு 4A உட்பிரிவு 1 கீழ் தான் சுயமாக பயிரிடுவதற்காக குத்தகை நிலத்தில் பாதி அளவை திரும்ப கேட்க வேண்டுமென்றால் நிலத்தின் உரிமையாளருக்கு விவசாய நிலங்கள் 13.5 ஏக்கருக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. 13.5 ஏக்கருக்கு கீழே இருந்தால் தான் குத்தகைதாரிடமிருந்து பாதி நிலத்தை கேட்க முடியும். மேலும் நிலத்தின் உரிமையாளர் வருமான வரி செலுத்துபவராக இருந்தால் கொடுக்கப்பட்ட குத்தகை சுவாதீனத்தை திரும்ப கேட்க முடியாது. அதாவது நிலத்தின் உரிமையாளர் வந்து வருமான வரி செலுத்தக்கூடியவராக இருந்தால் அவர் குத்தகைக்கு சுவாதீனத்தை திரும்ப கேட்க முடியாது. மேலும் நிலத்தின் உரிமையாளர் குத்தகைதாரிடம் இருந்து பெற்ற பாதி அளவு நிலத்தை 1 ஆண்டு காலமாக அந்த நிலத்தின் உரிமையாளர் நிலத்தில் பயிர் எதுவும் செய்யாமல் தரிசாக விட்டிருந்தால் அந்த நிலம் குத்தகைதாரர் கோட்டாட்சியருக்கு கொடுக்கும் விண்ணப்பத்தின் பேரில் குத்தகைதாரருக்கே திரும்ப வந்துவிடும். பின்னிட்டு நில உரிமையாளர் அதில் சுவாதீனம் கொண்டாட முடியாது. நன்றாக கவனிக்கணும், உங்களிடமிருந்து அதாவது குத்தகைதாரிடமிருந்து நிலத்தின் உரிமையாளர் மீட்டு கொண்ட நிலத்தில் அவர் எந்த பயிரும் செய்யாமல் தரிசாக வைத்திருந்தால் அதனை கண்ட குத்தகைதாரர் கோட்டாட்சியரிடம் ஒரு மனு கொடுத்து என்னிடமிருந்து பெற்ற நிலத்தை அவர் எந்த விவசாயம் செய்யாமல் தரிசாக வைத்துள்ளார், ஆகவே எனக்கே வர வேண்டும், அந்த நிலத்தில் நான் விவசாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்தால் அந்த சொத்து மீண்டும் அந்த குத்தகைதாரருக்கு கொடுக்கப்படும். அந்த குத்தகைதாரர் அதில் பயிர் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நில உரிமையாளர் அதில் சுவாதீனம் கொண்டாட முடியாது. இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, நாளையுடன் இதனை பார்த்து முடிக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் வழக்கென்று வந்தால் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. நேர்களே, இந்நிகழ்ச்சியில் அடுத்து 96 திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். கோவிந்த் வசந்தா, பிரதீப் குமார் பாடியிருக்காங்க கோவிந்த் வசந்தா இசையில். நேரம் சரியாக காலை 8:09.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 8:30. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: இந்திய இசையில் இசைக்கருவிகளில் நரம்பு கருவிகளில் ஒன்றான வயலின் இசை கச்சேரிகளில் ஓர் இன்றியமையாத பக்கவாத்தியமாக விளங்கி வருகிறது. வயலின் இசைக்கருவி கிபி 13 இருந்து பழக்கத்தில் இருந்து வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். எனினும் 300 முன்புதான் தற்போதுள்ள வடிவமைப்பை பெற்றுள்ளது. தற்போதுள்ள வடிவமைப்பை அமைத்து கொடுத்தவர் பிரான்ஸ் நாட்டில் தோன்றிய ஸ்ட்ராடிவேரியஸ் என்பவர். ஸ்ட்ராடிவேரியஸ் வடிவமைத்து கொடுத்த வயலின் இசைக்கருவியை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து ஆங்கிலேயர்கள் தங்களது இராணுவ வீரர்களின் பேண்ட் இசைக்குழுவில் வயலின் இசைக்கருவியை வாசித்து வந்திருக்கின்றனர். இதனை மணலி சின்னையா முதலியாரின் ஏற்பாட்டின்படி மும்மூர்த்திகளில் ஒருவராகிய நாதஜோதி ஸ்ரீ முத்துசாமி தீக்ஷிதரின் சகோதரராகிய பாலுசாமி தீக்ஷிதர் இந்த இசைக்கருவியை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் பேண்ட் மாஸ்டரிடமிருந்து வாசிக்க கற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சியும் பெற்றிருக்கிறார். பால்

குருசாமி தீக்ஷிதர் அவர்கள் ஐரோப்பிய இசை முறைப்படி இருந்த சுருதியினை, அதாவது ப ரி த க அல்லது சா ப ரி த என்று சுருதி கூட்டப்பட்ட நாலு தந்திகளை இந்திய இசைப்படி சா ப சா என்ற வகையில் சுருதியை கூட்டி வயலின் இசையை வாசித்து வந்திருக்கிறார். பாலுசாமி தீக்ஷிதர் வயலின் இசைக்கருவியில் இந்திய இசையை வாசித்து தேர்ச்சி பெற்றதால் 1824 எட்டயாபுரம் சமஸ்தான வித்வானாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பாலுசாமி தீக்ஷிதர் காலத்தில் வாழ்ந்த தஞ்சை நால்வர் என்று அழைக்கப்படும் சின்னையா, பொன்னையா, சிவானந்தம், வடிவேலு ஆகிய நால்வர்களில் வடிவேலு என்பவர் பாலுசாமி தீக்ஷிதரிடம் வயலின் இசையை கற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சியும் பெற்றிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இசை கச்சேரிகளில் வயலின் ஒரு சிறந்த பக்கவாத்திய கருவியாக கையாளப்பட்டு வந்திருக்கிறது. சமீப காலமாக அரங்கிசைகளில் வயலினை தனி கச்சேரிகளாகவும் வாசித்து வருகின்றனர். இதில் புதுக்கோட்டை நாராயணசாமி ஐயர், சீர்காழி நாராயணசாமி ஐயர், திருக்கோடி காவல் கிருஷ்ண ஐயர், மைசூர் சவுடையா, கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை, திருச்சி கோவிந்தசாம பிள்ளை போன்றோர்கள் வயலின் வாசிப்பதில் திறமை பெற்று விளங்கியவர்களாக அறிய முடிகிறது. நரம்பு கருவிகளை வாசிப்பதில் சிறந்து விளங்கியவர்கள் பரதநாட்டியத்திற்காக தில்லானாக்களையும் இயற்றி கொடுத்திருக்கின்றனர். அந்த வகையில் வீணை சேசண்ணா என்பவர் 20வது மேளகர்த்தா ராகமாகிய நடபைரவியில் ஆதிதாளத்தில்

0: என்று இயற்றியிருக்கிறார். தொடர்ந்து லால்குடி ஜெயராமன் அவர்கள் அபூர்வமான ராகங்களில் சாப்பு தாளங்களிலும் கதிபேதங்களிலும் தில்லானாக்களை இயற்றியுள்ளார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் வேதமும் நாதமும். நேரம் சரியாக காலை 8:34.

0: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: காலை வணக்கம் வார் மந்திரியாரே. இப்படி அமரும் இனிப்பை எடுத்துக்கொள்ளும்.
0: இனிப்பா? லட்டு, ஜாங்கிரி, ஜிலேபி, மிட்டாய்கள். மன்னா, ஏதாவது விசேஷமா? இவ்வளவு இனிப்புகளை தட்டுகளில் வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே.
1: சேனாதிபதியாரின் அண்ணன் வீட்டு விசேஷத்திற்கு சென்றிருந்தோம் அல்லவா, அங்கே அவர்கள் குடிப்பதற்கு ஒரு பானம் தந்தார்கள். அதன் நிறத்தை பார்த்து ஏமாந்து ஒன்றல்ல இரண்டு கோப்பைகளில் இருந்த பானத்தை எடுத்து குடித்து விட்டேன். ஒரே கசப்பு. அப்போது நாக்கில் ஒட்டிக்கொண்ட கசப்பு இன்னும் தீரவில்லை. அதுதான் கசப்பு தீர இனிப்புகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன்.
0: ஓஹோ, அதுதான் விஷயமா? அதுதான் மன்னர் இரண்டோடு நிறுத்திவிட்டார். இல்லை என்றால் ஒரு 10-15 கோப்பைகளை வாங்கி உள்ளே தள்ளி இருப்பார்.
1: என்ன முணுமுணுப்பு!
0: அது ஒன்றுமில்லை மன்னர்.

0: சேனாதிபதியாரின் அண்ணன் வெளிநாட்டில் வேலை செய்தவர். அங்கே இருந்த பழக்கத்தை தனது வீட்டு விசேஷத்திலும் செய்திருப்பார் போல.
1: அப்படியா? அப்படி என்ன பழக்கத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறாராம்?
0: மன்னா, சேனாதிபதியாரின் அண்ணன் வேலை பார்த்தது அரபு நாடுகளில் ஒன்று. அரபு நாடுகளில் அவர்களது வீடுகளுக்கு சென்றால் முதலில் அவர்கள் வரவேற்பதற்காக ஒரு வெல்கம் ட்ரிங்க் தருகிறார்கள். அதற்கு காவாக் டீ என்று பெயர்.
1: என்ன, காவாக் டீயா? பெயரே வித்தியாசமாக இருக்கிறது.
0: அந்த டீயில் அவர்கள் கருஞ்சீரகத்தை சேர்த்து கொதிக்க விட்டு தருகிறார்கள்.
1: என்ன, டீயில் கருஞ்சீரகமா? எதற்காக இப்படி கருஞ்சீரகத்தை சேர்க்கிறார்கள்?

0: ஒரு புற்றுநோய் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்திருந்தாலும் அது மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் தடுப்பதற்கும் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கும் இந்த கருஞ்சீரக தேநீரை அருந்தினால் போதும்.
1: ஆஹா, என்ன அற்புதம்! கருஞ்சீரகத்திற்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறதா?
0: மன்னா, நமது ஆயுர்வேத மருத்துவத்திலும் இந்த கருஞ்சீரகத்துக்கு மிகப்பெரிய இடம் உண்டு. ஆனால் நம்மவர்களுக்கு இதன் அருமை தெரியவில்லை. வெகு சிலர் மட்டுமே இதை பயன்படுத்துகின்றனர்.
1: ஆனால் அரபு நாடுகளில் இதை பயன்படுத்துகிறார்கள் என்பதை கேட்டால் அது மிகப்பெரிய ஆச்சரியமாகத்தான் உள்ளது மந்திரியாரே.
0: மன்னா, அந்த காவக் டீயை தான் சேனாதிபதியாரின் அண்ணன் தன் வீட்டு விசேஷத்திற்கு வெல்கம் ட்ரிங்காக வைத்திருந்தார்.
1: ஆனால் மந்திரியாரே, அது மிக கசப்பாக இருந்தது.
0: மன்னா, நமது அறுசுவைகளில் கசப்பிற்கு எப்போதுமே மருத்துவ தன்மை அதிகம் என்பதை தாங்கள் மறந்துவிடக் கூடாது. ராஜமாதாவிற்கு இந்த தேநீர் மிகவும் பிடித்து விட்டதாம். தினந்தோறும் காலையில் தங்களுக்கும் இந்த காவாக் தேநீரை தர ஏற்பாடு செய்திருக்கிறார்.
1: பிடித்திருந்தது என்றால் அவர் குடிக்க வேண்டியதுதானே, நமக்கு ஏன் தர வேண்டும்? மந்திரியாரே, இந்த ஏற்பாட்டிற்கு நீர்தானே காரணம்.
0: ஆம் மன்னா, நானேதான் மன்னா.
1: நீர்தானா? இந்த சிறப்பான ஏற்பாட்டை எனக்கு தந்ததற்காக உமக்கும் தினந்தோறும் ஒரு பரிசாக ஒரு வெல்கம் ட்ரிங்க் நான் ஏற்பாடு செய்ய போகிறேன். யாரங்கே, அதை எடுத்து வாருங்கள்.
0: ஆஹா, நல்ல பச்சை நிறத்தில் வித்தியாசமாக இருக்கிறது.
1: கருஞ்சீரக தேநீரை குடித்து பழகுவதற்கு முன் பாகற்காய் ஜூஸை குடித்து பழகிக் கொள்ளும். இதுவும் சற்று கசப்பாகத்தான் இருக்கும். நமது அறுசுவைகளில் கசப்பிற்கு எப்போதுமே மருத்துவ தன்மை அதிகம். மந்திரியாரே, அருந்தும் மருந்தும்.
0: ஆஹா, என்ன ஒரு கசப்பு! என் தலையிலிருந்து குருவிகள் எல்லாம் பறந்து செல்கின்றன.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 8:50 ஆக இருக்கு. நேயர்கள் தொடர்ந்து கேட்க இருக்கிறீங்க சைபால் வழங்கும் தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கா சைபால் இடையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு மகள். அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் வசதியான ஆள், அதனால நிறைய பேர் வந்தாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையாக இருக்கணும் அவன் எதிர்பார்த்தான். அப்படி இருக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணான். கடைசியாக ஒரு 3 பேர் கிடைச்சாங்க. அந்த 3 பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறது, இதுதான் அவனுக்கு வந்த குழப்பம். இந்த நிலைமையில் ஒரு பெரியவரை தேடி போனான். அவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை சொன்னான். அவர் கொஞ்சம் யோசனை பண்ணார். அதுக்கப்புறம் 3 பேரையும் கூப்பிட்டார். இதை பாருங்கப்பா, உங்கள் 3 பேருக்கும் 3 மாத கால அவகாசம் தர்றேன். நீங்கள் இப்போ போகலாம், 3 மாதம் கழித்து திரும்பி வரலாம். அப்படி வரும்பொழுது இந்த 3 மாத காலத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல காரியம் ஏதாவது ஒன்று சொல்லணும். அதை வச்சு உங்களில் ஒருத்தரை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். 3 பேரும் சரின்னு சொல்லிவிட்டு திரும்பி போயிட்டாங்க. 3 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் திரும்பி வந்தாங்க. அவர் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சார். அப்புறம் கேட்டார், இப்போ சொல்லுங்கள், இந்த 3 மாத காலத்தில் நீங்கள் செஞ்சுருக்கிற ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்க அப்படின்னார். முதல்ல ஒருத்தர் எழுந்திருச்சு நின்னான். ஐயா, எங்கள் அப்பா இறந்த பிறகு அவரோட கணக்கு வழக்குகளை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு வியாபாரிகிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக எழுதியிருந்தார். அந்த வியாபாரியும் இப்போ உயிரோடு இல்லை. இருந்தாலும் அந்த வியாபாரியோட மகனை தேடி கண்டுபிடிச்சேன், கணக்கு புத்தகத்தை காட்டினேன். எங்கள் அப்பா உங்கள் அப்பாக்கிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக இதை எழுதியிருக்கிறார். அதனால் அதை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். இந்தாங்க அந்த பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு நானும். இதை பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் 2வது இளைஞன் எழுந்திருச்சான். ஐயா, நான் போன மாதம் ஒரு நாள் ராத்திரி வேளையில் ஒரு காட்டுப்பாதை வழியாக எங்கள் ஊருக்கு போய்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்த ஒரு வழிப்போக்கர்கிட்ட 4-5 திருடர்கள் வம்பு வளர்த்து அவர்கிட்ட இருந்த பொருளை எல்லாம் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் உடனே ஒரு குச்சியை எடுத்துகிட்டு ஓடினேன். அந்த திருடர்களை அடித்து விரட்டினேன். பொருளையெல்லாம் மீட்டு அந்த

0: போக்கர்கிட்ட ஒப்படைச்சேன், அவரை பத்திரமா அழைச்சிக்கிட்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு. நானும் இதையும் பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அடுத்தபடியாக மூணாவது இளைஞன் எழுந்திருச்சான். ஐயா, போன மாதம் ஒரு நாள் நான் ஒரு மலைப்பாதை வழியாக போய்கிட்டு இருந்தேன். மலைப்பாதை விளிம்பில் ஒரு மதகு கட்டை, அது மேலே ஒரு ஆள் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். அந்த பக்கம் தவறி உருண்டு விழுந்திருந்தான்னா அதில் பாதாளம், அது மலையடி வாரத்தில் போய் தான் விழணும், அவ்வளவு பள்ளம். அது தெரியாமல் அவன் பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருந்தான். நான் உடனே அவங்ககிட்ட ஓடி போய் குனிஞ்சு அவன் முகத்தை பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சுது, அவன் ஏற்கனவே எனக்கு தெரியும். அவனை எனக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கிறான், இடைஞ்சல் கொடுத்தவன். இருந்தாலும் ஐயோ பாவம்னு நினச்சி அவனை எழுப்பி பாதுகாப்பாக வேற ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு. நானும் பெரியவர் இதையும் கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரையும் பார்த்து, நீங்கள் போகலாம், நாங்கள் யோசித்து முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னாராம். அந்த இளைஞர்கள் புறப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட அப்பாவை பார்த்து சொன்னார், இந்த மூணு பேருமே நல்ல பிள்ளைங்க தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இந்த மூணு பேர் செஞ்ச செயல்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. முதல் இளைஞன் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குறான். இந்த காலத்தில் இது மாதிரி இளைஞர்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அவன் வந்து கடமையை தான் செஞ்சான். ரெண்டாவது இளைஞன் நல்ல வீரன், தைரியசாலி. ஒரு வீரன் எதை செய்யணுமோ அதைத்தான் இவன் செஞ்சான். இவன் ஒரு லட்சிய மனிதன். மூணாவது இளைஞன் வந்து தன்னுடைய பகைவனுக்கே உதவி செஞ்சுருக்கான். அவன் உயிரை காப்பாற்றியிருக்கிறான். பகைவனுக்கு அருள்வதுங்கிறது ஒரு சாதாரண மனுஷனால் செய்யக்கூடிய காரியம் இல்லை. பகையை மறக்கிறதும் பகைவனுக்கு அருள்வதும் தெய்வீக பண்புகள். அதனால் இவனையே வந்து உன்னுடைய மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு நல்ல நாளில் அவங்களுக்கு வந்து திருமணம் நல்ல விதமாக நடந்து முடிஞ்சுதான். இது வந்து சுவாமி சின்மயானந்தர் சொல்லியிருக்கிற ஒரு கதை. இதிலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, நமக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கும் நாம் நல்லது செய்யணும், ஆனால் நடைமுறையில் அப்படி நம்மால் செய்ய முடியறதில்லை, அதுதான் சிக்கல். நம்மால் ஒருத்தங்கிட்ட கேட்டேன், ஏண்டா உன்னுடைய பகைவன் ஒருத்தன் அது மாதிரி ஒரு மலைப்பாத மதகு கட்டையில் படுத்திருந்தா உடனே நீ என்ன நினைப்ப அப்படின்னு கேட்டோம். இது ஒரு அருமையான சந்தர்ப்பம்னு நினைப்பேன் அப்படின்னா. எதுக்குன்னு கேட்டோம். அவனை அந்த பக்கமாக உருட்டி கீழே தள்ளுறதுக்கு அப்படின்னா.
1: இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால் சரியா சிறங்கோ சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேர்களை தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று காந்திநகரில் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறவுள்ள 11வது இன்டர்போல் டிஜிட்டல் தடயவியல் நிபுணர் குழுவின் தொடக்க விழாவில் கலந்து கொள்கிறார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பழனிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கியுள்ளது. மதுரை திருச்சி 4 வழிச்சாலையில் கொட்டாம்பட்டி அருகே இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த உடல்கள் இன்று இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் இராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 9:03. ஒவ்வொரு நாளும் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்புகளை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதனை உயர்த்துவது கல்வியா அனுபவமா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா சரியான படிப்பு சரியான காலகட்டத்தில் கொடுக்கணும், அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு நல்ல வெற்றி பாதையை வகுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கல்வி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை தாண்டி அனுபவம் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்னதான் பாடப்புத்தகத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் படித்தாலும் அதெல்லாம் சொல்லி கொடுக்காததை ஒரு நல்ல அனுபவம் சொல்லி கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் பார்வையில் ஒரு மனிதனை உயர்த்துவது கல்வியா அனுபவமா அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2561132, அப்படி இல்லைனா 2561133. வெளியூர் நேரில் முதல் நேர் யார், எங்க இருந்து கேட்கலாம்? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கல்விரமன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: உற்சாகமான வணக்கம், நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறேம்மா.
1: சொல்லுங்க சார், அனுபவமா கல்வியா?
2: என்னமா அனுபவம்? அதாவது மனிதனை உயர்த்துவது கல்வியா அனுபவமா? ஒரு அருமையான ஒரு கண், ஒரு ஒரு மனிதனுக்கு ரெண்டு கண்ணு தேவைப்படுறது மாதிரி ரெண்டு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஆனா உண்மையிலே ஒரு மனிதனை உயர்த்துவது என்னதான் கல்வி கற்றாலும் கூட, ஒரு மருத்துவரோ அல்லது ஒரு வழக்கறிஞரோ தான் வெற்றி பெற்றா கூட, ஒரு சீனியத்தை ஒரு ஒரு வழக்கறிஞர்கிட்டயோ அல்லது ஒரு மருத்துவர்கிட்டயோ போய் அனுபவப்படுத்த படிப்பு படிச்சுதாம அவரு ஒரு டாக்டராகவோ அல்லது ஒரு வக்கீலாகவோ வர முடியும். அந்த அனுபவம் இருந்தா தாமா ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்கும். அனுபவ படிப்பு தாமா என்னைக்குமே கை கொடுக்குங்கிறதாமா என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்த நல்ல நண்பர்களுக்கு நன்றியம்மா, நன்றி.
1: நன்றி நன்றி. என்ன படித்தாலும் அந்த அனுபவ படிப்பு தான் வாழ்க்கைக்கு வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம்.
3: மேடம் காலை ஒரு பணிவான வணக்கம் மேடம். ரவிக்குமுதம் மூளரொட்டி மேடம்.
1: பணிவான வணக்கம், சொல்லுங்க
3: மேடம். அனுபவம் இருந்தாதான் கல்விக்கு போக முடியும் மேடம்.
1: அனுபவம் இருந்தாதான் போக முடியுமா?
3: கண்டிப்பா. உங்கள்கிட்ட அனுபவப்படுதோம் ஆனந்த பூங்காட்டுல. அந்த அனுபவம் தானே எங்களுக்கு ஒரு கல்வி எடுத்து கொண்டு போய் சேர்க்குது. இப்ப நான் வந்து கஷ்டப்பட்ட அனுபவங்கள் சில இதுகள் தெரியும், சில இதுகள் தெரியாது. நம்ம முதல்ல ஆரம்பத்துல அனுபவத்தை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கல்விக்கு போறாங்க. இந்த இடத்துக்கு போறோம், உலகத்துக்கு போறாங்கன்னா அனுபவப்பட்ட முடியாதான் நமக்கு போக முடியும் மேடம்.
4: அனுபவம் அனுபவசாலிகள்ட்ட வந்துதான் சில ஐடியாக்களை கேட்பாங்க. மாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணீர் எந்த நிலத்துல இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு மாடு அது இருக்கிற இடத்துல உட்காந்து அசை போடுமா, அந்த இடத்த தோண்டினா உடனே குதிர்னு தண்ணி வந்துடும். ஆனா மிஷின் பாருங்க, ஒவ்வொரு இடமா தோண்டிதான் இந்த இடத்துல வருதுன்னு கண்டுபிடிக்கும். என்னன்னாலும் அனுபவ படிப்புக்கு ஈடு வரவே
1: வரவே வராது.
4: எவ்வளவு உயரத்துல படித்தாலும்
1: தொடர்ந்து பேசலாம். இப்ப ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, வித்யாசாகர் இசையில மொழி திரைப்படத்துல இருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், ஒரு மனிதனை உயர்த்துவது கல்வியா அனுபவமா அப்படின்னு. முதல்ல வந்த மூன்று நேயர்களுமே அனுபவம், அனுபவ பாடம் தான் மனிதனை உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். வாழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமடியா?
0: நலமாக இருக்கிறோம் சார், சொல்லுங்க.
3: அதாவது ஒரு மனிதனுக்கு மனிதனை உயர்த்துவதற்கு, அந்த உயர்த்துவதுங்கிறத நான் அண்டர்லைன்
0: பண்ணுறேன்.
3: ஒரு மனிதனை உயர்த்தணும்னா அனுபவம் மட்டும் போகணும், அதுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னா கல்வி
0: தேவை.
3: ரெண்டுமே சேர்ந்தாதான் நல்லா இருக்கும். இப்ப சாதாரணமா இப்ப மணி எத்தனைன்னா 9:10 சொல்லலாம். அதே இது அந்த கல்வி கற்றவங்க சொன்னாங்கன்னா 9:11 அப்படி பண்ணும். அந்த அக்யூரசி வந்து அதுல வரும்.
0: சரி சரி.
3: அந்த அதனால அந்த கல்வியும் அந்த அனுபவமும் சரி, இவ்வளவுதான் கல்வி கேட்டாலும் அந்த அனுபவம் ஒரு மருத்துவரே இருந்தாலும் ட்ரைனிங், அப்பந்தான் அந்த அனுபவங்கள் ரெண்டுமே சேர்ந்தா அது வந்து அதிக முன்னேற்றத்தை கொடுக்கும், ஒரு நம்பகத்தன்மைய கொடுக்கும், எல்லா பக்கமுமே வெளியில போய் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்.
0: ரெண்டுமே முக்கியம் இல்லையா?
3: ரெண்டுமே முக்கியம்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
4: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சங்கர் சார்.
4: ஆமா, நாங்கெல்லாம் படிப்பு கிடையாது.
0: சரி.
4: படிப்பெல்லாம் ரொம்ப சுமாரான படிப்பு, கம்மியான படிப்பு.
0: சரி.
4: ஆனா நாங்க தொழிலுக்கு வந்தது அனுபவசாலிக்கு தான் தொழில் படிச்சோம். அனுபவசாலிங்கிறது யாரு? எங்க அப்பா.
0: சரி.
4: அவர்கிட்ட தொழில் படிச்சு அந்த அனுபவ கல்வியை தான் நாங்க ரொம்ப படிச்சுச்சோம். ஆனா இன்னைக்கு அந்த அனுபவ கல்வி இருந்தாலுமே இன்னைக்கு உள்ள டெக்னிக் எல்லாம் மாறிடுச்சு, அதுக்கு படிப்பு தேவை இருக்கு, கல்வி தேவை இருக்கு. அனுபவ கல்வி ஒரு காலகட்டத்தோட நின்று போச்சுமா, இப்ப வர்றதுக்கு போறாம கல்வி முக்கியமா தேவை,
0: முக்கியமா இருக்கு,
4: தேவையா இருக்கு.
0: சரி.
4: ஏன்னா எதை எடுத்தாலும் இப்ப ஸ்கேன்ல பாக்கணும், அதுல பாக்கணும், இதுல பாக்கணுங்கிறாங்க. நம்ம மூளைக்கு வேலை வந்து ரொம்ப ஜாஸ்தி கொடுக்காங்க, அதுக்கு படிப்பு தேவை இருக்கு,
0: தேவை இருக்கு.
4: அதனால அனுபவத்தோட சேர்ந்த கல்வி வேணுங்கிறது என்னுடைய கருத்து.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்க.
5: வணக்கம். வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்ஏ இளங்கோ. காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம் இளங்கோ சார், சொல்லுங்க.
5: ஆமா, இதை ரெண்டா பிரிச்சலாமா. 19th நூற்றாண்டு வரைக்கும் ஒரு அனுபவத்துல வந்து எல்லாம் உயர்ந்துட்டு இருந்தாங்கம்மா.
0: சரி.
5: இப்ப வந்து கணினி உள்ளையிலமா 4 வருஷமா 10 எழுதிட்டு 6 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டே இருக்காங்கம்மா. ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ரெண்டு உள்ள எம்எஸ்சியில ஒரு லாயர், 4 வருஷமா இருந்தாங்க. இந்த 6.5 மார்க்லயே டிஎன்ஜிங்களாங்க, எனக்கு டாக்டரால தெரியல வந்துருச்சு சார். அப்போ வந்து அங்கீகாரம் கிடைக்கணும் கவர்மெண்ட் வேலைக்கு முன்னா கல்விமா, அதோட கல்விக்கு முன்னாடி நான் படிச்சு டாக்டர்னா அப்போ 2 வருஷம் படிப்புக்கு பின்னாடி அனுபவம். முதல் வந்து கல்வி. இப்ப ரெண்டாயிரம் கணினி பாத்தீங்கன்னா காமராஜர் காலத்துல இருந்து அனுபவத்துல அவங்க பெரிய பெரிய ஆளுகளா இருந்தாங்கம்மா. இப்ப காலம் மாறி போச்சு, காட்சி மாறி போச்சுமா, கல்வி இரண்டாவது அறிவு.
0: நன்றி நன்றி. காலத்துக்கு ஏற்ப சில மாற்றங்கள் வந்திருக்கு. முன்னாடி அனுபவ பாடம் மட்டும் இருந்தா போதும், ஆனா இப்ப வந்து கல்வி அறிவு அப்படிங்கிறது மிக தேவையான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு அழகான பாடல் கேட்கலாம். கார்த்திக் பாடியிருக்காங்க, ஏஆர் ரகுமான் இசையில ஓ காதல் கண்மணி திரைப்படத்திற்காக. நேரம் சரியாக 9:16 ஆயிட்டு இருக்கு.

0: நேயர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 9:23 ஆயிட்டுருக்கு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம், மனிதனை உயர்த்துவது கல்வியா அனுபவமா அப்படின்னு. நேயர்கள் பல்வேறு கருத்துக்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். சொல்லுங்க.
1: மனிதனை உயர்த்து வந்து பொதுவா அவனுடைய குணங்கள் தான் சொல்வேன். ஆனா கல்வியை அனுபவத்தினால பெற்ற அறிவு அறிவுனால தான்ப்பா வாழ்க்கை நடத்த உதவும் அப்படின்னு சொல்றேன்ப்பா. அதாவது அந்த அறிவை பெற்று கல்வியினாலேயும் அனுபவத்தினாலையும் பெற்று அறிவை கொண்டு நல்ல பண்புகள் இருந்தா தப்ப வாழ்க்கையில உயர்வதற்கான வழி கிடைக்கும். அப்பதாப்ப அவனை நல்ல மனிதன் சொல்வோம். மனிதனை உயர்த்துவது கல்வியோடு அனுபவத்தை பெற்ற அறிவு பிளஸ் வந்து குணநலன். வாய்ப்புக்கு நன்றிப்பா.
0: நன்றி நன்றி. என்னதான் கல்வி இருந்தாலும் அனுபவம் இருந்தாலும் நல்ல குணம் இருந்தாதான் ஒரு மனிதனை உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: மகளுக்கு 51%மா அனுபவத்துக்கு 49%.
0: சரி,
2: இப்ப நான் இரண்டுக்கும் ஒரு இணைப்பு கொடுக்குறேம்மா. கல்வி என்பவன் கணவன், அனுபவம் என்பவர் மனைவி. அதாவது எதுக்கு இந்த உதாரணம் கொடுக்கணும்னா, சம்பாதித்து கொடுப்போன் கணவன், அந்த சமையலுக்கு உண்டான குடும்பத்தை வழி நடத்தும் அந்த பெண் எவ்வளவு கஷ்ட கடினமா இருந்தாலும் செஞ்சுதான் கணவன் மனைவி செஞ்சுதான். அதுக்குதான் அந்த உதாரணம் சொல்றேம்மா. என்னை பொறுத்தவரைக்கும் கல்வி கிடையாதுனா அதனுடைய அனுபவமே தெரியுதாம்மா. கல்விக்கு விவசாயிக்கும் ஒரு கல்வி இருந்தாதான் முக்கியமான அந்த இது. அந்த காலத்தில் இருந்ததுன்னா அது அனுபவ முறையில் இருந்தது. இப்ப எல்லாமே மாறிப்படுறதால அந்த கல்விக்கு முதலிடம், இரண்டாவது அனுபவத்துக்கு இரண்டாம் இடம்.
0: நன்றி நன்றி நன்றி. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்வி அனுபவம் இரண்டும் வந்து கணவன் மனைவி மாதிரி இரண்டுமே மிக முக்கியம் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் பட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கும் சார், சொல்லுங்க.
3: என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவல் மேம். அதுவும் இன்றைய காலகட்டத்துல கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே அடித்தளமா இருக்கு மேம். ஒரு ஜாபுக்கு நான் போகணுமா, அப்போ நானு பேசிக் குவாலிபிகேஷன் அப்படிங்கறத படிச்சிருக்கணும். அதனுக்கு பிறகு ஆட் ஆன் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பேக்கேஜ் டிசைட் ஆகுறதே நீங்க வந்து சாதாரண பிடெக்கா அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கி எம்டெக்கான்னு. அப்போ அடித்தளத்துக்கு ஒர்க் கத்துக்கிறதுக்கு அந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறது. நான் அடுத்த படிநிலைக்கு போகணுமா, அடுத்த கல்வியினால நான் உள்ள ஜாயின் பண்ணேன், அதன் பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறதையும் நான் கெயின் பண்றேன்னா. அதே மாதிரிதான் வாழ்க்கையிலயும் நீங்க பாத்தீங்கன்னா, கல்வி அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் மனுஷனை பக்குவப்படுத்தும். அந்த பக்குவப்படுத்தக்கூடிய அந்த கல்வி அறிவு கொண்ட அனுபவம் அப்படிங்கறத பெறும் பொழுது வாழ்க்கையில சிலாகிக்க முடியும். ஏற்கனவே சில நேயர்களும் குறிப்பிட்டிருக்காங்க, இரண்டும் தேவை அப்படின்ட்டு. அதனால கல்வியோடு கூடிய அனுபவம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கைய சிறந்து உயர்த்தும். ஏன்னா ரெண்டும் ரெண்டு கண்களை போன்றது அப்படின்ட்டு ஃபீல்
0: நன்றி நன்றி. இப்போ வந்து மூன்று நேயர்களுமே பார்த்தீங்கன்னா சரியா ரெண்டுமே சமமா இருக்கணும், கல்வியும் இருக்கணும் அனுபவமும் இருக்கணும், அப்பதான் வாழ்க்கையில வந்து உயர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். பாடல் வந்துட்டே இருக்கு. த்ரீ திரைப்படத்திற்காக ஸ்வேதா மோகன், விஜய் யேசுதாஸ் பாடியிருக்காங்க அனிருத் இசையில். நேரம் சரியாக காலை 9:26 ஆயிட்டு இருக்கு.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
1: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16-20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி மனிதனை உயர்த்துவது கல்வியா அனுபவமான்னு கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க.
1: நீயா வலது கண்ணு வேணுமா இடது கண்ணு முக்கியமான கேட்கறது இந்த கேள்வியா இருக்கு.
0: ஐயோ அப்படி இருக்கோ,
1: ரெண்டுமே முக்கியம்.

0: ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சொல்லிருக்காங்க, சீன செண்டாவது நீ சீர் கல்வி கற்றுக்கொள். அதனால கல்வி கல்வியும் வேணும், ஆனா அனுபவ கல்வி அதுக்கு மேல வேணும்.
1: சரி சரி சரி.
0: ஏன்னா அனுபவ கல்வி தான் ரொம்ப, அதாவது ஒரு மண்டை எடுத்தாலும் உடனே நம்ம என்ன செய்தோம், ஒரு உள்ளியை எடுக்க ரெண்டு உப்பை வச்சு தட்டி தலையில தேய்ச்சிருந்தோம், இது அனுபவ கல்வி. தரும பிடிச்சா உடனே கஷாயத்தை போட்டு குடிச்சிருந்தோம்.
1: சரி,
0: நிகழ்ச்சியில
1: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நீதிமோகன்.
1: சொல்லுங்க சார்.
2: பிராக்டிக்கல் தேவா, தியரியும் தேவா,
1: நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: ஆமா, துவரங்கலிருந்து முத்தாசர் பேசுறேன், குமரி மாவட்டம். தலைப்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி.
3: என்னன்னா, நல்ல தலைப்புக்கு கல்வியா அனுபவமானு கேட்டிருக்கீங்க. உண்மை சொல்ல போனா நானே அதற்கு சாட்சி. எனக்கு தமிழ் அமைப்பு சில கூட்டங்கள் உண்டு, அந்த கூட்டங்களுக்கு போச்சு. அன்றைய 40 பேர் அம்பையோட வருவாங்க. அத்தனை பேர் ரொம்ப ரொம்ப படிச்ச ஆட்கள். அவங்க எனக்கு கொஞ்சம் படிப்பு கம்மி, அவரு ஈக்குவலாட்டு உண்மையிலேயே இந்த படிப்பை விட அனுபவம் தான் பெருசு. படிப்பு கொஞ்சமா இருந்தாலும் மருந்து கண்டிப்பா தேவை சொல்லிக்கொண்டு வாழ்த்துறைப்பட. நான் செய்ய வணக்கம் சாப்பா.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசலாம். நேர்களே, பாடல் வந்துட்டே இருக்கு, ஆதி பகவான் திரைப்படத்துல இருந்து.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்றைக்கி பேசிகிட்ருக்கிறோம், மனிதனை உயர்த்துவது கல்வியா அனுபவமா அப்படின்னு. அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யாருங்க இருந்து பேசுகிறீங்க?
1: கல்லடை குறிச்சியிலிருந்து திருவருள் லட்சி.
0: வாங்க சார், சொல்லுங்க.
1: அதாவது அனுபவம் என்பது மாறக்கூடியது, ஒரே அனுபவம் திரும்ப திரும்ப வராது.
0: ஆமா,
1: கல்வி என்பது புதிய புதியதாக கற்பதற்கும் தேடுவதற்கும் உகந்தது. நான் வந்து சாதாரண படிப்பு தான் படித்திருக்கிறேன், கால் ஏஜ் தான் படித்திருக்கிறேன். இன்று கல்லூரிகளில் சொற்பொழிவாற்றுகிறேன் என்றால், நான் படித்த படிப்பு, நான் வாசகர் வட்ட தலைவராக இருக்கின்றேன், நிறைய புத்தகங்களை படிக்கின்றேன், அதனால் என்னை கல்லூரிகளும் வரவேற்கின்றன. இன்று வருகிற காமராஜர் பிறந்த தின விழாவில் கூட நான் பேசுகின்றேன். கல்வி அழியாதது, அனுபவம் மாறக்கூடியது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
2: அம்மா, வாழ்க வளமுடன்.
0: வாழ்க வளமுடன், சொல்லுங்க.
2: திருச்சி மாவட்டம் பெருகமணியில இருந்து வீரை முகமது இப்ராஹிம் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க சார்.
2: ஒரு மனிதன் உயர்றதுக்கு வந்துட்டு கல்வி வேணுமா அனுபவம் வேணுமான்னு
0: கேக்குறீங்க.
2: அவன் கண்டிப்பா வந்து ரெண்டுமே தான் தேவைப்படும். ஏன்னா இப்ப ஒருத்தருக்கு நல்லா படிச்சிருக்கிறான், ஆனா போய் கேட்டா முன்னணும் எங்கேயோ கம்பெனில போய் ஜாப் வேலைக்கு கேட்டா என்ன முன்னணும் எது இருக்கானு கேக்குறாங்கல்ல.
0: ஆமா,
2: அப்ப அந்த இடத்துல வந்து முன்னணுவம் தேவைப்படுது. அதே நெட்வொர்க்கு அனுபவம் இல்லாத ஒரு மளிகை பொருளாதாரத்தை போது ஒரு மளிகை நம்ம ஒரு கடையை வச்சு மளிகை வச்சிருக்காங்க. அப்ப நடத்தும் போது பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளும் கல்வி தெரியாது, கணக்கு வழக்கு போடுறதுக்கான கல்வி அறிவு இருக்கணும்ல. இது எவ்வளவுக்கு வாங்குற, எவ்வளவுக்கு வாங்கினா ஒரு மூட்டை 70 கிலோ 70 கிலோ 80 கிலோ என்ன கணக்கு பார்க்க தெரியும். அப்ப அதுக்கு வந்து கல்வி அறிவு தேவை. அதனால வந்து ஒரு மனித முன்னேற்றத்துக்கு வந்து ரெண்டுமே அவசியம் கண்டிப்பா இருக்காகணும். இப்ப நவீல் நாயகமா போர் கைதியா இருக்கிறாங்க, அப்ப உங்களுக்கு நான் ரிலீஸ் நான் விடுதலை பண்ணி தரப்பா, அதுதான் நீங்க என்ன செய்யணும், எங்களுக்கு கல்வி அறிவு படிச்சு கொடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆள் எடுத்து நீங்க படிச்சு கொடுத்து நீங்க வந்து போயிருங்க உங்க ஊருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு கைதியில கூட வந்து கல்வியை கொடுத்து நீங்க போஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து அனுபவம் கண்டிப்பா தேவைமா, ஆலோசனை பண்ணி போய் இது போய் இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு அனுபவம் தேவை.
0: அதனால
2: வாழ்க்கைக்கு ரெண்டுமே வந்து கல்வியும் அவசியம், அனுபவம் அவசியம்.
0: அவசியம். நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.

0: வைத்தியம் பேசுறேம்மா.
1: ஆ சொல்லுங்க சார்.
0: நீங்க காலையில் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா.
1: சொல்லுங்க.
0: அதாவது நீங்க எனக்கு கொஸ்டின் ரெண்டு கண்ணு வந்து வலது கண்ணு வேணுமா இடது கண்ணு வேணுமா கேட்ட மாதிரி இருக்கு.
1: ஓ, ரெண்டுமே அவசியம்.
0: ஆமா, அதாவது ஐயா காமராஜர் வந்து 66 ஜெயிச்சாரு. அந்த 66 வந்து ஒரு ஐஏஎஸ் கலெக்டராகவோ ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆக முடியாது. அதே வந்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் அந்த ஐஏஎஸ் கலெக்டர் வந்து கல்வியை மட்டுமே வச்சு அவங்க பதவியில வைக்க முடியாது. கொஞ்சம் கூட அனுபவமும் தேவை. ஒரு டாக்டர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கான வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல அவங்க வந்து அனுபவத்தை கத்து கொடுத்துதான் அவங்க திருப்பி அவங்க பதவியில் உட்கார வச்சாங்க. அப்ப ரெண்டுமே மனசுக்கு தேவை. ஆட்சியாளர் இருந்தாலும் சரி அதிகாரி இருந்தாலும் சரி அனுபவம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியாது. அதே கண்டிப்பா கல்வி அறிவும் கண்டிப்பா தேவை.
1: கல்வி அறிவும் தேவை. ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. நேர்களின் நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். இரண்டுமே மிக முக்கியம், அவசியம் அப்படின்னு நேர்கள்லாம் அழகா அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில டார்லிங் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். ஜி வி பிரகாஷ் அவர்களை இசையமைத்து பாடின பாடல். நேரம் சரியாக காலை 9:43 ஆயிட்டு இருக்கு.

தொடர்ந்து பேசலாம். இரண்டுமே மிக முக்கியம் அவசியம் அப்படின்னு நேயர்கள்லாம் அழகா அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில டார்லிங் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். ஜி வி பிரகாஷ் அவர்களை இசையமைத்து பாடின பாடல். நேரம் சரியாக காலை 9:43 ஆயிட்டு இருக்கு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி. என் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி, மனிதனை உயர்த்துவது கல்வியா அனுபவமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க கோட்டியப்பன் சார். நலமா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லிடுவோம்.
2: ரெண்டுமே
1: அவசியம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க. யார் எங்க
3: ஈரோடு சூரம்பட்டி பேசுறமா?
1: சொல்லுங்க சார்.
3: என்ன பொறுத்தீங்க? அனுபவம் அனுபவங்கள் இதான். நான் ஒரு பக்கம் வேலைக்கு போறேன், டெய்லர் ஆக்குறேன், நீங்க எத்தனை சொல்ல தைச்சிட்டு இருக்கீங்க கேப்பாங்க. இந்த இடத்துல படிப்பதே கேட்க மாட்டேன். உங்களுக்கு காலர் அட்டாச் பண்ணுவீங்களா? சட்ட பினிஷிங் நல்லா பண்ணுவீங்களா?
1: சரி சரி.
3: இது வரைக்கும் எத்தனை வருஷமா எங்க வேலை செஞ்சீங்க? யார்கிட்ட வேலை கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஊருக்கு போனோம்னா என்னதான் நீங்க கூகுள்ல தேர்ந்தாலும் தப்பா கூட போயிடும். அது ஒரு இடத்துல இறங்கி அந்த இடத்துல விசாரிக்கிறப்ப அவங்க கரெக்டா எங்க போகணுமோ அந்த இடத்துல கரெக்டா சொல்லிடுவாங்க. இது வந்து நமக்கு வந்து என்னதான் அனுபவம் வேறம்மா. இப்ப நான் வந்துட்டு இருக்கேன்னு திருநெல்வேலிக்கு ஒரு பக்கம் வரேன்னா எங்க இறங்கணும், எங்க ஏறணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு என் நண்பர் ஒருத்தருக்காரு சிவகுமார், அவரை கேட்டா சொல்லிடுவாரு.
1: சரி சரி,
3: இப்படி இப்படி போங்கன்னு. ஏன்னா அவருக்கு அனுபவம்.
1: அனுபவம்
3: ஆமா, நிறைய பேர் நம்ம அனுபவத்துல இருக்க. இப்ப என்னன்னா ஒரே ஒரு தவறு தான் பண்றோம். கல்யாணம் பண்ணல பாத்து கல்யாணம் பண்ணலாமா கேட்டாவா அந்த அனுபவத்தை கேட்டா பண்ணாதீங்கம்மா. அது மட்டும் கேட்காம விட்டுறோம்.
1: அது ஒண்ணும் பண்ண முடியாது சார்.
3: அதான் யான் பற்ற இன்பம் பெருக வையன அவன் பண்ணுவான். நீ பண்ணு, நீ அப்பதான் மேல்மைக்கு வருமா.
1: அப்படி இல்ல, எல்லா திருமணமும் அப்படி சொல்லிட முடியாது இல்லையா? சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வாழ்றவங்களும் இருக்காங்க தானே.
3: இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் கேஸ் சொன்ன நீங்க
1: சரி.

0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க? சாந்திமா, சொல்லுங்க.
1: அனுபவ கல்வி, வாழ்க்கை கல்வி தான் நம்ம முழுக்க கத்திட்டு இருக்கோம். கல்வி நம்ம ஒரு கட்டத்துல படிச்சிடறோம், அப்புறம் அனுபவம் தான் நம்ம வாழ்க்கை கல்வி தான் நம்ம நிறைய சிறந்ததுன்னு நினைக்கிறேன்.
0: சரி,
1: வாழ்க்கை கத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நாளும். உலகமே பள்ளிக்கூடம் இந்த இதான் சொல்லுவாங்க, அனுபவமே ஆசிரியர் அப்படின்னு.
0: ஆமா ஆமா,
1: அந்த மாதிரி கத்துட்டே இருக்கிறதுன்னு முக்கியம்னு நினைக்கிறேன். அனுபவம்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில நிறைவான நேயர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம். செல்வம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் செல்வம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க.
0: சொல்லுங்க சார்.
2: கல்வி அறிவு ரெண்டு தேவைதான், இருந்தாலும் இருந்து அனுபவம் தான். என்ன பொறுத்தவரை உள்ள அனுபவங்கிறது, அனுபவங்கிறது வந்து சூரியனை பார்த்து டைம் சொல்றது. இந்த மாதிரி முன்னாடி உள்ள காலங்கள்லாம் அனுபவத்தாலதான் வாழ்க்கையை கொண்டு போனாங்க, அவ்வளவு சிறப்பா பண்ணாங்க. எதுவுமே அந்த படிப்பு எல்லாம் கொஞ்சம் அப்பவும் எல்லாம் படிப்பு எல்லாம் கம்மி தானே. எப்பவுமே இப்ப உள்ள காலங்கள்லாம் அதிகமா இருக்கு. அப்ப உள்ள காலங்கள்ல படிப்பு அறிவு கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே அந்த அனுபவத்தினால வாழ்க்கையில எவ்வளவு முன்னேற்றம். 100 வயசு வரை 110 வயசு வரை வாழ்ந்தாங்க, உடம்பு அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருந்தது. எல்லாமே அனுபவத்துனால தானே சாப்பிடக்கூடாது அப்படிங்கறது. இப்ப தான் நமக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் தெரியுதே, என்ன எல்லாம தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் அப்போ வந்து அந்த அனுபவம் இது போதும், இதான் உடம்புக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற வாழ்க்கையில முறைகளோட வாழ போய் தான் 110 வயசு வருது. அதெல்லாம் அது எல்லாமே அனுபவம் தான். படிப்பறிவு எல்லாம் கொஞ்சம் கம்மி தான், இப்பதான் அதிகமா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நிக்கிறது
0: ஒரு மனிதனை உயர்த்துவது கல்வியா அனுபவமா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து இரண்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில நேயர் வந்து அனுபவம் அப்படிங்கறதுதான் மிக முக்கியம் அப்படின்னு. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டுமே அவசியமான ஒரு விஷயம் தான். கல்வி தேவையில்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது, அனுபவம் தேவையில்லை அப்படிங்கிறதும் நம்ம சொல்லிட முடியாது. என்னதான் நம்மளுக்கு கல்வி அறிவு இருந்தாலும், என்னதான் படிச்சிருந்தாலும், அந்த துறையில் நீங்கள் சிறந்து விளங்கணும் அப்படின்னா நீங்கள் படித்த கல்வி அறிவோடு மட்டும் இல்லாமல் அனுபவம் அறிவும் இருந்தால் தான் அதில் சிறந்து விளங்க முடியும் அப்படிங்கிறதுனால இரண்டுமே அவசியம்தான். இந்த காலகட்டத்தில் கல்வி அவசியமா அப்படின்னு கேட்குறதே மிக தவறான ஒரு விஷயம் தான். கல்வி வந்து மிக மிக அவசியம், அதே போல அனுபவமும் அவசியம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை சரிவர அனுபவ பாடங்கள் நீங்க நிறைய எடுத்துக்கிட்டாதான் வாழ்க்கையில அந்த கல்வி மூலமா நீங்க உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது நான் உங்கள் தோழி சிந்து சாரா. நிகழ்ச்சியில நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு, வாரணம் 1000 திரைப்படத்துல இருந்து.

0: நேர்களை தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். அனைத்து துறை வளர்ச்சியானது ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. பொது வாழ்வில் இளைஞர்கள் அதிக அளவில் ஈடுபட வேண்டும் என்று முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த உடல்கள் இன்று இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி காலமானார். அவரது இறுதி நிகழ்ச்சி அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். பழனிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கியுள்ளது. மதுரை திருச்சி 4 வழிச்சாலையில் கொட்டாம்பட்டி அருகே இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்காசியாவில் அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளதால் பதற்றம் நீடிக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமே தவிர இராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ நேர்களே. இது உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை அள்ளித்தரும் மனம் விரும்புதே நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அழைக்கலாம். 04-462-2563-3 மற்றும் 3-2 அப்படின்ற இந்த எண்களுக்கு

0: இந்த நிகழ்ச்சியில் நம்ம சூப்பரான பொது அறிவு கேள்விகளையும் தெரிஞ்சுக்க தயாராக இருக்கிறோம். இப்போ நம்ம கூட பேச போகிற முதல் நேயர் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: திருச்செந்தூர்லேருந்து சூடாமணி பேசுகிறேன் மேடம்.
0: நல்லா இருக்கிறீங்களா? முதல் நேராக வந்திருக்கிறீங்க.
1: ஆ, நலமாக இருக்கேன் மேடம்.
0: என்ன பாடல் கேட்க போகிறீங்கம்மா?
1: நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நான் சூப்பரா இருக்கேன்.
1: சரிங்க மேடம். எனக்கு அயன் கடத்துல இருந்து சாங் போடுங்க மேடம்.
0: கண்டிப்பா நம்ம பாடல் கேட்டுருவோம். சரிங்களா?
1: சரிங்க.
0: நன்றிம்மா, நன்றி.
1: தேங்க்யூ.
0: அடுத்த நேயர் வந்து சரியான பதில சொல்றதுக்கு ரெடியா காத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான ஜிகே கேள்வி நம்ம இப்பவே கேட்டுடலாமா? உலகின் நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்கிறது? இதுதான் நிகழ்ச்சியோட முதல் ஜிகே கேள்வி. உலகத்தில் நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குது? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். கூடவே உங்கள் விருப்ப பாடலையும் கேட்டுருசிங்க. இப்போ பாடல் கேட்டுடலாம். மயன் திரைப்படத்திலிருந்து.

0: நேரில் 10:10 ஆகுது. மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். விருப்ப பாடல் கேட்கறதுக்காக நேர் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நாங்கள் நேர்லேருந்து கணேசன் பேசுகிறேன்.
0: காலை வணக்கம் சார், சொல்லுங்க, என்ன விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறீங்க?
1: KGF 2 மெகபூபாங்கிற பாட்டு கொடுங்க மேடம்.
0: இனிமையான பாடல் நிச்சயமா நம்ம கேட்டுடலாம். ஜிகே கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா? உலகின் நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்கு? இதான் வந்து கேள்வி. ஆனா உங்களுக்கு ஒரு க்ளூ ஒன்னு கொடுக்கறேன், அது நம்ம இந்தியாவில தான் இருக்குது. சரி, இப்போ வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்றேன். ஒன்னு கர்நாடகா, இன்னொன்னு தமிழ்நாடு. எங்க இருக்கு, எந்த ரயில்வே ஸ்டேஷனா இருக்கும்?
1: தமிழ்நாடு.
0: தமிழ்நாடு இல்ல, கர்நாடகா. நன்றி நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம கர்நாடகா மாநிலத்தில் ஹூப்ளி ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்மில் தான் இந்த உலகின் நீளமான பிளாட்ஃபார்ம் அப்படின்ற ஒரு சாதனையை வச்சிட்ருக்கு. இது வந்து 1505 மீட்டர் நீளம் இருக்குமா, கிட்டத்தட்ட 5000 அடி நீளத்துக்கு இது இருக்குது. இந்த ஹூப்ளி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனோட ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் தான் உலகத்திலேயே நீளமான பிளாட்ஃபார்ம் அப்படின்ற கின்னஸ் சாதனையை வச்சிட்ருக்கு. நம்ம சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இல்லையா, இது வந்து இந்த வரிசையில் 5வது இடத்துல இருக்குதான். ஓகே, இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் கெட்டி வச்சுருக்கீங்க, ஓகே, இவ்வளோ பெரிய ட்ரெயின் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கும் கேட்குது. இதுதான் நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வியும் கூட. இந்தியாவில் மிக நீளமான ரயிலோட பெயர் என்ன? இதுதான் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்க இருக்கக்கூடிய ஜிகே ஃபஸ்டின். அதுக்கு முன்னால் பாடல் கேட்டுருவோம். KGF 2 திரைப்படத்துலேருந்து

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பத்து மணி 16 நிமிடம் ஆகுது. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்பத்துல பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க இருக்கும் நேயர் என்ன பாடல் கேக்குறாங்கன்னு கேப்போம். வணக்கம்.
4: வணக்கம் சகோதரிக்கு.
3: வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நல்லா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கிறீங்களா? சூப்பர்மா. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: எனக்கு
3: நிச்சயமா சூப்பரான பாடல நம்ம கேட்டுடலாம். ஜி கே கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா? சரி, மறுபடியும் கேட்டுருவோம். இந்தியாவில் மிக நீளமான ரயிலோட பெயர் என்ன? அதான் கேள்வி. ஆமா, சரி, ஆப்ஷன் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒண்ணு வந்து விவேக் எக்ஸ்பிரஸ், இன்னொன்னு சென்னை எக்ஸ்பிரஸ். எதுவா இருக்கும்?
4: விவேக் எக்ஸ்பிரஸா இருக்கும் நினைக்கிறேன்.
3: நீங்க நினைக்கிறது சரிதான், அதான் சரியான பதில்.
4: அது எங்க இருக்குமா?
3: அந்த டீடைல் எல்லாம் சொல்றேன், நீங்க நிகழ்ச்சியை தவறாம தொடர்ந்து கேளுங்க. நன்றிமா. விவேக் எக்ஸ்பிரஸ், சரிங்களா? இதுதான் வந்து கன்னியாகுமரியிலிருந்து அசாம் வரைக்கும் போற நீளமான ரயில். இதோட பயண நேரம் வந்து கிட்டத்தட்ட 80 மணி நேரமா. இது வந்து 9 மாநிலங்களை கடந்து அஸ்ஸாமுக்கு போகுது. மிக நீளமான ரயிலும் இதுதான், மிக நீண்ட நேரம் பயணம் நேரம் கொண்ட ரயிலும் இதுதான். இது கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தூரத்தை 3 நாட்களில் கடக்குதான். சுப்ரண்ணா டீட்டெயிலாம் உங்களுக்காக கொடுத்தாச்சு. அடுத்த ஜிகே கேள்வியை நாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவின் நிலவு பகுதி, அதாவது மூன் லேண்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. மூன் லேண்ட் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படின்றதா நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி. இதுக்கு உங்களுக்கு பதில் தெரியும்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பாடலுக்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்துட்டுருக்கு பாடல் ஏ ஆர் ரஹ்மானோட இசையில்.

0: இருக்கிறோம். சரியான பதிலை சொல்றதுக்காக நேரம் காத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பாறைங்குட்டிலிருந்து அருணா பேசுறேன் மேடம்.
0: நல்லா இருக்கிறீங்களாமா?
1: நல்லா இருக்க மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: அருமையா இருக்கிறோம். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: மேடம்
0: நிச்சயமா நம்ம போட்டுடலாம். ஜி கே திரைப்படத்துல இருந்து பாடல். உங்களுக்கு ஜி கே கேள்விக்கு பதில் தெரியுமா? ஆப்ஷன் சொல்லட்டா?
1: சொல்லுங்க மேடம்.
0: சரி, இந்தியாவின் நிலவு பூமி அப்படின்னு எதை அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருந்தேன் கேள்வி. அதுக்கான ஆப்ஷன் ரெண்டு சொல்றேன். ஒன்னு லடாக், இன்னொன்னு ராஜஸ்தான். இங்க எங்க இருக்கும்னு
1: நினைக்கிறீங்க?
0: ஒன்னு வந்து லடாக் அப்படின்ற இடத்துல இருக்கு, இன்னொன்னு ராஜஸ்தான் அப்படின்ற இடத்துல இருக்கு. இந்த ரெண்டு இடத்துல எங்க நிலவின் பூமி இருக்கு?
1: ராஜஸ்தான் மேடம்.
0: ராஜஸ்தான் இல்ல, சரியா? லடாக் தான் சரியான பதில். நன்றிமா, நன்றி.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: இந்தியாவின் நிலவு பூமி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடம் வந்து லடாக்ல இருக்கு. லமயுரு அப்படின்னு சொல்றாங்க அந்த பிளேஸோட பேரை. இங்க இருக்கிற ஒரு நிலப்பகுதி வந்து நிலவோட மேற்பரப்பு மாதிரியே இருக்குதான். எப்படி நிலாவில் கரடு முரடா அந்த பள்ளமேடு இதெல்லாம் இருக்குதோ அதே மாதிரியான ஒரு இடம் நம்ம இந்தியாவில் லடாக் பகுதியில் இருக்குது. லமயுரு அப்படின்ற இடம் தான் அதுக்கான பேரு. கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 11,000 அடி உயரத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்குது. இந்த நிலப்பகுதி இருக்கக்கூடிய இடத்துல மிக பழமையான, அதாவது 11ஆம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்த பௌத்த மடாலயம் ஒன்று இங்கே இருக்குதான். இங்கே எப்படி இப்படி வந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னா, முன்ன காலத்தில் ஒரு பெரிய ஏரியா இந்த இடம் இருந்துச்சா, ஒரு ஏரிக்கரையில் நின்று ஒருத்தர் வந்து செய்த பிரார்த்தனையினால நீர் எல்லாமே வற்றி போய் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய நாட்டுப்புற கதைகள்லாம் சொல்லுது. இந்தியாவின் நிலவு பகுதி, அதாவது மூன் லேண்ட் அப்படின்றது லடாக்ல அமைஞ்சிருக்கு. அடுத்த கேள்வி, உலகின் மிக பெரிய சூரிய கடிகாரம் எங்கே இருக்குது? சன் டயல் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய கடிகாரம் எங்கே இருக்கிறது? நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருப்போம். இதுக்கான பதில் என்னங்கிறத நீர் சொல்கிறாங்களா இல்லை நானே சொல்லிடுறேனான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். 10:25 பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்கள்.

0: நிர்ணய நேரம் காலை 10:30 ஆகிட்டு இருக்குது. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நேர்களோட விருப்பத்தில் பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அழைக்கலாம். 0462256113332 அப்படின்ற இந்த எண்களுக்கு நம்ம கூட பேசுறதுக்காக நேர் காத்துட்டு இருக்காங்க. பேசலாம், வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். திருநெல்வேலி புதுப்பேட்டையில இருந்து சண்முகமா இருக்கு.
0: இனிய காலை வணக்கம், சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு ஐயா படத்துல இருந்து ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருக்கேன்.
0: கண்டிப்பா நம்ம கேட்டுடலாம். அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை எனக்கு சொல்லிடுங்க. பொது அறிவு கேள்விக்கான பதில் என்னன்னு
1: சொல்லிடுறேன்.
0: உலகின் மிகப்பெரிய சூரிய கடிகாரம் எங்க இருக்கு?
1: சூரிய கடிகாரம் ஏதாவது க்ளூ கொடுங்களேன்.
0: க்ளூ வந்து நம்ம இந்தியாவில தான் இருக்கு. ஆப்ஷன் சொல்லட்டா?
1: ஒன்னு
0: ராஜஸ்தான், இன்னொன்னு
1: எகிப்து.
0: இந்தியாவில தானே இருக்குன்றேன். ராஜஸ்தான் அதான் சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல தான் இருக்குது. ஜந்தர் மந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் இந்த பெரிய சூரிய கடிகாரம் அமைஞ்சிருக்கு. இது சுமார் 90 அடி உயரம் கொண்டதா இருக்குது. 18ஆம் நூற்றாண்டுலேயே இதை கட்டியிருக்கிறாங்க. இந்த ஜந்தர் மந்தர் அப்படின்றது ஒரு திறந்த வெளி வானிலை ஆய்வு மையம். இங்கே நம்ம போகலாம், பார்க்கலாம், நிறைய பொருட்கள்லாம் இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 19 வானியல் கருவியை இங்கே வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னுமே இங்கே வந்து வானியல் ஆராய்ச்சிகளும் செஞ்சிட்ருக்காங்க. நம்மளும் போய் விசிட் பண்ணலாம். தொலைநோக்கே இல்லாமல் அந்த நட்சத்திரங்கள், கிரகணங்கள் இதை எல்லாத்தையுமே கண்காணிக்க முடியுமா, கூடவே உள்ளூர் நேரத்தையும் நம்ம கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரியான சூரிய கடிகாரங்கள் வந்து டெல்லி, மதுரா, வாரணாசி இந்த பகுதிகளிலையும் அமைஞ்சிருக்குது. அடுத்ததா ஜிகே கேள்வி. என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? நான் உடனே கேட்டுடுறேன். வேறு ஒன்றும் இல்லை, ஸ்னேக் போட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாம்பு படகு போட்டி எங்கே நடக்குது? இதுதான் நிகழ்ச்சியோட அடுத்த பொது அறிவு கேள்வி. அதை கேட்குறதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். ஐயா திரைப்படத்தில் இருந்து

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்ருக்கிறீங்க. நேரம் காலை 10:37. விருப்ப பாடல் கேட்கறதுக்காக நீர் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ராமர் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் ராமர் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: அண்ணாத்த படத்துல இருந்து சாரா சாரா காத்.
0: இனிமையான பாடல் கேட்டுரும், சரிங்களா? இதுக்கு பதில் தெரியுமா பொது அறிவு கேள்விக்கு?
1: சொல்லுங்க மேடம்.
0: ஸ்னேக் போட் ரேஸ், அதாவது படகு, பாம்பு படகு போட்டி வந்து எங்க நடக்கு அப்படின்றதான் கேள்வி. உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லவா?

0: இல்லை வேண்டாம் வேண்டாம்,
1: ஆப்ஷனே
0: கேரளா
1: தேவையில்லை.
0: மாநிலம்.
1: கேரளா சரியான பதில்.
0: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. ஆப்ஷனே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியான பதில் கேரளா தான். கேரளாவில் உள்ளூரில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வல்லம் களி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாம்பு படகு போட்டி வந்து ஒரு கண்கவர் பாரம்பரிய நீர் விளையாட்டு போட்டி. இந்த படகு வந்து சுமார் 100 அடிக்கு மேலே இருக்குமா. இதில் வந்து 100 பேருக்கு மேலே உட்காந்து அந்த மேலதாளெல்லாம் முழங்க வேகமாக துடுப்பு போட்டுட்டு போகக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை பார்க்குறதுக்காகவே நிறைய சுற்றுலா பயணிகள்லாம் இங்கே வருவாங்களாம். இது பொதுவாக ஜூலை மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் இந்த டைமில் தான் அங்கே நடக்குமா. குறிப்பாக ஆலப்புழாவில் வந்து பிரம்மாண்டமான பந்தயங்கள் அங்கே நடக்குது. அதுலேயும் இந்த நேரு கோப்பை படகு போட்டி வந்து மிகப்பெரிய அளவில் நடக்குமா. நீங்களும் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த பாம்பு படகு போட்டியை நேரில் பார்த்துட்டு வாங்க. நம்ம நிறைய திரைப்படங்களில் இதை பார்த்துருப்போம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு பாம்பு படகு போட்டிக்கு இணையாக நடத்தப்படக்கூடிய நவுகா பாச் அப்படின்ற ஒரு பந்தயம் இருக்குது. இது எங்கே நடத்துகிறாங்க, இந்த படகு போட்டி நம்ம இந்தியாவில் எங்கே நடத்துகிறாங்க, இதுதான் நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி. இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னா உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சுப்ரான அநாத திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா பதிலையும்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
2: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: பத்து மணி 44 நிமிடத்துல மனமருமதே நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்க இருக்கும் நேயர் யாரு, கேட்டுருவோம். வணக்கம்
4: அனைவருக்கும், இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் நகர், ஜெயக்குமார்.
3: காலை வணக்கம் ஜெயக்குமார் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: படம் வந்து துப்பாக்கி
3: பாட்டு. பாடல் பாடிய காமிச்சாச்சா?
4: ஆமா.
3: சரி, நம்ம அந்த பாடலை கேட்டுருவோம். அதுக்கு முன்னால ஜி கே கேள்விய பத்தி பேசுவோமா? சரி, நம்ம சொல்லியிருந்தோம் இந்த பாம்பு படகு போட்டிக்கு இணையான ஒரு படகு போட்டி நம்ம இந்தியாவில் நடக்குது. அந்த போட்டியோட பெயர் வந்து நவ்கா பாச் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த போட்டி வந்து எந்த இடத்துல நடக்கு நம்ம இந்தியாவில்? குறிப்பா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன், சரியா? ஒன்று வந்து மேற்கு வங்காளம், இன்னொன்று வந்து மும்பை. எங்க நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதான் சரியான பதில். சூப்பர் ஜெயக்குமார் சார், நன்றி நன்றி. மேற்கு வங்காளத்துல இந்த ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்துலதான் இதுவும் நடக்குது. எப்படி நம்ம பாம்பு படகு போட்டி சொன்னோம், அதே டைம்ல தான் இங்கேயும் நடக்குது. இந்த மேற்கு வங்காளத்துல நவ்கா பாச் அப்படின்னு இந்த பந்தயத்துக்கு பேர் சொல்றாங்க. நவ்கா அப்படின்னு அவங்க லாங்குவேஜ்ல வந்து படகு அப்படின்னு அர்த்தமா. கேரளாவில் பயன்படுத்துகிற மாதிரி அந்த படகு மாதிரியெல்லாம் இங்கே பண்ண மாட்டாங்க. குறுகிய மரப்படகுகளை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது இயற்கையோட ஒத்த வடிவத்தை பிரதிபலிக்கிற மாதிரி அவங்க வடிவமைச்சிருப்பாங்களாம். இந்த படகு போட்டியை வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கேயும் சுற்றுலா பயணிகள் வந்து இதை பார்க்கறதுக்காகவே விரும்பி வருவாங்களாம். நேரோட விருப்பத்தில் பாடல் கேட்கறதுக்கு முன்னால் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்க இருக்கக்கூடிய பொது அறிவு கேள்வி என்னன்றதையும் சொல்லிடலாம். உலகின் உயரமான வாகன வழித்தடம் எங்கே இருக்குது? உலகத்திலேயே ரொம்ப உயரமான இடத்துல தான் இந்த ரோடு அமைஞ்சிருக்கு, அது எங்கே அப்படின்றதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பாடலுக்கு அப்புறமா நம்ம கேட்டுடலாம். இப்போ கேட்க போகிற பாடல் துப்பாக்கி திரைப்படத்துலேருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்ல நம்ம மனம் வரும்பதே நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடல் கேட்கறதுக்காக நேரம் காத்துட்டு இருக்காங்க, யாருன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: நெல்லை பண்பலை 102.6 நேயர்களுக்கும் அறிவிப்பாளருக்கும் உற்சாகமான காலை நேரம் வணக்கங்கள் அம்மா.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்ரபதி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் மனம் விரும்பி உங்களிடம் பாட கேட்க வந்தேன்மா.
0: என்ன பாட்டு கேட்க வந்திருக்கீங்க சொல்லுங்க.
1: ஏழாம் அறிவு படத்திலிருந்து
0: உலகின் உயரமான வாகன வழித்தடம் எங்க இருக்கு அப்படின்னு
1: கேட்டிருந்தேன்.
0: சொல்றேன், ஒண்ணு லடாக், இன்னொன்னு சீனா. எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க?
1: நம்ம நாட்டு லடாக்ல தான்.
0: லடாக்கே தான் சரியான பதிலும் அதுதான். வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி சார். உம்லிங்லா கணவாய் அப்படின்னு

கூடிய இந்த இடத்துல தான் உயரமான வாகன வழித்தடம் அமைஞ்சிருக்கு. இமயமலையில் இந்த ரோடு போகுது. கிட்டத்தட்ட 19024 அடி உயரத்தில் இந்த வழித்தடம் இருக்குது. இதுதான் உலகத்திலேயே மிக உயரமான வாகன வழித்தடம். அதாவது 52 கிலோமீட்டர் நீளத்துக்கு இங்கே ஒரு தார் சாலையை அமைச்சிருக்கிறாங்க. இது கிழக்கு லடாக் பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு கிராமங்களை இணைக்கிற வகையில் இந்த சாலையை அமைச்சிருக்கிறாங்க. நேர்லே இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சூப்பரான ஜிகே கேள்விகளோடு அட்டகாசமான நேர்களின் மனம் விரும்பின பாடல்களையும் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் உங்களோட நினைந்திருந்தேன். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை தொடர்ந்து நாம் கேட்கலாம். 11 மணிக்கான செய்திச் சுருக்கமும் அதனைத் தொடர்ந்து மணித்திருநாடு நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்ருக்குது.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். அனைத்து துறை வளர்ச்சியானது ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது. பொது வாழ்வில் இளையோர்கள் அதிக அளவில் ஈடுபட வேண்டும் என்று முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் இன்று இரவு தாயகம் கொண்டுவரப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி காலமானார். அவரது இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். பழனிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கியுள்ளது. மதுரை திருச்சி 4 வழிச்சாலையில் கொட்டாம்பட்டி அருகே இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்காசியாவில் அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளதால் பதற்றம் நீடிக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமே தவிர ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவிற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சி. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒரு அழகான இடங்கள் பற்றி நம்ம கேட்டுட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம இயற்கையின் சொர்க்கம் அப்படின்னு அழைக்கக்கூடிய கவி பற்றி தான் கேட்க போகிறோம். அது என்ன கவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரள மாநிலத்தில் பந்தனம்திட்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையின் அடியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான இயற்கையின் சொ

சொர்க்கம்தான் இந்த கவி. நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான இடமா இருக்கும். எப்படி நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து பிரபலமோ அந்த அளவுக்கு கேரளாவில் இந்த கவியும் ரொம்ப பிரபலமான ஒரு இடம் தான். அங்கே என்னெல்லாம் இருக்குது, ஏன் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் ரொம்ப அங்கே வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கூடவே அழகான பாடல்களும் வளம் வர இருக்கு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் என் சுவாச காற்றை திரைப்படத்துலேருந்து கேட்க இருக்கிறோம். உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியிருக்காங்க ஏஆர் ரகுமான் இசையில். நேரம் சரியாக முற்பகல் 11:04 ஆயிட்டிருக்கு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திருநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவி பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இது ஒரு அழகான கிராமம். இப்ப கடல் மட்டத்தில இருந்து சுமார் 3400 அடி உயரத்துல அமைந்திருக்கு இந்த கிராமம். இந்தியாவில மிக சிறந்த சுற்றுச்சூழல் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருந்து கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே சுற்றுலா தலம் அப்படின்னா அதை சுத்தமாக வச்சுக்கணும், அங்கே இருக்கிற விலங்குகளுக்கு எந்த பாதிப்பும் வராமல் நம்ம பார்த்துக்கணும், இந்த மாதிரி விஷயமா இருக்கு. அதுவும் முக்கியமாக இந்த எக்கோ டூரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் சுற்றுலா தலம் அப்படின்னு மிக குறைவாகத்தான் இருக்குது நம்ம இந்தியாவில். அதில் ஒன்று இந்த கவி அப்படின்னு சொல்லலாம். இப்போ சாதாரணமாக சுற்றுலா தலம் இருக்கிறதுக்கும் இந்த சுற்றுச்சூழல் சுற்று

எல்லா தளத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய விஷயத்த மிக கவனமாக கண்காணிப்பாங்க. இப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சரியாக இருக்கா, அங்கே உள்ள காடுகள் வன விலங்குகள் அப்புறம் அந்த இயற்கை வளங்களுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. அதேமாதிரி உள்ளூர் மக்களுக்கு ஆதரவு, இந்த சுற்றுலா மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் இருக்குது பார்த்தீங்களா, அது நேரடியாக உள்ளூர் மக்கள் அவங்களோட பொருளாதாரத்திற்கு சென்றடைவதற்கு உறுதி செய்வதும் இந்த எக்கோ டூரிசம் அப்படிங்கிறது பண்ண முடியும். இயற்கை எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அந்த இடத்துலயே விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரியும் இருக்கும். குறைந்தபட்ச தாக்கமாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிக் கொண்டு போகக்கூடாது, தேவையில்லாத குப்பைகள் அங்கே போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில சுற்றுலா தலம் வந்து ரொம்ப கரெக்டாக அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் ஒன்று இந்த கவி அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து அடர்ந்த காடுகள் இருக்கு, பனிமூட்டமான மலைகள் இருக்கு, நீர்வீழ்ச்சிகள் மற்றும் அரிய வகையான வன விலங்குகளும் இங்கே நிறையவே இருக்கு. மொத்தமாக ஒரு இயற்கையின் முழு உருவமாக திகழ்கிறது இந்த கவி அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து கவி பற்றி பேசலாம். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. ஹரிஹரன் டிப்பு பாடின பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில சாமுராய் திரைப்படத்திலிருந்து. நேரம் சரியாக முற்பகல் 11:14 ஆயிற்று.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
2: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. மணித்திருநாடு நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஒரு அழகான சுற்றுலா தலம் பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம். கேரளாவில் இருக்கக்கூடிய கவி அப்படிங்கிறது. இது வந்து இயற்கை எழில் கொஞ்சம், வன விலங்குகளும் இங்கே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து பெரியார் புலிகள் காப்பகத்தின் ஒரு பகுதியாக இந்த கவி காடுகள் விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பொதுவாகவே மனித நடமாட்டம் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற இயற்கை வந்து அதோட தூய்மையான வடிவத்தை இன்னும் பாதுகாத்துட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான காடு அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. இங்க வந்து ரொம்ப ரேரான அரிய உயிரினங்களும் இங்க நிறைய இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப அழிந்து வரும் நிலையில் இருக்கக்கூடிய சிங்கவால் குரங்கு, அதுக்கப்புறம் நீலகிரி வரையாடு போன்ற வன விலங்குகள் வந்து இங்க வந்து அதிகமா வாழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய யானைகள், அப்புறம் காட்டு எருமைகள், சிறுத்தைகள் மற்றும் கரடிகள் இங்க பரவலாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இது வந்து எக்கோ டூரிசம் பிளேஸ் அப்படின்னு சொன்னதுனால இந்த வன விலங்குகள்லாம் பாதுகாக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் இங்க முக்கியமாக கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பறவைகளின் புகலிடமாகவும் இது இருக்கு. இப்போ கவி காடுகளில் பார்த்தீங்கன்னா 200

60க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் வந்து இங்க இருக்கு. குறிப்பா வந்து நிறைய பறவைகளை பார்க்கணும், அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு முக்கியமான ஸ்பாட்டா இந்த கவி காடுகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இங்க நிறைய வந்து சுற்றுலா சாகசங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. ருதம் திரைப்படத்திற்காக உன்னிமை நன் பாடியிருக்காங்க ஏ. ஆர். ரகுமான் இசையில்.

மணி திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நேரம் சரியாக முற்பகல் 11:30 ஆயிட்டுருக்கு. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்றைக்கி நம்ம கவி பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம். கேரள மாநிலத்தில் இருக்க இருக்கக்கூடிய ஒரு அருமையான டூரிஸ்ட் ஸ்பாட் பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம். இங்கே வந்து டூரிஸ்ட் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்குது இங்கே, போய் என்னெல்லாம் பார்ப்பாங்க, என்ன மாதிரியான சாகசங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவதாக அட்ரினி பேருந்து சாகச பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அட்ரிலின் உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று வந்து நம்ம ரொம்ப விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக பண்ணும்போது, அது நம்மளுக்கு பிடிச்சது பண்ணும்போது அந்த உணர்வு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உணர்வு தரக்கூடிய சாகச பாதை வந்து இங்கே இருக்குது. நம்ம பேருந்தில் தான் போகணும். இப்போ கவி கிராமத்தில் அழகை முழுமையாக ரசிக்கவும் இந்த பந்தனம் திட்டம் அல்லது குமிழியில் இருந்து இயக்கப்படும் கேரள அரசு பேருந்தில் பயணிப்பதே அந்த சிறந்த உணர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அங்கே ஃபுல்லாக காடுகளாக தானே இருக்குது. அப்போ அதில் இருக்கிற ரோடு எல்லாமே வளைஞ்சு நெளிஞ்சு போகும் பொழுது அது ஒரு சாகச பயணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து குட்டி ரோலர் கோஸ்டர் மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காடுகள் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் ரொம்ப விரும்பி பண்ணுறது ட்ரக்கிங், அந்த மலை ஏற்றம் இருக்கு இல்லையா, அதுவும் இங்கே பண்ணுவாங்க. ஆனால் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாராலையும் போயிட முடியாது. வனத்துறை காவலர்கள் அவங்களோட உதவி மூலமாகத்தான் போக முடியும். அவங்க கூட கண்டிப்பாக வருவாங்க. அந்த பெர்மிஷன்லாம் நம்ம வாங்கிட்டு தான் போகணும். ஏன்னா அது ஒரு அடர்ந்த காடு அப்படிங்கிறதுனால. இங்கே வந்து ஏலக்காய் தோட்ட உலா இருக்குது. இங்கே வந்து பரந்த ஏலக்காய் தோட்டங்கள் நிறைய இருக்குது. அதை சுற்றி பார்க்குறதுக்காகவும் நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க. இந்த மாதிரி காடுகள் அப்படின்னா இன்னொரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, நீர்வீழ்ச்சிகள் இங்கே நிறைய இருக்குது. சின்னது பெருசு அப்படின்னு நிறைய இருக்குது. இங்கேயும் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து ரசித்து பார்க்குறாங்க. சில நீர்வீழ்ச்சிகளை குளிக்க முடியும், சில இதை ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். மிக முக்கியமாக இந்த ஒரு காட்சியை பார்த்துட்டு தான் கவியிலேருந்து திரும்பி வருவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த குன்றுகளின் காட்சி இங்கே தெரியுமா, 360 டிகிரியில் வந்து ஃபுல்லாகவே தெரியக்கூடிய அந்த சபரிமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்றுகள் எல்லாமே இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியும். அது ஒரு பெஸ்டான ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்கோ டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, அப்போ அதை பாதுகாக்கணும்னா சில விதிமுறைகள் இருக்குல்ல, அதுவும் இங்கே இருக்குது. அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது, சத்யம் திரைப்படத்திலிருந்து.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
3: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகே உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேயர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திரநாடு நிகழ்ச்சி. நேரம் சரியாக 11:40 ஆயிட்டு இருக்கு. கேரளாவில் இருக்கக்கூடிய கவி அப்படின்ற ஒரு அழகான சுற்றுலா தலம் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இது வந்து எக்கோ டூரிசம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகள் அப்படின்னு இங்கே நிறைய இருக்கு. அதில் முக்கியமாக இந்த இயற்கை சமநிலை மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தினமும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில்தான் சுற்றுலா பயணிகள் வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள். முன்னாடியே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ஸோ நினைச்ச உடனே போயிட முடியாது, அங்கே ரிஜிஸ்டர் பண்ணி பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் போக முடியும். அப்படின்னாதான் நிறைய மக்கள் கூட்டம் சேராம அந்த இயற்கை சமநிலையை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற காரணத்திற்காக. இங்கே இருக்கிற காடுகளில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்களோ இல்லை பாலித்தீன் பைகள் அப்புறம் மது பானங்கள் இதெல்லாம் கொண்டு செல்ல கடுமையாக தடை விதிச்சிருக்காங்க. மீறினால் கடுமையான அபராதமும் விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கவி வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அப்படிங்கறதுனால இங்க செல்வதற்கு கேரளா வனத்துறையின் முன்கூட்டிய அனுமதி சீட்டு வாங்குறது கட்டாயம். அதை வாங்கிட்டு தான் நம்மளால போக முடியும். சும்மா நம்ம நினைச்ச மாதிரி போயிட முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் இங்க கொண்டு செல்றதுக்கு கடுமையான தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த கவி அப்படிங்கறது வெறும் மரங்களும் செடிகளும் நிறைந்த ஒரு காடு அப்படின்னு சொல்லிட முடியாது. இது மனிதனுக்கும் இயற்கைக்கும் இணைந்து வாழும் பல்லுயிர் சொர்க்கத்தின் ஒரு வாழும் உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். பரபரப்பான இந்த வாழ்க்கையில இருந்து விடுபட்டு சுத்தமான காற்றையும் அமைதியான சூழ்நிலையையும் சுவாசிக்க நினைப்பவர்களுக்கு இந்த கவி அப்படிங்கிறது மிக ஒரு அருமையான விஷயமா இருக்கும். வாழ்நாளில் ஒரு முறையாவது செல்ல வேண்டிய ஒரு உன்னத தலம் அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியில அடுத்த ஒரு அழகான பாடல் கேட்க போறோம், நேரம் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திருநாடு நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் கவி பத்தி கேட்டோம். அதுக்கப்புறம் நிகழ்ச்சியில உள்ளூர் தகவல்கள் தான் கேட்க இருக்கிறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்காங்க ரியோ.
2: எஸ், முதல் தகவல் என்ன சொல்ல போறீங்க ரியோ?
3: ஆமா, தூத்துக்குடி மாவட்டத்துல மானிய கடன்கள் வழங்குறதுக்காக வட்டார அளவுல சிறப்பு ஊக்குவிப்பு முகாம்கள்லாம் நடத்த இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. நாளைக்கு 14ஆம் தேதியான நாளைக்கு சாத்தான்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துல வச்சு இந்த மீட்டிங் நடக்க இருக்கு. இது போல வர 16ஆம் தேதி புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துல வச்சு இந்த ஊக்குவிப்பு முகாம் நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிற்பகல் 2 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் தான் பொதுவா இந்த முகாம் எல்லாம் நடக்குது. நாளைக்கு ஆரம்பிக்கிற இந்த முகாம் தூத்துக்குடி வட்டத்துல நிறைய இடங்கள்ல நடக்குது. அதாவது அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரைக்குமே நடக்க இருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்பப்ப நாங்களும் அப்டேட் பண்றோம். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான கடன் வழங்குறதுக்காக நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய மானிய கடன் கோரிக்கைகளை இந்த சிறப்பு முகாமை பயன்படுத்தி நீங்க அதை நிவர்த்தி செஞ்சுக்கலாம்.
1: எஸ், அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல சிறந்த எழுத்தாளர்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025-26ஆம் ஆண்டுக்கான தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் இங்கே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் இணையதள முகவரியில் போய் நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். இணையதள முகவரி tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் cms.tn.gov.in அப்படிங்கிற ஸ்லாஷ்குள்ளே போய் இந்த பெஸ்ட் ரைட்டர்ஸ் அவார்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்து நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி. அதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம், நீங்கள் என்னெல்லாம் எழுதியிருப்பீங்களோ அந்த படைப்பினை எல்லாத்தையுமே திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கலாம். அதாவது நீங்க வந்து விண்ணப்பங்களை டவுன்லோட் செஞ்சுக்கலாம் வெப்சைட்ல இருந்து. அதுக்கப்புறம் நீங்க எழுதினதை எல்லாத்தையுமே கொண்டு போய் நீங்க கொடுக்க வேண்டியது அந்தந்த பர்ஃபெக்டான ஆஃபீஸ்ல போய் நீங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசி நாள் வந்து 15/8/2026.
3: இதே போல இன்னொரு தகவலும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.

0: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதுக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஊராட்சிகளை கௌரவிக்கிற வகையில் ஆண்டுதோறும் இந்த மாதிரியான 10 ஊராட்சிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு விருது வழங்கிட்டு இருக்கிறாங்க. இது குறித்த முழு விவரங்களை நீங்கள் cms.tn.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். சோசியல் அவார்ட்ஸ் ஆப் அப்படின்ற இந்த PDFல நமக்கு தேவையான எல்லா தகவல்களும் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க இதில் தேடி பார்த்து உங்களுடைய முழு விவரங்களை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். விவரங்களை நீங்கள் நேரில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்துக்கு நேரில் போய் விண்ணப்பங்களையும் வாங்கிக்கலாம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. சிவா மனசு சக்தி திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா அவர்களை இசையமைத்து பாடின பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திறனாடு நிகழ்ச்சி நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா என்ன தகவல் கேட்க இருக்கிறோம் ரியா?
3: ஆமாம், நிறைவான தகவல் என்னென்னா, குடும்ப அட்டைதாரர்கள் அவங்களுடைய கை விரல் ரேகையை வர 15ஆம் தேதிக்குள்ளே கட்டாயமாக பதிவு செஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே தூரமாக போகணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கே போய் அப்டேட் பண்ணிவிடுங்க.
2: நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட பேசிட்டு இருந்தோம். நாங்கள் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட இருந்தது நான் உங்கள் தோழி சிந்து சாரா
3: மற்றும் நான் உங்கள் அன்பு அருவி பலரியோ.

அன்பு நேர்களுக்கு இனிய நண்பர்கள் வணக்கங்கள். நேர்களே, நேரம் நண்பர்கள் 12 மணி. நேர்களே, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்களை பகிர்ந்து இருக்கிறீங்க. இன்று நமது ஒலிபரப்புல இனி ஒலிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை நிகழ்ச்சி வழங்க காற்றலைகளின் கூட இணைஞ்சிருக்கிறேன். நான் உங்கள் மீரா. நேர்களை, இன்று நண்பர்கள் 12:10 12:50 ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில உங்கள் பொறுமையின் எல்லை எதுவரைக்கும் அப்படிங்கிற தலைப்புல தான் தோழிகள் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேச போறீங்க. இன்று பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் அறிவியல் ஓட்டத்திட்டம் பற்றிய தகவல்களோடு இன்று பிற்பகல் 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் கருணை கிழங்கின் மருத்துவ பயங்களோடு காலத்தால் அழியாத காவிய காணங்களான பழைய திரைப்பட பாடல்களை நீர்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்று பிற்பகல் 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். நீர்களை, இன்று பிற்பகல் 2:15 அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் கடிதங்கள் வழியாக உலாவரும் நிகழ்ச்சி தான் அன்பின் வரிகள். நீர்களை, இன்று பிற்பகல் 3:02 குக்கு நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம் குக்கு நிகழ்ச்சி மூலமா. நீர்களை, இன்று பிற்பகல் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தார நிகழ்ச்சி நீர்கள் கேட்க இருக்கீங்க. இன்று மாலை 4:02 புதுகை தும்மி நிகழ்ச்சி. மாலை 5:02 படமும் பாடலும். நீங்கள் இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 2014 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்க இருக்கீங்க. நீர்களே, இன்று மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை. 7 மணிக்கு திரைசை.

நேர்களை இன்று இரவு 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் சுமன் அவர்கள். 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 விளையாட்டுப் போட்டியின் அன்றாட நிகழ்வுகளின் நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். இன்று இரவு 7:32 அறிவியல் நேரம், இஸ்ரோ மற்றும் விண்வெளி ஆய்வுகள் பற்றிய தகவல்களோடு. இன்று இரவு 8:00 குக்கு. நேர்களை இன்று இரவு 9:15 செய்தி சுடர், 9:30 இலக்கிய சாரல். நேர்களை இலக்கிய மனம் வீசும் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்று அறம் போற்றும் மாடிடம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க. இன்று இரவு 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களின் தொகுப்பு வலமர கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இன்று இனி ஒலிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை கேட்டீங்க. நேர்களை இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் 0444249648 விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன்.

அன்பு நேர்களுக்கு இனிமையான நண்பர்கள் வணக்கங்கள். மீண்டும் ஒருமுறை நேரன் நண்பர்கள் 12:12 நேர்களே, இது ஸ்நேகிதி நிகழ்ச்சி. உங்கள் பொறுமையின் எல்லை எது வரைக்கும் அப்படின்னு தான் இன்னைக்கு தலைப்பு. பொறுமை அப்படிங்கிற விஷயம் வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே நிறைய தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். வாழ்க்கையில் பொறுமை அப்படின்ற விஷயம் இருந்துட்டாலே நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும். எல்லாத்துலேயுமே பொறுமை வந்து தேவைப்படும். வார்த்தைகளில், செயல்களில், நம்முடைய நடத்தைகளில் எல்லாத்துலேயுமே ஒரு பொறுமை அப்படின்ற விஷயத்தை கையாண்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இந்த பொறுமை அப்படிங்கிறது வந்து பிரச்சனைகளில் முடியும் போது இந்த பொறுமையோட எல்லை அப்படிங்கிறது எது வரைக்கும் இருக்கும் பேசலாம். தொடர்ந்து இப்போ நேர்களில் ஒரு பாடல் கேட்கலாம். நாணயம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களை நேரம் 12:26. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஸ்நேகிதி நிகழ்ச்சி பொறுமையின் எல்லை. இதுவரைக்கும் பொறுமையின் எல்லை அப்படிங்கிறது நம்முடைய சுயமரியாதை பாதிக்கப்படாத வரைக்கும் தாங்க. ஒரு தவறே ஒரு முறை மன்னிக்கலாம், அதே தவறு தொடர்ந்து நடக்குது அப்படின்னா பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கணும். அன்பு இருக்கும் இடத்துல பொறுமையும் அதிகமாக இருக்கும். குடும்ப உறவுகளை காப்பாற்றுறதுக்கு சில நேரங்களில் ரொம்பவே பொறுமை அவசியம். அநீதி, அவமதிப்பு, வன்முறை இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்துக்கொள்றதுக்கு பேர் பொறுமை கிடையாது. நம்முடைய மனநிம்மதியும் உடல்நலனும் பாதிக்க தொடங்குச்சுன்னா அங்கே நம்ம பொறுமைக்கு கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நேரில் நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. அன்பு திரைப்படத்திற்காக பா விஜயின் பாடல் வரிகளில் ஹரிஹரன் சாதன சர்க்கம் பாடியிருக்கிறாங்க. வித்யாசாகரோட இசையில தான் பாடல் வந்துட்டே இருக்கு. முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்து செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களை நேரம் நண்பர்கள், 12:33 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஸ்நேதி நிகழ்ச்சி. உங்கள் பொறுமையின் எல்லை இதுவரைக்கும். பொறுமை அப்படிங்கிறது கோபத்தை அடக்கிறது கிடையாது, சரியான நேரம் வர்ற வரைக்கும் காத்திருக்கிறது தான். என்னோட மன மீது குலையுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பொறுமை இருக்கக்கூடாது. திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் தான் பொறுமை அப்படின்ற விஷயம். நம்பிக்கையை உடைக்கிற இடத்துல பொறுமைக்கு கண்டிப்பாக இடமில்லை. மன்னிக்கலாம், ஆனால் திரும்ப திரும்ப ஏமாறக்கூடாது. பொறுமை அப்படிங்கிறது ஒரு குணம்தான், ஆனால் அமைதியாக எல்லாத்தையும் சகிச்சுக்கிறது பொறுமை இல்லை. நேரம் 12:34 பொறுமையின் எல்லாம் இதுவரைக்கும் பேசலாம். ஸ்நேகி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சி அழைப்பு பாடல் வந்துட்டே இருக்கு. பானா காத்தாடி திரைப்படத்திலிருந்து நாமத்துக்குமாரியின் பாடல் வரிகளில், சாதன சர்க்கம் குரலில் யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடலிதோம்.

0: ஸ்நேஹிதியே நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை

0: செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் கோ.
1: நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து செய்தி நிகழ்ச்சி நேர்கள் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பை எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் திறனை மேம்படுத்த ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு இளைய சமுதாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஒற்றுமை, பாதுகாப்பு, வளம் மற்றும் நிர்வாகத்திற்காக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வியட்நாமிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஹோச்சி மின் நகரிலிருந்து வியட்நாம் விமானம் மூலம் இன்று இரவு 9:35 மணிக்கு அவர்களின் உடல்கள் மும்பை கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை அந்தந்த மாநில அரசுகள் கொண்டு செல்லுமாறு தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிராம பஞ்சாயத்துக்கள் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட்டு நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தேசிய சுகாதார ஆராய்ச்சி கொள்கையை வடிவமைப்பதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் கருத்துக்களை வரவேற்றுள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு அம்சங்கள் இந்த வரைவு கொள்கையில் இடம்பெற இருப்பதாக தெரிவித்துள்ளது. மக்களின் சுகாதார தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. உயர்தர ஆராய்ச்சி மூலம் தேசிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த புதிய கொள்கை வழிவகை செய்யும். தேசிய ஆரோக்கிய ஆராய்ச்சி அம்சங்களை உருவாக்கி சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்துவதே இந்த வரைவு கொள்கையின் நோக்கமாகும். வரும் 27 தேதிக்குள் இது தொடர்பாக கருத்துக்கள் அனுப்ப வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதனையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படுகிறது. துக்கம் அனுசரிக்கும் விதமாக இன்று நடைபெறவிருந்த அதிகாரப்பூர்வமான நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிரதமரின் கிசான் சம்பதா யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உணவு பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்தி விவசாயிகளின் வருவாயை உயர்த்தவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த தொழில் முனைவோர் ஒருவர் இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்று பயனடைந்ததாக தெரிவித்துள்ளார்.
1: தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியங்குடிங்கிற ஒரு டவுன்ல இருந்து பேசுறோம். கஸ்தூர் இந்தியன் ஸ்வீட்ஸ்ங்கிற ஒரு பீனட் சிக்கி கம்பெனியில் எங்களுக்கு வந்து நம்ம பாரத பிரதமரின் உன்னத திட்டத்தில் ஒன்றான பிஎம்எஃப்எம் ஸ்கீமில் நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தோம். அது எலிஜிபிள் ஆகி லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட 26.24 lakhs வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் லோனு. 9.18 lakhs வந்து தள்ளுபடியாக மட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ இதனால் நாங்கள் நிறைய மிஷினரிஸ் வாங்கியிருக்கோம். மேன் பவர் டிபெண்டன்ஸிலேருந்து மிஷினரி மாறி இருக்கோம். ஸோ இதனால் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கு, அதுமாதிரி வியாபாரம் நல்லா விருத்தியாகுது. ஸோ இந்த ஸ்கீம் கொடுத்த பாரத பிரதமர் நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. சமூக விரோத

செயல்களை கட்டுப்படுத்தும் வகையில் கொண்டுவரப்பட்ட இந்த மசோதாக்களுக்கு அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். கடந்த ஜூன் மாதம் மேற்குவங்க சட்டப்பேரவையில் குற்றவியல் தடுப்பு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்ட இந்த சட்டத்தின் கீழ் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை ஒராண்டு வரை சிறையில் அடைத்து விசாரணை செய்ய வகை செய்கிறது. இதன் மூலம் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவர்களை கைது செய்வதன் மூலம் வன்முறையை தடுக்க முடியும் என்று அம்மாநில அரசு கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பல்வேறு சமூக விரோத செயல்கள் மூலம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்ததாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியிருந்தார். புதிய சட்டம் மூலம் மகளிர் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தானின் கேரளம் மாநிலத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விசாரணையை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேரளம் காவல்துறை தலைவர் மற்றும் வெளியுறவு அமைச்சகம் டாஸ்கண்டில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் ஆணையத்திடம் சமர்ப்பிக்குமாறு கேரளம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உயிரிழந்த மருத்துவ மாணவியின் குடும்பத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க வேண்டும் என்று

நேர்களை, பொறுமையின் எல்லை எதுவரைக்கும் பேசினோம், பொறுமையின் உண்மையான எல்லை அப்படிங்கிறது நம்முடைய மன நிம்மதி, சுயமரியாதை, இதெல்லாம் பாதிக்க தொடங்கும் இடம்தான் நம்முடைய பொறுமையின் எல்லையாக இருக்கும். ஒலித்த ராஜாராணி திரைப்படத்திலிருந்து ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது ஸ்நேகிதி நிகழ்ச்சி. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் அறிவியல் ஓட்டத்திட்டம் பற்றி

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொள்வோம். விக்யான் தாரா திட்டம் குறித்து நாட்டில் உள்ள அறிவியல் தொழில்நுட்ப நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து மேம்படுத்தும் பணியினை டிஎஸ்டி எனப்படும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது அறிவியல் தொழில்நுட்பத்துறை மேற்கொள்ளுகிறது. 2024-25 பட்ஜெட்டின்படி மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு 16,628 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் 48% டிஎஸ்டிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க கட்டமைப்பை உறுதி செய்ய 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜெய் ஜவான், ஜெய் கிசான், ஜெய் விக்யான், ஜெய் அனுசந்தான் என்று பிரதமர் ஒரு முழக்கத்தையும் நமக்கு அளித்துள்ளார். விவசாயியையும் படைவீரரையும் விஞ்ஞானத்தையும் ஆராய்ச்சியையும் போற்றுவோம் என்பதே இம்முழக்கத்தின் பொருள். நிதி ஆயோகின் கணக்கீட்டின்படி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடுக்கான மொத்த செலவினம் நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியோடு ஒப்பிட்டால் 0.7% மட்டுமே. இந்த விகிதத்தை உயர்த்தவே பாரத பிரதமர் அவர்கள் பெரும் நிதியையும் ஊக்கத்தையும் அறிவியல் ஆராய்ச்சிக்கு அளிக்கின்றார். டிஎஸ்டியினால் 3 மத்திய அரசு திட்டங்கள் அமல்படுத்தப்படுகிறது. முதலாவதாக அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான நிறுவன மனிதவள திறன் மேம்பாடு, இரண்டாவதாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, மூன்றாவதாக புத்தாக்கம் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் செயலாக்கம். இந்த 3 திட்டங்களையும் ஒன்றிணைத்து விக்யான் தாரா திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திட்டங்களின் நினைப்பு நிதி பயன்பாட்டில் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு துணை திட்டங்கள் மற்றும் திட்டங்களுக்கு இடையே ஒத்திசைவை வளர்ப்பதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான கூறு அனுசந்தான் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையோடு இணைக்கப்பட்டிருக்கும். இத்திட்டத்தின் பயன்கள் தான் என்ன? மேம்பட்ட ஆராய்ச்சி கூடங்களை கல்வி நிலையங்களில் கட்டமைக்கலாம். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் நீர் மேலாண்மை போன்றவற்றில் ஆராய்ச்சிகளை செய்து சர்வதேச ஒத்திசைவை மேம்படுத்தலாம். முழுநேர ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கலாம். தொழில்நுட்பத் துறையில் பாலின சமத்துவத்தை அடையலாம். புத்தாக்க கட்டமைப்பு மற்றும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தலாம். பல்வேறு

கல்வியாளர்கள், அரசாங்கங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கிடையே ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தலாம். நமது நாட்டை 2047 ஆண்டுக்குள் வளர்ந்த நாடாக மாற்ற விக்சித் பாரத் என்ற இலக்கை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அளித்துள்ளார். விக்யான் தாரா திட்டமும் அதை நோக்கியே பயணிக்கிறது. பிற நாடுகளும் சமுதாயங்களும் மின்னல் வேகத்தில் வளர்ந்து வருகின்றன. நம் முன்னேற்றத்தை விரைவாக்க தொழில்நுட்ப கல்வி செயலாற்றல் பெருகிட வேண்டும் என்பதை தெளிவாக உணர்ந்த பாரதி, வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், குடைகள் செய்வோம், உழு படைகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், உலக தொழில் அனைத்தும் உபந்து செய்வோம் என்று கூறி நாம் விஞ்ஞான அறிவு பெற்று முன்னேற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். இதேதான் விஞ்ஞான் தாரா திட்டமும் முன்னெடுக்கிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் விஞ்ஞான் தாரா திட்டம் குறித்து.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi has congratulated the Indian contingent for winning gold medals at the 56th International Physics Olympiad 2026 held at Bucaramanga, Colombia. In a social media post, Mr. Modi said their feat reflects yet another example of the limitless potential of the nation's Yuva Shakti and their passion towards science and research. The Prime Minister further noted that it is equally commendable that in the last decade, Indian students have performed exceptionally well in the various editions of this platform. The government today informed that 4 new generation indigenous naval platforms were inducted into the Indian Navy in just 1 month to strengthen the country's maritime defence. The latest addition is INS Mahendragiri, the 6th indigenously designed Nilgiri class stealth frigate, which was inducted on the 11th of this month. A report.
5: On 21st of last month, the Indian Navy inducted 3 indigenously designed and built platforms, namely INS Dhunagiri, INS Sansodhak and INS Agraya. These frigates are built under Project 17A for multi-mission roles, including anti-air, anti-surface and anti-submarine warfare. Project 17A is the Indian Navy's advanced stealth frigate program to build 7 next-generation guided missile warships equipped with advanced stealth features, enhanced survivability, a reducer radar signature and a high degree of automation. These warships are capable of undertaking the full spectrum of maritime operations across all dimensions of naval warfare. Built with a high indigenous content, these platforms reflect the vision of Atmanirbhar Bharat and strengthen the country's defense manufacturing ecosystem. With Pallavi Parmar, this is Ankit Kumar, Akashwani News, Delhi.
4: The mortal remains of the 15 Indian tourists who lost their lives in the boat capsize incident near Phu Quoc Island in Vietnam will be repatriated from Ho Chi Minh City to India today by Vietnam Airlines flight. The Indian Embassy in Vietnam, in a social media post, said the flight is scheduled to depart from Ho Chi Minh City at 6 p.m. local time and

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை நேரம் பிற்பகல் ஒரு மணி 11 நிமிடம் நேர்கள் கேட்க இருக்கிறீங்க நலம்தானா. நேர்களை இன்றைய நலம்தானா நிகழ்ச்சியில் கருணை கிழங்கின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் பேச போகிறோம். காய்கறிகள் கீரைகளில் மட்டும் இல்லைங்க, கிழங்குகள்லேயும் நிறைய சத்துக்கள் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. கிழங்குகளில் கருணை கிழங்கு மட்டும்தான் ரொம்ப முக்கியமானதாக வள்ளலாறு சொல்லியிருக்கிறாரு. பெயர்லேயே கருணை குடி கொண்டு இருக்குது. கருணை கிழங்குல ரெண்டு வகைகள் இருக்குது. இதில் பிடி கருணை கிழங்கு தான் ரொம்ப சிறப்பானது. நாம் உண்ணக்கூடிய உணவு வகைகளில் தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய காய் கனிகள் போல் இந்த கிழங்குகளும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உணவாக நம்முடைய உணவு முறையில் இருக்குது. பூமிக்கு அடியில் விளையிறதால இது இன்னும் அதிக உயிர் சத்துக்களை கொண்டிருக்கு. இந்த கருணக்கிழங்கில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாட்டு வந்துட்டே இருக்கு. ராமு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். கண்ணதாசனின் பாடல் வரிகளில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் விசையெல்லாம் பாடியிருக்காங்க. எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் பாடல் இதோ.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 1:16 ஆயிட்டு கேட்டுட்டு நலந்தான நிகழ்ச்சி. கருணை கிழங்கின் மருத்துவ பயன்கள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கருணைக்கிழங்குல பொட்டாசியம், மெக்னீசியம், செலினியம் இந்த மாதிரி சத்துக்கள் நிறைய நிறைஞ்சிருக்குது. கருணைக்கிழங்கு அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க முடியும், அஜீரண கோளாறுகளை சரி செய்யலாம், சீரண மண்டலம் சிறப்பாக செயல்படுறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். மூல நோயை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த கருணைக்கிழங்கு உணவில் சேர்த்துக்கலாம். பெருங்குடல் உடல் உறுப்புகளுடைய ஆரோக்கியத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வல்லமை இந்த கருணைக்கிழங்குக்கு உண்டு. இன்னும் தொடர்ந்து பேசலாம். 1:17 ஆயிட்டு நிகழ்ச்சியில் பாடல் வருது. கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்காங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், பஞ்சு அருணாச்சலத்தின் பாடல் வரிகளில்

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கருணை கிழங்கையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்கிறோம். 1:24 நிமிடமாக ஆயிட்டுருக்கு. கருணை கிழங்கு உடல் சூட்டை குறைச்சி குளிர்ச்சியாகக்கூடிய ஆற்றல் கொண்டது. உடல் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தால் உடல் சூட்டால் ஏற்படக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த கருணை கிழங்குக்கு உண்டுங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நாள்பட்ட சூடுனால் ஏற்படக்கூடிய, மூலத்தினால் ஏற்படக்கூடிய சூடு, எரிச்சல், அதிக அளவிலான காய்ச்சல், இது எல்லாத்துக்குமே ரொம்ப சிறந்த தீர்வு இந்த கருணை கிழங்கு. அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கபம், இது எல்லாத்துலேயும் பித்தம் அதிகரிக்கிறதான, தலைவலி, மயக்கம், இதெல்லாம் அடிக்கடி ஏற்படும் நிலை வந்து சிலருக்கு ஏற்படுது இல்லையா. இதுக்கு இந்த கருணை கிழங்குக்கு பித்தத்தோட அளவை சமச்சீராக வச்சிருக்கக்கூடிய தன்மை நிறையா இருக்குது. பித்தம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க கருணை கிழங்கு அடிக்கடி சாப்பிட்டால் பித்தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும், பித்தக்கற்கள் உருவாகிறதையும் இந்த கருணை கிழங்கு தடை செய்யும். இன்னும் தொடர்ந்து பேச போறோம் கருணை கிழங்கின் மருத்துவ பயன்கள் பத்தி. இப்ப நம்ம நிகழ்ச்சியில பாட்டு வந்துட்டே இருக்கு. படகோட்டி திரைப்படத்திற்காக வாலியின் பாடல் வரிகளில் ஜெயம் சவுந்தரராஜன் பேசு சில குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல் தோ.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களை நேரம் சரியாக 1:31 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம் தான நிகழ்ச்சி. கருணை கிழங்கின் மருத்துவ பயன்கள் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதருக்கும் சாப்பிட்ட 3 மணி நேரத்துக்குள்ள மீண்டும் பசி உணர்வு அப்படிங்கிறது ஏற்படணும். அது வந்து உடல் ஆரோக்கியத்திற்கான நல்ல ஒரு அறிகுறின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு சில காரணங்களால பசியின்மை அப்படின்ற விஷயம் இருக்கும், சரியாக சாப்பிட முடியாது. கருணைக்கிழங்கு பசியின்மை பிரச்சனையை வந்து ரொம்ப ஈஸியாக தீர்க்கக்கூடியது. வாரத்துக்கு ஒரு தடவை கருணைக்கிழங்கு சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் இருக்கக்கூடிய அமில சுரப்பை சீராக்கி பசியின்மை அப்படிங்கிற பிரச்சனையை ரொம்பவே ஈஸியாக தீர்த்துரும்.

கருணை கிழங்கு அப்படின்னு சொன்னோம்னே நிறைய பேருக்கு வந்து பிடிக்காத காரணம் என்னென்னா, அதை சாப்பிட்டா நாக்கில் அரிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதால தான். அதனால் நம்ம அதை சாப்பிட்றதுக்கு வந்து தவிர்த்துடுறோம். கருணைக்கிழங்கில் சிறிது காரத்தன்மை இருக்கிறது தான். ஆனால் புதிதாக கிழங்கு வெட்டியவுடன் அந்த வந்து சமைக்கக்கூடாது. கருணைக்கிழங்கில் பல மாதங்கள் வரை கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய தன்மை வந்து அதில் இருக்குது. அதனால் கொஞ்சம் காலம் அதை வச்சுருந்துட்டு, ஒரு வாரம் வாங்கிட்டு ஒரு வாரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் சமைச்சோம் அப்படின்னா நாக்கில் அந்த அரிப்பும் நமைச்சலும் வந்து ஏற்படாது. அதுபோல் புளிப்பு எப்போதுமே காரத்தன்மையை சமன் செய்யக்கூடியது இல்லையா, அதனால் கொஞ்சம் புளி அல்லது எலுமிச்சை சாறை நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காரல் தன்மை வந்து சரியாக போயிடும், நாக்கில் வந்து அரிப்போ நமைச்சலோ ஏற்படாது. எப்படியாச்சும் இந்த கருணைக்கிழங்கு உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்று பேசலாம். 1:33 சாரதா திரைப்படத்தில் இருந்த பாடல் வந்துட்டுருக்கு. பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா பாடியிருக்காங்க. கே வி மகாதேவன் இசையில் பாடல் வருது. கண்ணதாசனின் பாடல் வரிகளில்

நேரம் ஒரு மணி 37 நிமிடம். கருணை கிழங்கின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். இதனாலும் தான நிகழ்ச்சி. குண்டுடல் கொடுக்கும் உருளைக்கிழங்கு, குண்டுடல் குறைக்கும் கருணை கிழங்கு அப்படின்னு ஒரு பொன்மொழியே இருக்குங்க. அந்த அளவுக்கு கொழுப்பு சத்தை கரைக்கக்கூடியது இந்த கருணை கிழங்கு. கொழுப்பு சத்தை இரத்த நாளங்களில் படுகிறத கருணை கிழங்கு தடுக்குது. நச்சுக்களையும் வெளியேற்றக்கூடிய நல்ல மருந்தாக இருக்கிறதான உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு அருமருந்தாக இருக்குது இந்த கருணை கிழங்கு. உடல் எடை கூடுவது உடல்நலத்துக்கு பல பாதிப்புகளை உண்டாக்கும். உடல் எடை குறையிறதுக்கு சரியான ஆரோக்கியமான உணவு உண்ணும் பழக்கத்தை நம்ம வந்து எடுத்துக்கணும் இல்லையா, அதுக்கு இந்த கருணை கிழங்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். தினமும் அல்லது வாரத்துக்கு 2 முறையாச்சும் கருணை கிழங்கு பக்குவம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் எடை வெகு சீக்கிரத்தில் குறையிறது நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்கலாம். பாடல் வந்துட்டே இருக்கு. பாசமல திரைப்படத்திற்காக பாடல் கேட்க போறோம். கண்ணதாசனின் பாடல் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்காங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாட்டு.

0: பறந்து சென்ற.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
6: தேஷ் கே யுவாவோ நே தானா ஹை, பாரத் கோ ஆயுஷ்மான் பனானா ஹை. आज ही पात्र लाभार्थियों का आयुष्मान कार्ड बनवाकर उन्हें दे नए साल का उपहार. 60 करोड़ से ज्यादा लाभार्थियों को मिला 5 लाख रुपए के मुफ्त उपचार का अधिकार. आज ही आयुष्मान ऐप डाउनलोड करें और पात्र लाभार्थी अपना आयुष्मान कार्ड बनवाएं. अधिक जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழக விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் அர்ப்பணிப்பும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் 5 இந்திய மாணாக்கர் தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளதற்கு பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார ஒத்துழைப்பை ஐரோப்பாவுடன் வலுப்படுத்தும் வகையில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஸ்பெயின், பெல்ஜியம், பின்லாந்து நாடுகளுக்கு இன்று அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். முதற்கட்டமாக ஸ்பெயின் செல்லும் அவர் அந்நாட்டு தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்கும் முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான வட்டமேஜை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். நீர் மேலாண்மையில் நாடு தன்னிறைவு பெற ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நீர் மேலாண்மை மற்றும் நீர் பாதுகாப்பு திட்டம் குறித்த தேசிய அளவிலான பயிற்சியின் தொடக்க நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர் இதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது, வரும் 2031ஆம் ஆண்டிற்குள் மாநிலத்தின் அனைத்து பள்ளி வகுப்பறைகளும் ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றம் செய்வது, அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணாக்கருக்கு

0: செயற்கை நுண்ணறிவு மற்றும் காலநிலை அறிவியலை பயிற்றுவிப்பது, ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். சென்னை பெரம்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 73,000 குடும்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணியை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்கிறார். இதன் அடையாளமாக 10 பேருக்கு நியாயவிலைப் பொருட்களையும் முதலமைச்சர் வழங்குகிறார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் அவர் பெரம்பூர் பெருநகர போக்குவரத்து கழக பணிமனையும் ஆய்வு செய்ய உள்ளார். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் அத்தொகுதி மக்களின் கோரிக்கைகளை பெறும் வகையில் புதிய அலைபேசி செயலியையும் இன்று அறிமுகம் செய்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% இடஒதுக்கீடு மற்றும் விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. மாணாக்கர் தங்களுக்கு விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்யலாம் என்றும், இதற்கான ஒதுக்கீட்டு ஆணை நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 20 தொடங்குகிறது. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோ, யோகா, ஆயுஷ், இயற்கை மருத்துவம் ஆகிய மருத்துவ இளங்கலை பட்டப்படிப்பிற்கு நடப்பு கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை இணையவழி விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. வரும் 31 வரை இணையதளம் வாயிலாக மாணாக்கர் இதற்கு விண்ணப்பிக்கலாம். டெல்டா விவசாயிகளை காக்க தமிழக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் கிடைக்காதால் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து கர்நாடகத்தில் உள்ள அணைகளிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டார். விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்கி அதன் மூலம் பாசன தேவைகளை சமாளித்து சம்பா சாகுபடியை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறினார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் பூமணி உடல்நலக்குலைவால் காலமானார். அன்னாருக்கு வயது 79. கரிசில் மண் மக்களின் வாழ்வியல், சமூக உறவுகள், உழைப்பாளர்களின் வாழ்க்கை உள்ளிட்டவற்றை தனது படைப்புகளில் பதிவு செய்தவர். அஞ்ஞாடி நாவலுக்காக கடந்த 2014 இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அன்னாரது மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ள முதலமைச்சர், இலக்கிய துறையில் அன்னாரின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். வியட்நாமில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த 15 இந்திய சுற்றுலா பயணிகளின் உடல்கள் இன்று விமானம் மூலம் இந்தியா கொண்டுவரப்பட உள்ளதாக வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மும்பை விமான நிலையத்திற்கு இன்றிரவு கொண்டுவரப்படும் உடல்கள் அந்தந்த மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதனிடையே வியட்நாம் படகு விபத்தில் மீட்கப்பட்ட 16 இந்தியர்கள் இன்று பத்திரமாக தாயகம் அழைத்து வரப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 10 பேருக்கு காதலி கருவிகளும், 8 பேருக்கு இருசக்கர வாகனங்களையும் ஆட்சித்தலைவர் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பள்ளி மாணாக்கருக்கான கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகள் வரும் 15 தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2-2A தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் உடுமலை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வரும் 20 தொடங்க உள்ளது. இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் அறிவுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு வீரப்பன் இன்று துவக்கி வைத்தார். 100 மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி செவிலியர்கள் பங்கேற்ற இப்பேரணியில் பெண் கல்வி ஊக்குவிப்பு, பாலின சமத்துவம் உள்ளிட்டவை தொடர்பான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. முட்டை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்த மண்டலத்தில் 1,100 மேற்பட்ட கோழிப்பண்ணைகளிலிருந்து தினந்தோறும் 6 முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கடந்த 41 95 உயர்ந்து 6.65 முட்டை வரலாற்றிலேயே ஒரு மாதத்தில் அதிக அளவிலான விலை உயர்வு காணப்படுகிறது. நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
0: நாகை மாவட்டம் திருமருகல், அம்பல், மேலப்போலகம், கொத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் இயற்கை உரம் கலந்து நெகிழிப்பைகளில் வெற்றிவேர் நாற்றுகளை வளர்த்து வருகின்றனர். நெல்லுக்கு மாற்றாக வெட்டிவேர் சாகுபடியை தெரிவு செய்துள்ளதால் இந்த பயிருக்கு அரசு மானியம் வழங்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார்.
2: நாகை மாவட்டம் திருமருகல் வட்டம் சங்கர் விவசாயி பேசுறேன். முப்போகம் நெல் தான் சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். தண்ணி பற்றாக்குறையினாலயும் மின்சாரம் பற்றாக்குறையினாலயும் மாற்று சாகுபடியா வெட்டிவேர் செஞ்சிட்டு இருக்கேன். இந்த ஒரு பேக்குக்கு 165 ரூபா செலவு ஆயிருக்கு.

0: தண்ணி இதுக்கு ரொம்ப மிச்சங்க, ஆனா இது எல்லாரும் செய்யலாங்க. கவர்மெண்ட் மூலயமா எங்களுக்கு அரசு மானியம் எல்லாம் கிடைச்சா இன்னும் நிறைய செய்யலாம்னு நினைக்கிறோங்க.
1: புதுடெல்லியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணியில் பங்கேற்ற திருவாரூர் மாவட்ட வீரர் அரசு வேலை மற்றும் வீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார்.
2: என்னோட பேரு மாதவன், திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி கிரிக்கெட்டை விளையாண்டுட்டு இருக்கேன். தமிழ்நாடு இந்த வருஷம் தான் முத முதல்ல போய் விளையாட நாங்க போனோம். நாங்க வந்து கப் அடிச்சதுல எங்களுக்கு பெருமை. அதுல நானும் ஒரு பிளேயரா இருந்ததுல எனக்கு ரொம்ப பெருமை. ஒரு சரியான நிரந்தர வேலை வாய்ப்பு எதுவுமே கிடையாது, ரொம்ப கஷ்டத்துல தான் போயிருக்கோம். எங்களுக்கு அரசாங்கமா பார்த்து ஏதாச்சும் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்.
1: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தின் கீழெங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தங்கும் விடுதி அறைகளை இன்று முதல் ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் புதிய வசதி தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சாமி தரிசனம், ரோப்கார் உள்ளிட்ட சேவைகள் ஆன்லைனில் உள்ள நிலையில் தற்பொழுது தங்கும் அறைகளும் இந்த வரம்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இச்சேவையோடு சேர்த்து விடுதி அறைக்கான புதிய வாடகை பட்டியலையும் கோயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி சாதாரண மற்றும் ஏசி அறைகளின் கட்டணம் சுமார் ₹300 முதல் ₹1500 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட பார்சல் சர்வீஸ் அலுவலகங்களில் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் மோப்பநாய் மூலம் சரக்கு மூட்டைகள் சோதனை செய்யப்பட்டன. போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சரக்கு வாகனத்தில் கடத்த முயன்ற 3 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வளிமண்டல அடுக்குகளில் மேல்திசை காற்று நிலவுவதால் இன்று முதல் 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம் புதுச்சேரி பகுதிகளில் ஆங்காங்கே அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே இணை அமெரிக்காவின் கிர்கோவ், நெதர்லாந்தின் ஸ்டீவன்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் 2வது போட்டி வரும் வியாழக்கிழமை கார்டிஃபிலும், 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 19ஆம் தேதி லண்டன் லார்ட்ஸிலும் நடைபெறுகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழக விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள்.
2: சோரியாசிஸில் என்ன அப்படின்னா அதில் வந்து தோல் வந்து உதிரும், அவங்களுக்கு வந்து இந்த பாம்பு சட்டை கலட்டுற மாதிரி வந்து தோல் உதிரும். அது ஒரே இதாக இல்லாமல் சின்ன சின்ன வட்டங்களாக ஏற்பட்டு அதிலிருந்து தோல் உதுற மாதிரி ஆகும். சோரியாசிஸ்ங்கிறது வந்து ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோஇம்யூன் அப்படின்னா உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புக்கு எதிராகவே செயல்படுறது அப்படிங்கிறது தான் ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னு சொல்கிறது. இதில் குறிப்பாக சோரியாசிஸில் தோலில் வந்து ட்ரைனஸ் அதிகமாக இருக்கும், வறட்சித்தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி சோரியாசிஸ் நோய் உள்ளவர்கள் வந்து சோப்புகள் வந்து அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது. சோப்பு வந்து சில ஸ்கின் கண்டிஷன்ஸுக்கு, அதாவது சில தோல் நோய்களுக்கு வந்து உபயோகப்படுத்தலாம், சில நோய்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. அதற்கு பதிலாக நம்ம வந்து நலுங்கு மாவு அப்படிங்கிறது இருக்குது, நலுங்கு மாவுங்கிற ஒரு பொடி இருக்குது. நலுங்கு மாவில் சேரக்கூடியது பார்த்தீங்கன்னா கிச்சிலி கிழங்கு, கோரக்கிழங்கு, பச்சைப்பயிறு, அப்புறம் கஸ்தூரி மஞ்சள், கார்போஹரிசி, வெட்டிவேர், விளாமிச்சி வேர், இதுதான் அதில் சேரக்கூடிய சேர்மானங்கள். இதை வந்து சம அளவு எடுத்துட்டு அதை பவுடர் பண்ணி அதை

யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, ஒரு சீக்க மாதிரி கரைச்சிட்டு உடம்புலாம் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல உள்ள அழுக்குகளும் வந்து போகும். அது போக உடம்புல அந்த மாய்ஸ்சரைசிங் கண்டிஷனையும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும். இந்த நலுங்கு மாவு யூஸ் பண்ணும்போது இது வந்து ரெடிமேடாக கடைகள்லையும் கிடைக்குது, நம்மளே தயாரித்து இது பண்ணணும்னாலும் பண்ணலாம். வேறு சோரியாசிஸ்க்கு வந்து நம்ம மருந்துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெட்பாளை தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெட்பாளைங்கிற ஒரு மரம், அந்த மரத்தில் வந்து செடியை ஒடித்தா வந்து பால் வரும். இப்போ அந்த இலைகளை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இலைகளை வந்து பறித்து எண்ணெயில் போட்டு வெயிலில் காய வைப்பாங்க. ஏன்னா தைலங்கள் காய்ச்சிறது வழக்கமாகவே என்ன பண்ணுவாங்க

0: ஒரு மரம், அந்த மரத்தில் வந்து செடியை ஒடித்தா வந்து பால் வரும். இப்போ அந்த இலைகளை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இலைகளை வந்து பறித்து எண்ணெயில் போட்டு வெயிலில் காய வைப்பாங்க. ஏன்னா தைலங்கள் காய்ச்சறது வழக்கமாகவே என்ன பண்ணுவாங்கன்னா அடுப்பில் வச்சு காய்ச்சறது தான் முறை. ஆனால் அந்த வெப்பாலை தைலத்தில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா வெயிலில் காய வைப்பாங்க. அந்த வெயிலில் வந்து காய வைக்கும்போது அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கலர் வர ஆரம்பிக்கும். இதை வந்து திருப்பி திருப்பி அந்த இலைகளை போட்டு வெயிலில் வச்சு அந்த எண்ணெயை வடித்து வச்சுக்கிட்டு அதை தோலில் தடவுவதன் மூலமாக சோரியாசிஸ் வந்து நல்லா கட்டுப்படும். இது போக உள் மருந்துகளும் இருக்குது, மருத்துவரை சந்தித்து நம்ம இந்த கத்திரிக்காய் மீன் கருவாடு இந்த இதை வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறோம். அது போக நம்ம மருந்துகள் கொடுக்கும்போது சில மருந்துகளுக்கு முட்டை கோழிக்கறி இந்த மாதிரி இதெல்லாம் ஆகாது, பத்தியம்னு சொல்லுவோம், அந்த மருந்துகள்லாம் அவாய்ட் பண்ணும். முகத்தில் பரு வர்றது அப்படின்னா அது இளம் பருவத்தினருக்கு வர்றதுக்கான காரணம் என்னென்னா அந்த ஒரு ஹார்மோனல் சேஞ்ச். குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து ஹார்மோன் உற்பத்தி அதிகமாகும் போது உடம்பில் அந்த முடியோட வேர்களில் இருக்கக்கூடிய அந்த சீபம்னு சொல்லுவாங்க, அதை வந்து அதிகமாக வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்து நமக்கு ஆயில் செக்ரீஷன் அதிகமாக இருக்கும்போது டஸ்ட்டில் எக்ஸ்போசர் ஆகிறோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா சின்ன குழிகளை வந்து அந்த டஸ்ட்டு போய் அடைச்சிக்கும், நமக்கு வந்து அந்த சீபம் வந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அது உள்ளே தங்கி இருந்து அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி வரும். இதுதான் இப்படி தான் முகப்பரு வர்றது அப்படிங்கிறது.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிகர மகாதேவன் அவர்கள்.
2: நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து அன்பின் வரிகள் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பின கடிதங்கள் அனைத்தையும் வாசிக்க வேண்டிய நேரம் தான் இது. நேரம் சரியாக பிற்பகல் 2:16 ஆயிட்டுருக்கு. ஒவ்வொரு கடிதமாக பார்த்துடலாம். முதல் கடிதம் என்னென்னா, வணக்கம், 7:07 மதியம் 12 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் தலைப்பு பொறாமை குணத்தை வெல்வது எப்படி என்று ஆர்ஜே ரம்யா மேடம் உடையாம்புள்ளி பத்மா அருள்ராஜ் காரக்குறிச்சி புதுக்குடி கனகா சங்கர் இவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்து வணக்கம், 6:07 மதியம் 12 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில நீங்கள் உங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது என்ன என்று ஆர்ஜே சந்தியா ஆர்ஜே திவ்யா மேடம் கேட்டிருந்தாங்க. நேயர்கள் வந்து கற்றுக்கொண்டதை சொல்லும் பொழுது கேட்க நன்றாக இருந்தது. நல்ல

விஷயங்களை நம் அம்மாவிடம் இருந்து உற்று நோக்கி நாம் அதன்படி நடப்பதினால் என்றும் இன்ப வாழ்க்கையை. நான் எனது அம்மாவிடம் கள்ளம் கபடம் இல்லா மனமும் பொறாமை இல்லா மனமும் இருக்கிறதை வைத்து மன மகளுடன் வாழும் எண்ணமும் நடக்கிறதை எல்லாம் நினைத்து கஷ்டப்படக்கூடாது என்ற மனமும் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரக்குறிச்சி புதுக்குடி கனகா சங்கர் உடையாம்பொலி பத்மா அருள்ராஜ் அவர்கள். அதே மாதிரி அடுத்த கடிதம் பார்த்தோம்னா 7/7/26 அன்று இலக்கியச்சார நிகழ்ச்சியில் சகோதரர் கடையம் ஞான வில்சன் அவர்கள் மிக தெளிவாக அதன் பொருளை குறித்து மிக அருமையாக விளக்கி அன்று நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக்கினார். அதே மாதிரி பாடல்கள் மிக பழைய பாடல்கள் அனைத்தும் மனதிற்கு நிறைவாக இருந்தது சிறப்பு. சுகமான ராகங்கள் பகுதியிலிருந்து அன்று நேயர்களின் விருப்ப பாடல்கள் அனைத்தும் மிக கருத்துக்கள் நிறைந்ததாக இருந்தது. தொகுத்து வழங்கிய நமது சகோதரர் வில்சன் அவர்களுக்கும் நமது பண்பலை அன்பானவர்களுக்கும் நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அன்புடன் எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து சௌமியா, மேலரத விதி டவுன். ஐயா வணக்கம். 9/7/2026 அன்று வியாழக்கிழமை பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் ஆர்ஜேக்கள் அன்பு சகோதரி சுட்டி தோழி சுபகலாவும் உஷாரான உஷா அவர்களும் அருமையாக நடத்தினார்கள். அதில் நம் நேயர் பீமா அவர்கள் வானத்திலேயே ஒரு கல் பூமியிலே ஒரு கல் என்னது அப்படின்னு கேட்கும்போது அதற்கு சகோதரிகள் பதில் சொல்லாவிட்டாலும் பீமா அம்மா வானத்திலே ஒரு கல் மின்னல் என்றார்கள். அது மின்னல் அல்ல, கருங்கல். பூமியிலே ஒரு கல் சரு, மேலும் அதே போல் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குற்றாலம் அம்பலவாணன் அவர்கள். அடுத்து குற்றாலம் அம்பனவாளன் அவர்களை அனுப்பியிருக்காங்க. சென்ற வாரம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் ஒரு கடிதம் எழுதினேன். அதன்படி மறுநாள் முதல் பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் தாயம் உருட்டாமல் நேயர் ஒரு கேள்வியை ஆர்ஜேயிடமும் ஆர்ஜே ஒரு கேள்வி நேயர்களிடமும் கேட்டால் நிகழ்ச்சி நன்றாக இருக்கும் என்று சொல்லியிருந்தேன். அதேபடி பொதிகை தும்பி நிகழ்ச்சி நடத்துவது அருமையாக இருந்தது, தங்களுக்கு பாராட்டுகள். மேலும் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொழுது முதல் நேயருக்கும் ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டால் நன்றாக இருக்கும். முதல் நேயருக்கு பொது அறிவு கேள்வி இல்லை என்ற நிலை இப்பொழுது உள்ளது. அதை மாற்றி முதல் நேயருக்கும் பாடல் மற்றும் கேள்வியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். யாருனா குற்றால அம்பலவாணன் அவர்கள். அடுத்து 6/7/2026 சுகமான ராகங்கள் லக்ஷ்மணன் வீரவண்ணல்லூர் ஸ்ரீனிவாஸ் சுசீலா குரலிலும் இசையாலும் பாடல் வரிகளும் எங்களை மிகவும் கவர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாத்தாங்குளம் எம் எஸ் மயில் உக்கரங்கோட்டை மணி கவிஞர் பாப்பாகுடி இரா செல்வமணி அவர்கள். அதே மாதிரி 3/7/2026 சுகமான ராகங்கள் வந்து வம்சாபுரம் மீனா இடம்பெற்றிருந்தார். செந்தாமரையில் ஆரம்பித்து பாரிஜாத பூவுடன் நிறைவடைந்தது. பூ பாடல்கள் நேயர்களின் மனதில் இடம் பிடித்தது. நன்றி. சாத்தாங்குளம் எம் எஸ் மயில் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். நெல்லை பண்பலையில் 8/7/2025 அன்று சிநேகிதிய நிகழ்ச்சி கேட்டேன், மிகவும் பிடித்திருந்தது. இயல்பாக தன்னம்பிக்கை வரிகளுடன் ஆரம்பித்து அழைத்து சென்ற விதம் பாராட்டு தக்க வைக்கிறது. அதே மாதிரி மேரி வில்சி மேரி லிசி மற்றும் மேரா ராஜன் அவர்கள் வந்து தன் மனம் கனிந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல்கள் அனைத்தும் சூப்பர், நல்ல பாடல்கள் தேர்வு செஞ்சிருக்காங்க மேரி லிசி அவர்களே. பாராட்டுகள். நல்ல கருத்துகளுடன் உலா வரும் மேரி லிசி அவர்களுக்கு என் தனிப்பட்ட பாராட்டுகள் என்றும் அன்புடன் செம்புலன் ஆதிகவி பாளையங்கோட்டை சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்துடன் ஏ குமார் எழுதுவது நலம் நலமறி அவள். 7/7/2026 செவ்வாய்க்கிழமை ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் தொழில்நுட்பம் உறவுகளை வளர்க்கிறதா தனிமைப்படுத்துகிறதா அருமையான தலைப்பு பாராட்டுகள். நமது நேயர்கள் அனைவரும் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் பாராட்டுகள். தொழில்நுட்பம் உறவுகளை அதிகப்படுத்துகிறது, அதே நேரத்தில் மனப்பூர்வமான உறவுகள் குறைகிறது. கருத்து தெரிவித்த ஆழ்வார்குறிச்சி சகோதரர் பரமசிவானந்தம் அவர்களுக்கு பாராட்டுகள். அடுத்து சகோதரி நெல்லை கண்ணம்மா அவர்கள் கூறியது போல ஆசீர்வாத உணர்வுகள் உண்மையான பாசம் போன்றவைகள் தொழில்நுட்பத்தால் தனிமைப்படுத்தப்படுகிறது என்று கூறினார்கள். அதுவும் உண்மைதான். தொழில்நுட்பம் உறவு நட்புகளை வளர்க்கிறது என்றாலும் அனைத்தும் பாசமான உண்மை நட்புதானா என்று யோசிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அழகான பாடல் கேட்டு வந்துடலாம். கபாலி திரைப்படத்திற்காக அனந்து பிரதீப் குமார் ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க, சந்தோஷ் நாராயணன் இசை. நேரம் சரியாக பிற்பகல் 2:22 ஆயிட்டிருக்கு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.
3: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும்

0: கல்லடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி. என் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. அன்பின் வரிகள் நிகழ்ச்சி நேயர்கள் ரொம்ப அருமையா நம்ம நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்கள் எல்லாம் எழுதி அனுப்பியிருக்காங்க. அதை தான் நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு கடிதத்திலையும் அவ்வளவு அருமையான கருத்துக்கள், எந்த அளவு அவங்க நிகழ்ச்சி அவ்வளவு ரசிச்சு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு தெரியுது. அடுத்தடுத்த கடிதங்கள் என்ன அப்படின்னு பார்த்திடலாம். ஏ குமார் அவர்கள் எழுதியிருக்காங்க, 9/7/2026 வியாழன் காலை ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில், இன்றைய இளைஞர்களுக்கு தேவை அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா, பயனுள்ள தலைப்பு. தந்த சகோதரி சுட்டி பெண் ஜோனா அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுகள். நமது நேயர்கள் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள், அனைவருக்கும் பாராட்டுகள். அறிவின் பெருக்கம் அப்படிங்கிறது ஆற்றின் ஆறு போன்றது, ஆனால் ஆற்றின் ஊற்று போன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவின் நெருக்கம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறவின் நெருக்கம் கஷ்ட காலங்களில் கைவிடுவதில்லை. இதே கருத்து சொன்ன சகோதரர் செல்வம் அவருக்கு பாராட்டுகள். நமது சகோதரி ஜோனா அவர்களுக்கும் அருமையான முன்னுரை மற்றும் நிறைவுரை கருத்துக்கள் சொன்னார்கள். அருமையாக சிறப்பாக இருந்தது, பாராட்டுகள். நன்றியுடன் ஏ குமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தும் ஏ குமார் அவர்கள் வந்து 10/7/2026 வெள்ளிக்காழை ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி, உங்களுடைய ஆயுதம் எது கேடயம் எது தலைப்பில் பேசிய நமது நேயர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் வாயிலாக தன்னம்பிக்கை, அன்பு, மௌனம், விட்டு கொடுத்து பேசுவது, அமைதி போன்ற கருத்துக்கள் மையமாக கொண்டு வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். மனிதர்கள் மா மனிதர்களாக வாழலாம். ஆயுதம், மௌனம், கேடயம், அன்பு, இதை கருத்தை இந்த கருத்தை வலியுறுத்தி தீதாம்பட்டி சகோதரி அவர்களுக்கும் பாராட்டுகள். நல் வாழ்வுக்கு வழிகாட்டும் தலைப்பு கொடுத்த சகோதரி ரம்யா அவர்களுக்கு டபுள் பாராட்டுகள். நன்றியுடன் ஏ குமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அன்புள்ள நிலை இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நமது பண்பலையில் 8/7/2026 அன்று பொதிகை தும்பியில் சகோதரிகள் பேச்சுக்கலை அரிசி சுமித்ரா அவர்களும் அதே மாதிரி லிசி ஜெகன் இருவரும் இணைந்து நிகழ்ச்சி ஆரம்பமே மிக மிக ஜோர் அமர்க்கலமாக மிக சிறப்பாக இருந்தது. பாட்டு, விடுகதை, ஜோக்கு என்று அன்றைய ஒரு மணி நேரம் பொழுது சென்றது மிக அருமை. எங்களுக்கு மிக சந்தோஷம். சகோதரிகள் இருவரும், நமது பண்பலையின் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்கள் அன்பார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்புடன் எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து சௌமியா, மேலரத வீதி டவுன். அடுத்து அன்புல நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நமது பண்பலையில் 7/7/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில், இன்றைய தொழில்நுட்பம் உறவுகளை இணைக்கிறதா அல்லது தனிமைப்படுத்துகிறதா என்ற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜே ஜெமிமா மிக தெளிவாக பதில் கேட்டு அருமையாக பதிவு செய்தார்கள். அன்று பாடல்கள் அனைத்தும் தலைப்பு சார்ந்த பாடல்கள், அருமை. அன்று மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சகோதரி ஸ்ரீவை கோமதி பொது அறிவு கேள்விகள் மிக எளிமையாக கொடுத்து நேயர்கள் பாடல் கேட்டது அனைத்தும் அருமை. முதல் கேள்வியிலேயே தாவரவி பற்றியது நிறைவு பகுதி வரை கேள்விகள் அபாரம். சகோதரிக்கும் நமது பண்பலைக்கும் நன்றி, நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அன்புடன் எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து சௌமியா, மேலரத வீதி சவுன். அடுத்த கடிதம், 9/7/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில், இன்றைய இளைஞர்களுக்கு தேவை அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா என்ற தலைப்புக்கு சகோதரி சுட்டி பெண் ஜோனா மிக தெளிவாக கருத்து கேட்டது மிக அசத்தல். அன்று பாடல்கள் அனைத்தும் மிக அருமை. அன்று மனம் விரும்புதே நிகழ்ச்சி சகோதரி ஆர்ஜே வசந்தி பாலமுருகன் பொது அறிவு கேள்விகள் அனைத்தும் மிக மிக அருமை. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலைக்கும் எங்கள் அன்பார்ந்த நன்றிகள் சொல்லியிருக்காங்க. கருப்பசாமி அவர்களே தான், வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா, மேலரத வீதி சவு. அடுத்த கடிதம் வந்து மதிப்பிற்குரிய நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிக்கும் வணக்கத்துடன் ஏ குமார் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. 9/7/2026 வியாழன் காலை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில், இன்று இன்ஷியல், பிரீஃப், கம்பான்ஷன் போன்ற சொற்களுக்கு அதற்குரிய விளக்கத்தையும் சொன்னார்கள். அன்று ஆங்கிலத்தில் வார்த்தைகள் அமைக்கும் விதம் பற்றி சொன்னார்கள். சங்கர் புக் வாங்க விரும்பினார், கடைக்கு சென்றார், புக் வாங்கி பார்த்தான், வாசித்தான் என்று பின்பு நடுவு குறிச்சு பரிசாக கொடுத்தார். அனைத்தும் சங்கர் செயல்களை வெப் உடன் எஸ் சேர்த்து வார்த்தைகள் அமைத்து எளிமையாக கற்றுக் கொடுத்து நமது சகோதரர் கே கே தாமஸ் அவர்களுக்கு பாராட்டு.

அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏ குமார் அவர்கள். அடுத்து வணக்கம், 102.6 எஃப்எம் ரெயின்போ, 6-7 மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி தாய விளையாட்டு நிகழ்ச்சியை ஆர்ஜே சந்தியா ஆர்ஜே மங்களம் மேடமுடன் தொகுத்து வழங்கினாங்க. நான் பாட்டு பாடுங்க என்று சொன்ன பொழுது ஆர்ஜே சந்தியா மேடம் எனக்காக நலம் நலம் வரி அவள் பாடலை பாடினது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. 7/7/2026 மாலை 5 மணிக்கு படமும் பாடலும் ரம்யா மேடம் அவர்கள் 2021 வெளிவந்த பாடல்கள் பற்றியும் பாடல் வெளிவந்த விதம் நடிகர்களை பற்றி சொன்ன விதம் பாடல்களும் அருமை. எஃப்எம் ரெயின்போ 102.6 பண்பலை மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க உடையாம்புலி பத்மா அருள்ராஜ் காரக்குறிச்சி புதுக்குடி கனகா சங்கர் அவர்கள். அடுத்து வணக்கம், எஃப்எம் ரெயின்போ 102.6 பண்பலையில் 8/7 காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மனம் விட்டு பேசுவதால் ஏற்படும் மகத்துவம் என்ன என்ற தலைப்பில் ஆர்ஜே மேரா மேடம் வந்து தொகுத்து வழங்கினாங்க. நிகழ்ச்சி நல்லா இருந்தது. நேயர்கள் அவரவர் கருத்துக்கள் சொன்ன விதம் கேட்க இனிமை. எங்கள் கருத்து மனம் விட்டு பேச வாழ்க்கையில் அவரவர் ஒரு உறவையாவது வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மனபாரம் அதிகமாகிவிடும். நாம் நம் வேலையை சிறப்பாக செய்ய கஷ்டமாக இருக்கும். எனக்கு தங்கள் பண்பலையில் இணைந்தால் மனம் விட்டு பேச உறவு கிடைத்தது. நன்றி அன்பு நேயர் உடையாம்பொழி பத்மா அருள்ராஜ் காரக்குறிச்சி புதுக்குடி கனகா சங்கர் அவர்கள். அடுத்த கடிதம் வந்து 8/7/2026 அன்று ஆனந்த பூங்காற்று பகுதியில் மனம் விட்டு பேசுவதன் மகத்துவம் பற்றி தலைப்புக்கு வந்து சகோதரி மேரா அவர்கள் கேள்வி கேட்ட விதம் அவர்களோட பதிவு எல்லாமே அபாரமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேயர்கள் கலந்து மிக அருமையாக அன்று மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சகோதரி மனம் நிறைந்த கோமதி நாராயணன் பொது அறிவு கேள்விகள் அருமை. முதல் கேள்வியிலேயே புவிசார் குறியீடு பற்றியது. அன்று அனைத்து கேள்விகளும் அபாரம். சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலை அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் அன்பான நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அன்புடன் எம் கருப்பசாமி, வசந்த கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து சௌமியா, மேலரத வீதி டவுன். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? அன்புள்ள நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நமது பண்பலையில் காலை 7:35 ஆங்கிலம் அறிவோம் பகுதியில் சகோதரர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் ஆங்கில இலக்கணம் வழிமுறை எளிமையாக விளக்கி நிறைவு பகுதியில் தமிழ் பழமொழி 2 சொல்வது அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவளை தன் வாயால் கெடும் காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கோள் பழமொழி அருமை. காலை 8:05 வழக்கறிஞர் ஐ முருகேசன் நமது சட்ட நடைமுறையை ஒத்து பாக பிரிவினை வாடக ஒப்பந்தம் விளக்கம் மிக தெளிவாக புரியும்படி கூறியது அருமை. நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நமது நெல்லை பண்பலை 102.6 எங்கள் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்புடன் எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து சௌமியா, மேலரத வீதி டவுன். அடுத்து ஏ குமார் அவர்கள் எழுதியிருக்காங்க என்னன்னா 9/7/2026 வியாழன் மதியம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கடிதங்கள் அனைத்தும் மிக மிக சிறப்பாக எடுத்துரைத்தது சகோதரி சுட்டிப்பெண் ஜோனா அவர்களின் பாச பண்பையும் எடுத்து காட்டியது. அவர்களுக்கு ட்ரிபிள் பாராட்டுகள். நிகழ்ச்சிகள் கேட்டு ரசித்தேன். அத்தனை நிகழ்ச்சிகளும் கடிதம் எழுத வேண்டும் என்று எண்ணத்தை உருவாக்கியது. சகோதரி சுட்டிப்பெண் ஜோனா அவர்களுக்கு மீண்டும் நன்றியுடன் பாராட்டுகள். நன்றியுடன் ஏ குமார் கோவில்பட்டி எழுதியிருக்காங்க. நிகழ்ச்சியில அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்க போறோம். ஏ ஆர் ரகுமான் இசையில விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்துல இருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேயர்கள் ரொம்ப அருமையா எழுதியிருக்கிற கடிதங்கள் எல்லாம் தான் வாசிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில அடுத்த கடிதம் யாரு, எங்கிருந்து அப்படின்னு பாத்திரலாமா? நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சிகள் மிகவும் இனிமை, புதுமை, வரவேற்கத்தக்க நிகழ்ச்சிக்கு என் பாராட்டுகள். பொதிகை தும்பி 7/7/2026 அன்று மதியம் மிகவும் அருமையாக அமைந்தது. நீங்கள் ஒரு கேள்வி, நேயர் ஒரு கேள்வி மிகவும் ரசிக்க வைத்தது. அன்று நிகழ்ச்சியில் சுப்பிரமணியன் ரம்யா இணைந்து அருமையாக தொகுத்தார்கள். நிகழ்ச்சி பிரிவு தலைவருக்கு என் நன்றிகள், வாழ்த்துக்கள். அறிவிப்பாளர்களுக்கும் என்றும் அன்புடன் செம்புலன் ஆதிக்கவி அவர்கள் பாளையங்கோட்டையிலிருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்த கடிதம் 7/7/2026 அன்று பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் சகோதரர் எல் சுப்பிரமணியன், சகோதரி ஆர்ஜே ரம்யா இருவரும் புதுமுறை, ஒற்றைக்கு ஒற்றை புதுமுறை அறிமுகம் செய்து வருகிறது. ரொம்ப அருமையாக ஜோராக இருந்தது. விடுகதை, பாட்டு, ஜோக்கு என்று 1 மணி நேரம் புதுமுறையில் விளையாட்டு அருமை. அன்று படமும் பாடலும் பகுதியில் 2011 படத்தின் அரிய தகவல்கள் கொடுத்து அதன் கருத்து மிக தெளிவாக விளக்கினார்கள். அருமை சகோதரர் சகோதரி இருவருக்கும், நமது பண்பலையின் அனைத்து சகோதரி சகோதரிகளுக்கும் மிக அன்பான எங்கள் நன்றி. நன்றி. அன்புடன் எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து சௌமியா, மேலரதே வீதி டவுன். அடுத்த கடிதம் எங்க இருந்துனா, மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்துடன் ஏ குமார் எழுதுவது நலம் நலமறியாவல். 11/7/2026 சனிக்கிழமை காலை ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் காத்திருப்பது சுகமா சுமையா, சிந்திக்க வைக்கும் தலைப்பு. நமது வாழ்வில் அன்றாடம் இடம்பெறுவது காத்திருப்பதுதான். தலைப்புக்கு ஏற்ற கருத்துக்கள் நமது நேயர்கள் மிகவும் சிறப்பாக கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். அனைவருக்கும் பாராட்டுகள். பொறுமை மற்றும் நிதானம் உள்ளவர்களுக்கு காத்திருப்பது சுகம்தான். இதை கருத்தை தெரிவித்த இரணியல் சகோதரர் ஜெகதீசன் அவர்களுக்கு பாராட்டுகள். காத்திருப்பு மனிதருக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. நன்றியுடன் ஏ குமார் எழுதியிருக்காங்க. அடுத்து மதிப்பிற்குரிய நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் சகோதர சகோதரர்களுக்கும் வணக்கத்துடன் ஏ குமார் எழுதுவது நலம் நலமறியாவல். 8/7/2026 புதன் காலை 7:35 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் இன்று எம்பத்திக் சிம்பத்திக் 2 சொற்களின் உள்ள வேறுபாடுகள் புரியும் விதத்தில் மிகவும் எளிமையாக சொன்னார்கள். அடுத்து சிக்னிஃபிகண்ட், மேக்னிஃபிகண்ட் மற்றும் பொருள் சொன்னார்கள். பாராட்டுகள். சின்ஸ், ஃபார் போன்ற சொற்களை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தினார்கள். வார்த்தை அமைத்து விளக்கம் கொடுத்தார்கள். ஆங்கிலம் கேட்க ஆர்வம் அதிகரிக்கும் விதத்தில் கற்றுக் கொடுத்த சகோதரர் கே கே தாமஸ் அவர்களுக்கும் வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுகள் ஏ குமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் 6/7/2026 அன்று இரவு நேயர் தொகுப்பு வீரவநல்லூர் ஐயா லக்ஷ்மணன் தொகுப்பை கேட்டோம். அதில் இனிய பாடல் பிபி ஸ்ரீனிவாஸ் சுசீலா பாடிய பாடல்கள் அனைத்தும் இன்பம் பொங்கியது. மேலும் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய அன்பு மனம் கனிந்த பின் அச்சம் தேவையா பாடல் கேட்கும் பொழுது பிரிந்தவர்கள் சேர்ந்தால் மனம் மகிழ்வர் போன்று இருந்தது. அதன் அடிப்படையில் எழுதிய பாடல் அனைவருக்கும் நன்றாக இருந்தது. நெல்லை பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சர் நீர்காயல் சிங்காரவேலன் அவர்கள், வீரவநல்லூர் கருணா.

நதி அவர்கள், மம்சாபுரம் மீனாவர்கள், நெல்லை மாவட்டம். அடுத்த கடிதம் 8/7/2026 புதன்கிழமை காலை ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மனம் விட்டு பேசுவதன் மகத்துவங்கள் தலைப்பில் பேசிய நமது நேயர்கள் அனைவரும் கருத்து பாராட்டு கூறியது. பலரின் கருத்துக்கள் இன்றைய காலத்தில் ஏற்றதாக இருந்தது. குடும்பங்களிலேயே மனம் விட்டு பேசுபவர்கள் குறைந்து கொண்டுதான் வருகிறது. மனம் விட்டு பேசினால் பல தீராத பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வரும். தவறாக புரிந்து விஷயங்களுக்கு மருந்தாவது மனம் விட்டு பேசுவதுதான். நன்றியுடன் ஏ குமார், கோவில்பட்டி. அடுத்து 5/7/2026 ஞாயிறு இரவு இலக்கியசாரல் நிகழ்ச்சியில் வெற்றி வேர்க்கை பற்றி சகோதரர் வெற்றி வேர்க்கையின் 75வது பாடலின் பொருள் சொன்ன பொழுது வியந்து நின்றேன். காரணம் நீதியை பற்றியது. பாடல் கூறும் கருத்து இரு தரப்பினர் கூறுவதையும் 7 முறை கேட்டும் இருவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்ப்பை தவறிவிட்டால் தோற்றவர் மனம் நொந்து கண்ணீர் விடுவர். தேவர் மூவர் வந்து காண்கினும் சிவன் விஷ்ணு பிரம்மா தீர்ப்பு வழங்கிய பின் 3 தலைமுறைக்கு அழிவை தரும். சகோதரர் மணிமுத்தாறு கணேஷ் கூறிய பொழுது நீதி தேவதையே நேரில் வந்து கூறியது போல இருந்தது. பாராட்டுக்கள் ஏ குமார், கோவில்பட்டி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 10/7/2026 வெள்ளிக்கிழமை காலை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் லிபரல் கிராட்டிடியூட் சின்சியர்லி 3 அருமையான சொற்களை கூறி அதற்குரிய ஆழமான கருத்துக்களையும் தெரிவுபடுத்தினார். பாராட்டுக்கள். 3 சொற்களையும் வார்த்தைகளில் பயன்படுத்தி எடுத்துக்காட்டுடன் விவரித்து கூறினார். அடுத்த செய்தி, கேள்வி, கட்டளை, ஆச்சரியம் போன்றவற்றை ஆங்கிலத்தில் எளிதாக வார்த்தைகள் மூலம் எடுத்து காட்டியது மிகவும் எளிமையாக இருந்தது. சிவகலை சகோதரர் கே கே தாமஸ் அவர்களுக்கும் நமது வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம், மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் புரியும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்துடன் ஏ குமார் எழுதுவது. 9/7/2026 வியாழக்கிழமை இரவு நமது மத்திய அலைவரிசையில் இரவு 9:30 to 10 அப்பாவி நடிப்பு என்ற நாடகம் இடம்பெற்றது. குடும்பத்தில் உள்ள அப்பா தனது நடிப்பு மூலம் மகனின் நடிப்பை கோமாளித்தனமாக்கிய டிரெஸ் நீளமாக முடியை வளர்த்து நாகரிகம் என்ற பெயரில் கோமாளித்தனமாக தெரிந்த தனது மகனை மீண்டும் திருத்தி சாதாரணமான மனிதனாக மாற்றிய அப்பாவுக்கு பாராட்டுகள். முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திய நாடகம். நன்றி, பாராட்டுகள். அன்புடன் ஏ குமார், கோவில்பட்டி. அடுத்து 10/7/2026 அன்று இரவு நேர தொகுப்பு நாகர்கோவில் மந்திரமூர்த்தியின் தொகுப்பை கேட்டோம். அதில் முதல் பாட்டாகவே மதுரை மீனாட்சி அம்மனை நினைவுபடுத்தியதும் பாடல்களை தேர்வு செய்து அதற்கு தகுந்த மாதிரி கருத்து எழுதி எங்களை அசத்தினார். அவருக்கும் அறிவிப்பாளர் மகராஜன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள். எங்கள் அன்பு கலந்த பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. மஞ்சர் நீர்காயல், எம் சிங்காரவேலன், வீரவநல்லூர் கருணாநிதி, மம்சாபுரம் மீனம், அப்புறம் மேலப்பாளையம் பிஸ்மி அவர்கள் எழுதியிருக்காங்க. அடுத்து 10/7/2026 அன்று ஊரும் உறவும் நிகழ்ச்சியை கேட்டோம். அதில் கருவநல்லூர் சுப்பிரமணியன் குழுவினர் நையாண்டி மேளம் கேட்டோம். அதில் பக்தி மகுடி இசைத்தார்கள். எங்கள் இதயத்தை இசைந்து மழையில் ஆடவிட்ட அவர்களுக்கு நெல்லை பண்பலைக்கும் எங்கள் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம் சிங்காரன்வேலன், வீரவநல்லூர் கருணாநிதி, உடையாம்புலி மாரிதாஸ் அவர்கள், மம்சாபுரம் மீனா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 11/7/2026 சனிக்கிழமை காலை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் அன்று ரெஸ்பான்சிபிள், கியூரியஸ், ப்ராக்ரஸ், பேஷியன்ட் போன்ற புதிய சொற்களை உரிய அதற்குரிய பொருளையும் கூறினார். அடுத்து நாம் தினமும் பயன்படுத்தும் செய்தி, கேள்வி, கட்டளை, ஆச்சரியம் வார்த்தைகளாகத்தான் இருக்கும் என கூறினார்கள். மேலும் வாட், வென், வை, வேர், ஹவ் போன்ற வினாச்சொற்களை பயன்படுத்தி ஆங்கிலத்தில் வார்த்தைகள் அமைத்து எளிமையாக விளக்கி கூறினார்கள். சகோதரர் கே கே தாமஸ் சிவகலை அவர்களுக்கும் நமது வானொலிக்கும் நன்றிகள், பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றியுடன் ஏ குமார், கோவில்பட்டி. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. நானும் ரவுடி தான் திரைப்படத்தில்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரில் இது உங்கள் ஆகாஷ்வாணி.

புள்ளி யாரில் அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருந்தீங்க நேயர்கள். எங்களோட நிகழ்ச்சிக்கு ரொம்ப அழகாக நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வாசிக்க கேட்டோம். நிறைவான கடிதம் வந்து வாசிக்க இருக்கிறோம். யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய கரிசல் குளம் நான் பாண்டியன் அவர்கள் வந்து அனுப்பியிருக்காங்க. 8-7 சிநேகிதியை நிகழ்ச்சியும் நலம்தானா நிகழ்ச்சியும் கேட்டேன். சிநேகிதியில் மகளிர்க்கான நிகழ்ச்சி அப்படின்னாலும் தோழர்களும் கேட்டு மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. முக்கியமாக தன்னம்பிக்கை நம்பிக்கை போன்ற வரிகள் என் மனதை கவர்ந்தது. அதே போல் நலம்தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் பற்றி மிக தெளிவாக விளக்கினார்கள். ஒரு மருத்துவர் கூட இவ்வளவு விளக்கமாக அளித்திருக்க மாட்டார் அப்படின்னு லிசி ஜெகன் அவர்களுக்கும், சிநேகிதிய நிகழ்ச்சியில மேராவராஜன் அவர்களுக்கும் லிசி ஜெகன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து அதில் எதுவும் திருத்தம் இருந்தால் சொல்லி உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணி ஒவ்வொரு நேயரும் சரி அவங்களோட அறிவிப்பாளர்கள் நேம கூட நீங்கள் ஞாபகம்

லிசி ஜெகன் அவர்களுக்கும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் மேராவராஜன் அவர்களுக்கும் லிசி ஜெகன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து அதில் எதுவும் திருத்தம் இருந்தால் சொல்லி உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணி ஒவ்வொரு நேயரும் சரி அவங்களோட அறிவிப்பாளர்கள் நேமை கூட நீங்கள் ஞாபகம் வச்சு அழகாக எழுதியிருந்தீங்க. எழுதின அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.

0: நேயர்களை தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மோட்டார் வாகனத்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுவதைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தாவேக அரசின் குதிரை பேர அரசியல் தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடப்போவதாக திமுக கூறியுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க சிறப்பு திட்டத்தை தாவேக அரசு வகுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. விழுப்புரத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. கல்லேயில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஜெர்மனி இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உட்பட 6 பேர் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

பிரியதாஸ் வீரவநல்லூர் கருணாநிதி, மஞ்சள் நீர் காயல், சிங்காரவேலன் இவங்கெல்லாம் பாடல் கேட்டிருக்காங்க. முந்தானை முடிச்சு படத்தில் இருந்த பாடல் வந்துட்டுருக்கு. சின்னஞ்சிறு கிளி அந்த பாடலுக்கு தான் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. கேட்கலாம், எல்லா நேர்களுக்காகவும் பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு இனிய பிற்பகல் வணக்கங்கள். நேர்களே, நேரம் பிற்பகல் 3:03 நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க. இது குக்கு நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கிற குக்கு நிகழ்ச்சியில நீங்களும் பாட்டு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9443360794 அப்படிங்கிற எங்களுக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க யாரெல்லாம் அப்படின்னா உடையாம்பொழி

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே

நேர்களை நேரம் பிற்பகல் 3:09. நேர்கள் கேட்டு இருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. தூத்துக்குடி முள்ளக்காடிலிருந்து சரஸ்வதி பாபு பாடல் கேட்டிருக்காங்க. ஜானி படத்திலிருந்து காற்றில் இந்த கீதம் அந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க. கேட்கலாம் ஜானகி குரலில்.

0: நேர்களை நேரம் பிற்பகல் 3:14 நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. அந்த வரிசையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆலங்குளத்திலிருந்து கனி ரவி பாடல் கேட்டிருக்காங்க. மாய் திரைப்படத்திலிருந்து நிலவே வான் நிலவே பாடல் தான் கேட்டிருக்காங்க. கேட்கலாம் அந்த பாடல்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேர்களை நேரம் பிற்பகல் 3:20.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க பெருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
3: देश के युवाओं ने ठाना है भारत को आयुष्मान बनाना है. आज ही पात्र लाभार्थियों का आयुष्मान कार्ड बनवाकर उन्हें दे नए साल का उपहार. 60 करोड़ से ज्यादा लाभार्थियों को मिला 5 लाख रुपए के मुफ्त उपचार का अधिकार. आज ही आयुष्मान ऐप डाउनलोड करें और पात्र लाभार्थी अपना आयुष्मान कार्ड बनवाएं. अधिक जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. முக்கூடலிருந்து அஸ்வினி, ஆதனா, கீதா அவங்கெல்லாம் பாடல் கேட்டிருக்காங்க. பாடல் வந்துகிட்டே இருக்குது. அமரன் படத்திலிருந்து வெண்ணிலவு சாரல் நீ பாடல் கேட்டிருக்கிறாங்க, கேட்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: புத்தம் புது மலரே,
2: ஆவணியர்களை புத்தம் புது மலரே அப்படின்னு சொல்லிட்டு தான் பாடல் கேட்டிருக்காங்க. அமராவதி திரைப்படத்திலிருந்து யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, திண்டுக்கல்லேருந்து சுந்தர் பாடல் கேட்டிருக்காங்க. நம்ம குகு நிகழ்ச்சி நிறைவான பாடலாம் அந்த பாடல் தான் கேட்க இருக்கிறோம். இன்னும் நிறைய நேர்கள் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க பாட்டு கேட்டு. யாரெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நாசிரியத்திலிருந்து ராஜேஸ்வரன், தேனி கார்மிக கண்ணன், சிவக்குடியேட்டு பிரியதர்ஷினி, உங்கூட லட்சுமி, கீதா, ஆரியங்காவூர்லேருந்து லக்ஷ்மி, கனகசபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார், முன்னீர்பலத்துலேருந்து பிரதீக்ஷா, பேபி சுரண்டிலேருந்து அன்வர், மரியத்தாய்புரத்துலேருந்து ஏஞ்சல், அப்புறமா கீழே முன்னீர்பலத்துலேருந்து ஈஸ்தீனிகா, அதுக்கப்புறமா உடையாம்புலியிலேருந்து ஆகாஷ், அருள்ராஜ், அபிஷேக், அனீஷ், கோத்தகிரியிலேருந்து சிவகுமார், கிருஷ்ணன், தென்காசி குத்தாலிங்கம், அப்புறமா நல்லூர்லேருந்து கிறிஸ்டி அரவிந்த், சிவநாடாலிருந்து மாரி வெங்கடேஸ்வரம், அப்புறம் மகேஸ்வரி, மும்பை ராஜன், பாலை ரூபன், சுரண்டை பிரேமா, வானர்முட்டி நம்பிராஜ், தோட்டம்பாளையம் கோகிலா, பவுர்சத்திரம் கண்ணன், கோவில்பட்டி ஆர்முகராஜ், சிங்கத்தா குறிச்சியிலேருந்து சிவனேஷ், இவங்க எல்லாமே பாடல் கேட்டிருக்கீங்க நேரம் போதல் அப்படிங்கிறதுனால அவங்க பாடல்கள்லாம் ஒளிபரப்ப முடியல. நிகழ்ச்சி நிறைவான பாடல் நம்ம அமராவதி திரைப்படத்திலிருந்து நேர்கள் கேட்க போகிறோம். குக்கு நிகழ்ச்சியில் இதுவரை பாடல் கேட்ட நேர்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லிட்டு நிறைவான பாடலை கேட்க இருக்கிறீங்க. நேர்கள் பாடலை தொடர்ந்து கேட்கலாம். தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி 3:30.

நேர்களை ஒலித்துக் கொண்டிருக்கும் அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது குக்கு நிகழ்ச்சி. நேர்களை கேட்கலாம், தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து 4:02 புதிய தொம்பின் நிகழ்ச்சி நேர்கள் கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மோட்டார் வாகனத்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுவதைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தாவேக அரசின் குதிரை பேர அரசியல் தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடப்போவதாக திமுக கூறியுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க சிறப்பு திட்டத்தை தாவேக அரசு வகுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. விழுப்புரத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மாநிலத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடி வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்துள்ளது. கல்லேயில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உட்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

அன்பு நேயர்களுக்கு மீண்டும் இனிமையான மாலை வணக்கங்கள். நேரம் மாலை 4:02. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க, இது பொதிகை தும்பி. புதிய தம்பியில் பாடல்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. முதல் பாடல் வந்துட்டே இருக்கு நேர்களே, மான்ஸ்டர் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் நேதாவின் பாடல் வரிகளுக்கு சித் ஸ்ரீராம் குரல் கொடுத்துருக்கிறாங்க, ஜஸ்டின் பிரபாகரனுடைய இசையில.

நேர்களை நேரம் மாலை 4:07 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். சாமி 2 திரைப்படத்தில் இருந்த விவேகாவின் பாடல் வரிகளில் எம் எம் மானசி பாடியிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில தான் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரில் நேரம் 4:16. புதிகை தும்மி நிகழ்ச்சியில் திரையசையில் அடுத்த பாடல் கேட்கலாம். மனிதன் திரைப்படத்திலிருந்து பிரதீப் உங்களுடைய பாடல் வரிகளில் பிரியா ஹேமே சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இசையில் தான் பாடல் வருது.

நேர்களை நேரம் மாலை 4:27 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க பொதிகை தொம்பையில் திரையிசை பாடல்கள். அடுத்த வேலைக்கு இருக்கும் பாடல் பாபநாசம் திரைப்படத்திற்காக. நான் முத்துக்குமாரின் பாடல் வரிகளில் ஹரிகரன் குரல் கொடுத்துருக்கிறாங்க. ஜிப்ரானுடைய இசையில் தான் பாடல் வந்துட்டுருக்கு, கேட்கலாம்.

நேர்களின் நேரம் 4:38 நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. நேர்கள் கேட்கலாம் அடுத்த பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா ஷைலா குரல்களில் மலையோர வம்பட்டியான் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேர்களை நேரம் மாலை 4:50 பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அடுத்து நான் முத்துக்குமாரின் பாடல் வரிகளில் கார்த்திக் குரலில் பாடல் கேட்க இருக்கிறீங்க. எஸ் தமன் இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு, பட்டத்து யானை படத்தில் இருந்தேன்.

நேர்களை நேரம் மாலை 4:54. புதிய தும்பையில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ப. விஜயின் பாடல் வரிகளில் ஹரிச்சரன், மதுஸ்ரீ குரல்களில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து பாட்டு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். மோட்டார் வாகனத்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுவதைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் குதிரை பேர அரசியல் தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடப்போவதாக திமுக கூறியுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க சிறப்பு திட்டத்தை தமிழக அரசு வகுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. விழுப்புரத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடி வரும் இங்கிலாந்து சற்றுமுன் வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்துள்ளது. காலையில் இன்று தொடங்கிய இந்தியாவுக்கு எதிரான 1வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 321 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 02.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மகிழ்ச்சியான மாலை வணக்கங்கள் நேர்களே. நேரம் மாலை 5:03. நேர்கள் கேட்க இருக்கிறீங்க இது படமும் பாடலும். நேர்களே, இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 2014 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்க இருக்கீங்க. நிகழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியை வழங்க வந்துட்டு நான் உங்க மீரா. 2014 நிறைய வெற்றி திரைப்படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு, வெளிவந்திருக்கு அப்படிங்கிற வரிசையில் முதல் திரைப்படம் என்ன திரைப்படம் அப்படின்னா, வி கூட்டணியோட துவக்கமே இந்த படம் தான் அப்படின்னு சொல்லணும். அதென்ன வி கூட்டணி அப்படின்னா, அந்த வி கூட்டணியில் நிறைய திரைப்படங்கள் இருக்குங்க. அது என்னென்ன அப்படின்னா, விஸ்வாசம், வேதாளம், விவேகம் அப்படின்னு நிறைய திரைப்படங்கள் வந்துச்சு. இந்த வி கூட்டணி யார் அப்படின்னா, சிறுத்தை சிவாவும் அஜித்குமார் சாரோடைய கூட்டணி தான் இது. இந்த திரைப்படத்துக்கு பிறகு தான் நிறைய திரைப்படங்கள் வந்து வந்துச்சு வி வரிசையில். ஆமாங்க, வீரம் திரைப்படம் பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். இந்த படத்தில் வர ரயில் சண்டை காட்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இதில் ஓடுற ட்ரெயினில் வெளிப்பகுதியில் தொங்கினபடி ரஜித் சார் வந்து ரொம்பவே சூப்பராக அந்த ஸ்டண்ட்டை வந்து தத்ரூபமாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, அண்ணன் விநாயகம், தம்பி, 4 இவங்களுடைய கதை கரு தான் வந்து ஃபுல்லாக படத்தை வந்து ரன் பண்ணியிருக்கோம். அஜித் வந்து வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு வர்ற மாஸ் இன்ட்ரோ காட்சி அப்படிங்கிறது இந்த படத்துக்கு பிறகு ஒரு பெரிய ட்ரெண்டாகவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம்.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க படமும் பாடலும். 2014 வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டுட்ருக்குறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் பாலகிருஷ்ணன் அவங்களுடைய இயக்கத்தில் டிமான் இசையில் விஜய் சேதுபதி, ஐஸ்வர்யா ராஜேஷ், இனிகோ பிரபாகரன் எல்லாம் நடித்த படம் தான் ரம்மி. இந்த படத்தோட மெயின் கேரக்டர் ஹீரோ விஜய் சேதுபதி அப்படின்னு சொன்னாலும் கூட உண்மையிலே முதன்மையான கதாபாத்திரம் அப்படிங்கிறது இனிகோவோட

கதாபாத்திரம் தான். இந்த படம் 1987 சிவகங்கை பகுதியில் நடக்கிறது போல் காட்டப்பட்டிருந்தாங்க. வாழ்க்கையை வந்து ஒரு சீட்டாட்டத்தோடு ஒப்பிட்டு ரம்மி அப்படின்னு டைட்டிலும் வச்சுருந்தாங்க. பாட்டு எல்லாமே டி மாநருடைய இசையில் ரொம்பவே ஹிட் அடிச்சதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தில் இருந்தால் பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம் பாட்டு. இதோ

0: சொன்னாரு.
1: நேர்கள் நேரம் மாலை 5:15 நேர்கள் கேட்டுட்டு படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் 2014 வெளிவந்த தமிழ் திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, இயக்குனர் ராஜமுருகன் அறிமுகப்படம் அவருக்கு. இது வாழ்க்கையில் அவர் சந்தித்த ஒரு பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் தம்பதியினருடைய உண்மையான காதல் கதையை வச்சு தான் இந்த படத்தை இயக்கியிருந்தாங்க. எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பேங்க. ஆமாம், குக்கு படம் தான் அது. ராஜமுருகன் இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் இசையில் தினேஷ் மாளவிகா நாயர்லாம் நடிச்சிருப்பாங்க. படத்துடைய முதன்மை கதாபாத்திரங்கள் தவிர்த்து நிஜமாகவே பார்வை குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் பல முக்கிய கதாபாத்திரங்களில் இயல்பாக நடித்து படத்திற்கு பலம் சேர்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஹீரோ தமிழ் அப்படிங்கிற கதாபாத்திரமாக வாடுறதுக்காக நீண்ட நாட்கள் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்து கவனித்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நடிச்சிருக்கிறாரு. இந்த கதாபாத்திரத்துக்கு உயிரோட்டம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். காதலி கடந்த புலன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதும், ஹீரோ வந்து சவுண்டை வச்சே ஹீரோயின் வர்றதை கண்டுபிடிக்கிறதும், ஸ்மெல்லை வச்சே ஹீரோயின் ஹீரோவை அடையாளம் காட்டுறதும் ரொம்ப சூப்பராக வந்து காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கான அந்த உலகத்தை காட்டுறதுக்காகவே படத்தோட தொடக்கத்தில் திரையில் எந்த காட்சிகளும் இல்லாமல் வெறும் ஒலிகளை மட்டுமே இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஒலிகளை மட்டும் கேட்கும்போது அவங்களுடைய அந்த உலகத்துக்குள்ளே நாமளும் வந்து போகிற மாதிரியாக இருந்துச்சு அந்த படத்தில் உள்ள காட்சிகள் எல்லாமே. இப்போ அந்த படத்துலேருந்து தான் பாட்டு கேட்க போகிறோம். குக்கு திரைப்படத்துலேருந்து யுகபாரதியின் பாடல் வரிகளில் திவ்யா ரமணி பாடல் பாடியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இசையில் தான் பாடல் வருது, கேட்கலாம்.

நிலையின் இசை களஞ்சியம் நம்ம நிலை பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் 2014 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் தான் வந்து கேட்டுட்ருக்குறோம். அந்த வரிசையில் அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, ராம்குமார் அவங்களுடைய இயக்கத்தில் ஷான் ரோல்டன் அவங்களுடைய இசையில் விஷ்ணு விஷால் நந்திதா நடித்த படம் தான். ரொம்பவே சூப்பரான ஒரு படம்ங்க. இது ஒரு குறும்படத்துலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு முழுநீள திரைப்படம் தான். புகைப்படம் எடுத்தால் ஆயுசு குறைஞ்சி போயிடும் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு வினோதமான மூட நம்பிக்கை கொண்ட ஒரு கிராமத்தை மையமாக வச்ச கதை தான். 1980களில் நடப்பது போல் இந்த படம் வந்து கதை வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு. 1980களுடைய உணர்வை கொடுக்கறதுக்காகவே சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காடுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் தேடி தேடி பிடிச்சி வந்து படமாக்கியிருக்காங்க இந்த படத்துடைய காட்சிகளை. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னா முனிஷ்காந்த் கேரக்டர் தான். இதுக்கு கிடைச்ச வெற்றிக்கு பிறகு அவர் தன்னுடைய பெயரையே முனிஷ்காந்த்லேருந்து மாற்றிக்கிட்டார். இவருடைய இயற்பெயர் ராமதாஸ் அப்படிங்கிறதா. பழைய கேமராக்கள், ஃப்ளாஷ் பவுடர் பயன்படுத்தக்கூடிய அந்த முறை, பழைய ஸ்டுடியோ செட்டிங், இது எல்லாமே வந்து சூப்பராக வந்து செட் போட்டிருப்பாங்க. முண்டாசுப்பட்டி இந்த படத்தை பற்றி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். முண்டாசுப்பட்டி படத்தில் இருந்தால் இப்போ பாடல் கூட வந்துட்டுருக்கு. பிரதீப் குமார், கல்யாணி நாயர் பாடியிருக்காங்க. முத்தமிழ் அவங்களுடைய பாடல் இசையில் பாடல் வருது.

நேரம் மாலை 5:27, படமும் பாடல் நிகழ்ச்சி தான். நேர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் 2014 வெளிவந்த படங்கள்ல இருந்து சூப்பரான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, ராகவன் இயக்கத்தில் என்ன அரகுநாதன் இசையில விமல் ராஜ்கிரண் லக்ஷ்மி மேனன் எல்லாம் நடித்த படம் தான் மஞ்சப்பை. தாத்தா பேரனுடைய பாசத்தை ரொம்ப எமோஷ்னலாக வந்து சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். மஞ்சப்பை ட்ரெண்டாக ஒரு விழிப்புணர்வை இந்த படம் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். களவாணி, வாகை சுடவா இதெல்லாம் வந்துட்டு இந்த படங்களில் இயக்குனர் சர்க்கூடத்துக்கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றவர் தான் இந்த ராகவன் அப்படிங்கிறவர். இவருடைய முதல் படம் இது. ஹீரோ விமல்னா கூட படம் முழுக்க தன்னோட நடிப்பால் ஆக்கிரமிச்சிருப்பார் ராஜ்கிரண் சார். கிராமத்து வெள்ளந்தி தாத்தாவாக நடித்து கிளைமேக்ஸில் எல்லாருமே வந்து அழ வச்சிருப்பார். தமிழில் ஹிட் அடித்த இந்த படம் தெலுங்கு கன்னடத்தில் கூட ரீமேக் வந்து செய்யப்பட்டுச்சு. லிஃப்டில் மாட்டிக்கிறது, அப்புறம் மொட்டை மாடியில் ஆடு வளர்க்குறது, அப்புறம் நிறைய விஷயங்கள், ராஜகிரண் செய்யக்கூடிய சேட்டைகள் எல்லாமே வந்து நமக்கு சிரிப்பையும் விட்டுச்சு, அதே நேரத்தில் சிந்தனையும் வந்து சேர்க்குற மாதிரி இருந்தது. இப்போ இந்த படத்தில் இருந்தால் பாடல் வந்துகிட்டே இருக்குது, ஆகாச நிலவு அப்படின்னு சூப்பரான ஒரு பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க, என் அரகுநாதன் இசையில், யுகபாரதியின் பாடல் வரிகளில்.

நேர்களின் நேரம் மாலை 5:32. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் எடுத்த படம். இந்த படம் வந்து 2014 வெளிவந்து எல்லார் மனசுலேயும் வந்து ஒரு இடம் பிடிச்ச திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அருண்குமாரனுடைய இயக்கத்தில், ஜஸ்டின் பிரபாகரனுடைய இசையில், விஜய் சேதுபதி, ஜெயபிரகாஷ், துளசி, ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் நடிச்சிருந்தாங்க. ஒரு கார் அப்படிங்கிறது ஒரு பொருளாக இல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒரு மெம்பராகவே வந்து சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு இந்த படத்தில். அந்த காலகட்டத்தில் கார் அப்படிங்கிறது ஒரு தனிநபர் ஆடம்பர பொருளாக இல்லாமல் ஒட்டுமொத்த கிராமத்துக்குமான பொதுவான ஒரு கொண்டாட்டம் இருந்ததை இந்த படம் ரொம்ப அழகா சொல்லியிருந்துச்சு. எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க, இந்த படம் பண்ணையாரம் பத்மினியம். மார்க்கெட்டில் ரொம்ப உச்சத்தில் இருந்தபோது கூட கதையோட முக்கியத்துவத்துக்காக ஜெயபிரகாஷ் துளசி கதாபாத்திரங்களுக்கு பெரிய பலம் இருந்து கூட நடிக்கிறதுக்கு விஜய் சேதுபதி இந்த படத்தில் ஒத்துக்கிட்டார். ஜஸ்டின் பிரபாகரனுடைய முதல் படம் இது. நல்ல ஒரு முதிர்ந்த அனுபவ காதல் வந்து ரொம்ப அழகாக வந்து காட்டியிருப்பாங்க. மனைவியோடு சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற அந்த பண்ணையாருடைய ஆசை அப்படிங்கிறது நம்முடைய எல்லா நெஞ்சி முருக வச்சுருக்கோம். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கார் ஆம்புலன்ஸாக பயன்படுத்துறது, கார் சாவியை கையில் வச்சுட்டு சுற்றுறது, அதை கார் சாவியை கையில் வைக்கிறதே ஒரு கௌரவமாக நினைக்கிறது அப்படின்னு 80களில் கிராமத்து நினைவுகளை ரொம்பவே அழகாக கண்முன் கொண்டாந்து நிறுத்தியிருப்பாங்க இந்த திரைப்படத்தில். இப்போ இந்த படத்தில் இருந்த பாடல் வந்துட்டுருக்கு. வாலியின் பாடல் வரிகளில் பல்ராம் சந்தியா பாடியிருக்காங்க. ஜஸ்டின் பிரபாகரனுடைய இசையில் தான் பாடல் வருது. கேட்கலாம்.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் 5:40. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 2014 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து சூப்பர் ஹிட்டான பாடல்கள் கேட்டு ரசிட்டுருக்கோம். வந்து சில இடத்த திரைப்படமும் சமையல் அறையில் பிரகாஷ்ராஜ் இயக்கியிருந்தாங்க, இளையராஜா இசையமைச்சிருந்தாங்க, பிரகாஷ்ராஜ், ஸ்னேகா, ஊர்வசி எல்லாரும் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்தில். சூப்பரான ஒரு லவ் காமெடி மூவின்னு சொல்லலாம். சமையல் வந்து அல்லது உணவு இந்த ரெண்டுத்தையும் சுற்றி நகரக்கூடிய படம் தான். மலையாளத்தில் சால்ட் அண்ட் பெப்பர் அப்படிங்கிற படத்தோட ரீமேக் தான் இந்த படம் சமையல் அறையில். இந்த படத்தை பார்க்கும்போது பலருக்கு ரொம்பவே பசி எடுத்திருக்கும். அப்படி பிரியாணி, கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உணவு தயாரிக்கும் காட்சிகளையும் ரொம்ப அழகாக தத்ரூபமாக காட்டியிருப்பாங்க. தம்பிராமையா பிரகாஷ்ராஜோடைய ஒரு சமையல்காரராக யதார்த்தமான நகைச்சுவை நடிப்பில் இந்த படத்தில் வாழ்ந்து காட்டியிருப்பார். இந்த படத்துல இருந்தால் இப்போ ஒரு பாடல் கூட நம்ம கேட்க போகிறோம். பாடல் வந்துட்டே இருக்க பழனி பாரதியின் பாடல் வரிகளில் ரஞ்சித் வைபவ் பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில் உன் சமையல் அறையில் படத்தில் இருந்த பாடல் இதோ.

2014 ஆம் ஆண்டு நிறைய ஹிட் படங்கள் வெளிவந்து ஹிட் அடிச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த வரிசையில் இன்னொரு ஒரு ஹிட் படம் தான் இது. இப்போ ரஞ்சித்தோடைய இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் இசையில் கார்த்தி, கேத்ரினா தெரேசா, கலையரசனங்கள் நடித்த படம். சாதாரணமாக ஒரு சுவரை வந்து தங்களுக்காக மாற்றிக்க நினைக்கக்கூடிய இரண்டு குரூப்பு பல தலைமுறைகளாக மோதிக்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருந்துச்சு. ஒரு சுவரை சுற்றி இப்படி ஒரு கதையை உருவாக்க முடியுமான்னு ஆச்சரியத்தை ஏற்படுத்தின படம் அப்படின்னு கூட சொல்லலாம். வடசென்னையோட யதார்த்தமான வாழ்வியில் அழகாக காட்டியிருந்தாங்க இந்த படத்தில். இந்த படத்தில் உயிரோட்டமான நடிப்புக்காக படத்தில் நடித்த துணை நடிகர்கள் நிறைய பேர் வடசென்னைக்காரங்க தான். அதனால் அந்த பாஷை, அந்த பாடி லாங்குவேஜ், ட்ரெஸ்ஸிங் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து அமைஞ்சிருந்தது இந்த படத்தில். அது வரைக்கும் கமர்ஷியல் படங்களில் நடிச்சிட்டு வந்த கார்த்தி இதில் வந்துட்டு சூப்பர் அன்பு அப்படிங்கிற கேரக்டரில் வாழ்ந்திருப்பார். இந்த படத்தில் அறிமுகமாகி செமையாக நடிச்சிருப்பாங்க கலையரசன். இப்போ இந்த மெட்ராஸ் படத்தில் இருந்தால் பாடல் வந்துட்டு இருக்கிறீர்களே. கபிலனுடைய பாடல் வரிகளில் பிரதீப் பாடியிருக்காங்க, சந்தோஷ் நாராயணன் இசையில்.

நேரம் ஆயிடுச்சு, மாலை 5:51. கேட்டுட்ருக்கிறீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. 2014 வெற்றியடைந்த திரைப்படங்கள் வரிசையில் இந்த படத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. ஏஎல் விஜயோட இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் நாசர் சார் அர்ஜுன் நடித்த சூப்பரான ஒரு படம் தான். ரொம்பவே அழகான ஒரு குடும்ப திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். விலங்குகளுடைய அன்பு அப்படிங்கிற விஷயத்தையும் கூட்டு குடும்பத்தோடைய முக்கியத்துவத்தையும் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. பாப்பா அப்படிங்கிற சேவலை வச்சு தான் இந்த படத்தோட கதை ஃபுல்லாகவே இருக்கும். நேர்த்தி கடனுக்காக பலியிடப்பட வேண்டிய சேவலை தமிழ்ச்செல்வி அதாவது சார் அர்ஜுன் எப்படி காப்பாற்றுறா அப்படிங்கிறது தான் கதை. அழகு அப்படிங்கிற பாடலை உத்தாரா உன்னிகிருஷ்ணன் சூப்பராக வந்து பாடியிருப்பாங்க இந்த படத்தில். அதுக்காக சிறந்த பாடகிக்கான தேசிய விருது கூட உத்தரா உன்னிகிருஷ்ணன் கிடச்சிது. அது மாதிரி நீரவ் ஷாவோட அந்த ஒளிப்பதிவு சொல்லி ஆகணும். இந்த செட்டிநாட்டு பாரம்பரியமான அந்த வீடுகள், கிராமத்து அழகை, இயற்கை சூழல் எல்லாத்தையுமே ரொம்ப வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. பெருசாக ஹீரோ ஹீரோயின் எதுவுமே இல்லாமல் கதையை மட்டுமே நம்பி எடுக்கப்பட்டு சூப்பராக வெற்றி அடைந்த படம் தான் சைவம். இப்போ அந்த படத்தில் இருந்தால் பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

நேரம் ஆயிடுச்சு 5:57. நம்ம படமும் பாடல் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான திரைப்படம் என்ன அப்படின்னா வடகரி இந்த படம் தாங்க. இந்த படத்தில் வந்து விவேக் மர்வின் யுவன் ரெண்டும் சேர்ந்து வந்து மியூசிக் பண்ணியிருந்தாங்க. ஒரு சாதாரண அந்த குடும்ப நடுத்தர வர்க்கத்தில் இளைஞர்ந்து ஒரு விலையிருந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மையமாக வச்சு தான் இந்த படம் வந்து உருவாயிச்சு. ஆஞ்சி பாலாஜிக்கு வந்து ஒரு பெரிய திரையில் ஒரு முழுநீள நகைச்சுவை நடிகராக ஒரு திருப்பு முனையை கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கும் ஜெய்க்கும் இடையில வந்து வரக்கூடிய அந்த ஒன்லைனர் காமெடி வசனங்கள் எல்லாமே படத்துக்கு ரொம்பவே பலமாக இருந்திருக்கும். யுவன் சங்கர் ராஜா ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் இசையமைச்சிருந்தார், இதெல்லாம் விவேக் மர்வின் வந்து இசையமைச்சிருப்பாங்க. நிறைவான பாடலாம வடகரி திரைப்படத்தில் தான் நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். இதுவரை கேட்டீங்க 2014 ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள். நிகழ்ச்சி வழங்கினேன் நானுங்கள் மீரா சிவபிரகாஷ்.

0: 90.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி, இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நிகழ்ச்சி குறிப்புகள் நாம் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து மாலை 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 விளையாட்டுப் போட்டியின் அன்றாட நிகழ்வுகள், 7:32 அறிவியல் நேரம், இஸ்ரோ மற்றும் விண்வெளி ஆய்வுகள், 28:00 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் மாலை தொடர்ந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி, இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6. நிகழ்ச்சி குறிப்புகள் நாம் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து மாலை 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, இரவு 7 மணிக்கு திரை இசை, 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன், 7:25 நம்மைச் சுற்றி, இரவு 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 விளையாட்டுப் போட்டியின் அன்றாட நிகழ்வுகள், 7:32 அறிவியல் நேரம், இஸ்ரோ மற்றும் விண்வெளி ஆய்வுகள், 8:25 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் மாலை, தொடர்ந்து 9:15 செய்தி சுடர், 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் அறம் போற்றும் மானிடம், இந்த 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வீரவணலூர் கிருஷ்ணன் அவர்களின் தொகுப்பு பாடல்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். இனி நாளை என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நமது ஒலிபரப்பில் இடம்பெறுகிறது என்பது குறித்து பார்ப்போமா? நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, உரை வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள், 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், காலை 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள், காலை 7 மணிக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள், காலை 7:25 வணக்கம் பரணியில் தொடர்ந்து தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள், தொடர்ந்து ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள், காலை 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள் 2026 தினசரி நிலவரம், காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் திரு ஐ முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள், 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள், தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், தொடர்ந்து 8:55 திரை இசை, 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நாம் ஏன் பொய்களை எளிதில் நம்புகிறோம் என்ற தலைப்பில் நேர்கள் கருத்து பகிரலாம், 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள், பிற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஐதராபாத்தின் சலார் ஜங் அருங்காட்சியகம், மதியம் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 சிநேகிதியே உங்கள் வீட்டில் அதிகம் அறிவுரை சொல்பவர் யார் என்ற தலைப்பில் தொழிலில் பேசலாம், 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் பின்தங்கிய மாவட்டங்களை மாற்றுவதற்கான முதன்மை திட்டம், 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் கவனிக்க வேண்டியவைகள், தொடர்ந்து 1:55 நலம் தானாவில் தோலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள், பிற்பகல் 2:15 திரையருவி, 3:02 கொக்கு நேர் விருப்ப பாடல்கள், 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, நாளை மாலை 4:02 புதுகை தும்பி, 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 2015 வெளிவந்த திரைப்படங்கள் மற்றும் பாடல்கள், 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, இரவு 7 மணிக்கு திரை இசை, 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி விஜயகுமார், 7:25 நம்மை சுற்றி, நாளை இரவு 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் 2026 தினசரி நிலவரம், 7:32 ஆசை அஞ்சல், இரவு 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 9:15 திரை இசை, 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் சங்ககால திருவிழாக்கள், 10 மணிக்கு சுகமான ராகங்கள், தொலைபேசி வழியாக நேர்கள் பங்கு பெற்று பாடல்கள் கேட்கும் நிகழ்ச்சி, 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நாம் இதுவரை கேட்டோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை மற்றும் பண்பலை 102.6 இன்றும் நாளையும் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இனி நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் ஜலி அஞ்சல்.

நேரம் மாலை 6:11. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் இனிமையான பக்தி பாடல்கள் நாம் கேட்க போகிறோம். கூடவே பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய பொன்மொழிகளோடு தான். நான் வசதியானவன், மிகவும் பெரிய பணக்காரன் என்று ஒருபோதும் நாம் தற்பெருமை பேசக்கூடாது. இயற்கையில் செல்வத்தின் நிலையாமையை நாம் மனதில் கொள்ள வேண்டும். டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க, நிகழ்ச்சியின் முதல் பாடல் நாம் கேட்கலாம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. 6:17 நிமிடங்களில்

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு 6:17 நிமிடங்களில்.

தினமும் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து அன்றாட பணிகளை தொடங்குபவன் வாழ்வில் உறுதியாக வெற்றி பெறுவது போல, சிறுவயதிலிருந்தே ஆன்மீக நாட்டத்தை வளர்த்து கொள்பவன் இறைவனை அடைவதும் உறுதிதான். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய பொன்மொழிகளோடு பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் இதோ.

உலக ஆசைகளின் நடுவில் இருந்து கொண்டே மனதை கட்டுப்படுத்த பழகியவன் உண்மையான வீரன் சொல்றாங்க பரமஹம்சர் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்காங்க.

செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு பள்ளிகளில் அதிகரித்துள்ளது குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நாடு முழுவதும் உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரிய வந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மாணவர் சேர்க்கை 31.5% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் மகளிர் பங்களிப்பும் அதிகரித்துள்ளது இந்த ஆய்வின்போது தெரிய வந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமது சட்டப்பேரவை தொகுதியான பெரம்பூர் சென்ற அவர் அங்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் வியாசர்பாடியில் உள்ள அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைக்கு சென்ற அவர் மின்சார பேருந்துகளை ஆய்வு செய்தார். மின் வாகனங்களை 24 மணி நேரமும் சார்ஜ் செய்வதற்கான கட்டமைப்பு வசதியை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தாவேக அரசின் குதிரை பேர அரசியல் குறித்து மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் திமுக சார்பில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் திமுக நீதிமன்றத்தை நாடும் என்றும் தெரிவித்தார். காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க தாவேக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாபக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்துப் போகும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் சம்பா சாகுபடி நடைபெற வாய்ப்பில்லை என்று உழவர்கள் கூறியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலை சமாளிக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 40 மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: மாவட்டம் நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே வஞ்சி நகரம் 4 வழிச்சாலையில் வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து எதிர் திசையில் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது மோதி பயங்கர விபத்துக்குள்ளானதில் 5 பேர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். சுமார் 40 மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் தற்போது 23 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த கொட்டாம்பட்டி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் இரு பேருந்துகளிலும் சிக்கிய பயணிகளை மீட்டனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் மேலும் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பழி எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தற்போது பரவி வரும் வைரஸ் லேசான வெளிப்பாட்டை கொண்டுள்ளதை புனேயில் தேசிய வைராலஜி நிறுவனம் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 335 பேருக்கு மட்டும்தான் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் வழக்கமான நோய் கண்காணிப்பின் போது கண்டறியப்பட்டவை என்றும் தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்டவை அல்ல என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் முதியவர்கள், கர்ப்பிணிகள், நீண்டகால உடல்நல குறைபாடு கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் தேசிய இளையோர் தன்னார்வலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக காஞ்சிபுரம் மாவட்ட மை பாரத் துணை இயக்குநர் திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளையோர் மேம்பாட்டு நிறுவனத்தில் தன்னார்வலர்களுக்கான 2 கட்ட அறிமுக பயிற்சி நிறைவு விழாவில் அவர் உரையாற்றினார்.
2: கடந்த 6 நாட்களாக நடைபெற்ற மை பாரத் தன்னார்வலர்கள் பயிற்சி முகாமில் இளைஞர் மேம்பாடு, ஆளுமைத்திறன், சமூக முன்னேற்றம், பேரிடர் மேலாண்மை, இளைஞர் தலைமைத்துவம், தகவல் தொடர்பு திறன், அரசு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் நிபுணர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த தன்னார்வலர்கள் தங்களது மாவட்டங்களில் உள்ள மைவார திட்டங்களை மற்றும் அரசு திட்டங்களை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களும் கொண்டு செல்லும் பாலமாக செயல்படுகின்றனர். மேலும் இவர்கள் சமூக சிந்தனை மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதைப்பொருள் ஒழிப்புணர்வு, இரத்த தான முகாம்கள், திறன் மேம்பாடு நிகழ்ச்சிகளை அரசுடன் இணைந்து பொதுமக்களை கொண்டு செல்ல அனைத்து பயிற்சிகளும் இதன் மூலம் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டது.
1: லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் திரு அருண் காவலர் பயிற்சி மையத்தின் இயக்குநராக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஐஜி திருமதி மகேஸ்வரிக்கு கூடுதலாக அத்துறையின் இயக்குநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். இருப்பினும் அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 17 மற்றும் 18 தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழில் முனைவோருக்கான கடனுதவிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். தேனி மாவட்ட கேந்திரிய வித்யாலயா பள்ளி தற்காலிகமாக அல்லிநகரம் நகராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் செயல்பட உள்ளதாகவும் மாணவர் சேர்க்கை வரும் 15 தேதி முதல் தொடங்க உள்ளதாகவும் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மக்கள் தொகை தினம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தொடங்கி வைத்தார். விழுப்புரம் அருகே 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 6.70 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து நாளை தொடங்கி வரும் 28 தேதி வரை தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 450

0: 67 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக எமி ஜோன்ஸ் 54 ரன் எடுத்தார். ஸ்னேரானா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்த இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. சனூஜா வெகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உட்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆறு மணி 40 நிமிடங்களில் மீண்டும் இணைகிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மன தூய்மை கொண்டவனின் வாய் வார்த்தைகள் மந்திரம் போல காந்த சக்தி பெற்றுவிடும். ஹேமா ஜான் பாடியிருக்காங்க, அடுத்த பாடல் நாம கேட்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நிமிடங்களில் இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. புதிதாக பிறந்த கன்றுக்குட்டி நிற்க கற்றுக்கொள்வதற்கு முன்னால் தட்டு தடுமாறி பலமுறை கீழே விழுவது போல, இறை அருளை பெறுவதற்கு வெற்றி காண்பதற்கு முன் அநேக தவறுகள் கூட நேரலாம். ஆனாலும் நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டும்.

எறும்பு எப்படி விடாமுயற்சியோடு இறை இருக்கும் இடத்தை அடைந்து அதை கவ்விக்கொண்டு தனது இருப்பிடத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. அதுபோல பக்தர்களும் இறைவனை விடாமுயற்சியோடு வணங்கி அவன் அருளை பெற வேண்டும். எஸ்பி அப்துல் காதர், பி எஸ் சசிரேகா பாடியிருக்காங்க. அடுத்த பாடல் கேட்கலாம்.

6:57 நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. பாலில் வெண்ணெய் இருக்கிறது என்று சொன்னால் மட்டும் போதாது இல்லையா? அதனால் வெண்ணெய் கிடைத்துவிடப் போவதில்லை, அதை தயிராக்கி கடைய வேண்டும். இறைவா இறைவா என்று சொல்வது மட்டும் பலன் கொடுக்காது. அவனை காண விரும்பினால் அதற்கான முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிகழ்ச்சியில் நாம் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய பொன்மொழிகளோட பாடல்கள் கேட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கேட்கலாம். எம் ஏ ஜபார் பாடியிருக்காங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறீங்க. திரையிசையில் 2 இனிமையான பாடல்கள் வரப்போது. அதில் ஃபஸ்ட்டு சாங் இன்றைக்கி வந்து பீமா படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் யுகபாரதி வரிகளில் ஹரிஹரன் மதுஸ்ரீ பாடியிருப்பாங்க. ஒரு இனிமையான பாட்டு நம்ம கேட்போமா?

இணைந்திருக்கிறீங்க. திரையிசையில் இரண்டு இனிமையான பாடல்கள் வரப்போது. அதில் ஃபஸ்ட்டு சாங் இன்றைக்கி வந்து பீமா படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் யுகபாரதி வரிகளில் ஹரிஹரன் மதுஸ்ரீ பாடியிருப்பாங்க. ஒரு இனிமையான பாட்டு நம்ம கேட்போமா?

ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போதை இல்லா தமிழ்நாடு என்னும் தலைப்பில் இளைஞர்களுக்கு மத்தியில் அதிகரித்து வரும் போதை பழக்கத்தை கட்டுப்படுத்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ், மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆகியோர் பங்கேற்று போதைக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்து மாரத்தானில் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தொடங்கிய இந்த மாரத்தான் ஓட்டம் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது.

0: சுமார் 500க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் விழிப்புணர்வு வாசகங்கள் பொறித்த டிஷர்ட் அணிந்தவாறு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரியா முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் தலைமை தாங்கி பேசும் பொழுது, மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் கழிவறைகள் முறையாக பராமரிக்க வேண்டும், சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், அரசு வழங்கும் நிதியினை முறையாக செயல்படுத்த வேண்டும், ராணிப்பேட்டை மாவட்டத்தை அனைத்து துறைகளிலும் முதன்மை பெறும் வகையில் பணியாற்ற வேண்டியது இங்குள்ள அனைத்து துறை அலுவலர்களின் பொறுப்பாகும், ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் எனது கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும், தவறுகள் எந்த துறையிலும் நடக்கக்கூடாது, தவறு செய்யும் அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும், முதல்வரின் அனைத்து திட்டங்கள் சலுகைகளையும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பதே அலுவலர்களாகிய உங்களின் முதற்கண் கடமையாகும், நோ கரப்ஷன் நோ கமிஷன் என்ற தாரக மந்திரத்தினை நினைவில் கொண்டு அனைத்து துறை அலுவலர்களும் பணியாற்ற வேண்டும் என்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் ஆயிலம் ஊராட்சியில் கனிமம் மற்றும் சுரங்கம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 17.25 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரியா பார்வையிட்டு கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் சமையலறை கழிவறை உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து புதிய கட்டிடத்தை திறந்து வைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். தொடர்ந்து ஆயிலம் கால்நடை மருந்தகத்தில் பார்வையிட்டு மருந்தகத்தில் கால்நடைகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் மருந்து இருப்பு குறித்து கேட்டறிந்து பராமரிக்கப்படும் பதிவேடுகளை ஆய்வு செய்தார். பின்னர் ஆயிலம் ஊராட்சி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மாணாக்கர்களின் கற்றல் திறன் குறித்து ஆய்வு செய்தார். மேலும் ஆயிலம் ஊராட்சி சுடுகாடு சாலையில் கனிமம் மற்றும் சுரங்க திட்டத்தின் கீழ் ரூபாய் 8.94 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கல்வெட்டினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் செம்பேடு ஊராட்சிக்குட்பட்ட உழலை கிராமத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி போடும் பணியை மாவட்ட ஆட்சியர் பிரியா பங்கேற்று கால்நடைகளுக்கு கோமாரி தடுப்பூசி போடும் பணியை தொடங்கி வைத்தார். கோமாரி தடுப்பூசி முகாம் மாவட்டம் முழுவதும் வருகின்ற ஜூலை 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் 1,90,000 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட உள்ளதாக தகவல் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர் உதவி இயக்குனர் திருநாவுக்கரசு உட்பட பலர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பரமேஸ்வர மங்கலம் கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் பங்கேற்று 304 பயனாளிகளுக்கு ரூபாய் 7.33 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர், மக்களை தேடி அதிகாரிகளே மக்கள் வசிக்கும் பகுதிக்கு வந்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று கொள்கின்றனர். இந்த முகாமை பொதுமக்கள் பயன்படுத்தி அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். முன்னதாக அனைத்து துறை சார்பில் வைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பார்வையிட்டார். மேலும் முகாமில் கோரிக்கை மனுக்களை பொதுமக்களிடமிருந்து அமைச்சர் பெற்றுக்கொண்டார்.
1: ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் சுமன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின்

வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத்துடன் கலந்துரையாடிய போது அவர் இவ்வாறு கூறினார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் தேசிய மாணவர் படையினர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட பணிகளிலும் தேசிய மாணவர் படையினர் சிறப்பாக பணியாற்றி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவ ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலக அளவில் எழுந்துள்ள சுகாதார சவால்களுக்கு இந்தியா தீர்வு வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். குறைந்த செலவில் உயரிய தரத்திலான மருந்துகள் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஸ்பெயினுடனான வர்த்தக உறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்றுள்ள அவர் அந்நாட்டு துணை அதிபர் திரு கார்லஸ் குப்ரோவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் ஏற்பட்டுள்ள புதிய வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வங்கி முதலீடுகளை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுத்துறை வங்கி அதிகாரிகளை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பொதுத்துறை வங்கிகளின் மேலாண் இயக்குநர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கு புதுமையான திட்டங்களை செயல்படுத்துமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று லக்னோவில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து சாலை பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் தொழில் மற்றும் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் சாலை மேம்பாட்டு பணிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து லக்னோ கான்பூர் இடையேயான அதிவிரைவு சாலையை திரு நிதின் கட்கரி திறந்து வைத்தார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பசுமை எரிசக்தி பயன்பாடு என்பது தொலைநோக்கு திட்டத்திலிருந்து செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பிம்மசாணி உள்பட உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். மேற்காசிய நாடுகளுக்கான ஏற்றுமதி கடந்த மாதம் 7.29% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால், நாட்டின் ஏற்றுமதி இந்த காலகட்டத்தில் 15.5% அதிகரித்துள்ளதாக கூறினார். இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 11.37% அதிகமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆவணங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் திரு ராஜேஷ் அகர்வால் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நியூசிலாந்து அமைச்சர் திரு மார்க் பீட்டர்சன் தலைமையிலான குழுவினர் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இரு நாடுகளுக்கு இடையேயான நாடாளுமன்ற செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். நமது நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறைகள் குறித்தும் மரபுகள் குறித்தும் நியூசிலாந்து குழுவினரிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். விமான கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதனை தெரிவித்தார். இந்த விதிகள் 30 நாட்களுக்குள் நாடாளுமன்ற

0: தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனையடுத்து வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகளின் நகலை 2 வார காலத்திற்குள் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளது. தில்லியில் கட்டுமான பணிகள் காரணமாக ஏற்படும் காற்று மாசை கண்காணிப்பதற்கான இணையதள சேவையை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இந்த சேவை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் சிர்சா பேசுகையில், கட்டுமான பணிகளால் ஏற்படும் காற்று மாசை தடுப்பதற்கு இந்த சேவை உதவிடும் என்றார். பஞ்சாபில் தனியார் பள்ளிகளின் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான அவசர சட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் அறிவித்துள்ளார். இன்று சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென இணையதள சேவை ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை அடுத்த 10 நாட்களுக்குள் இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் செயல்படும் 7000-க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு இந்த அவசர சட்டம் பொருந்தும் என்றும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளின் கட்டண விவரங்களையும் தனியார் பள்ளிகள் இந்த இணையதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு பகவந்த் சிங் மான் தெரிவித்தார். கர்நாடகாவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்வது குறித்து காங்கிரஸ் கட்சியின் தலைமையுடன் விவாதிக்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி தலைமை நேரம் ஒதுக்கும் பட்சத்தில் தில்லிக்கு சென்று இதுகுறித்து விவாதிக்க உள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 6ஆம் தேதி தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டிய திரு டி கே சிவக்குமார், தற்போது இதற்கான பணிகளை தாம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. டோக்கியோவில் நடைபெற்ற 2 நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு கொள்கை குறித்த பேச்சுகளின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும், 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானியும், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனாவும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கட்டாரியாவும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. செனுஜா வகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. மீண்டும் இணைகிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்மை சுற்றியில் இன்றைக்கும் நம்ம தகவல்கள் தெரிஞ்சுக்கிறோம். முதலாவதா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய பதிவாளர் ஜெனரல் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின்படியும், தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகத்தின் அறிவுறுத்தலின்படியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகள் தமிழ்நாட்டில் திட்டமிட்ட கால அட்டவணைப்படி மேற்கொள்ளப்பட இருக்குது. இதன்படி 17/7/2026 முதல்

31/7/2026 வரையிலும் பொதுமக்கள் தங்களுடைய இல்லங்களிலிருந்தே இணையதளத்தின் மூலமாக சுய கணக்கெடுப்பு அதாவது செல்ஃப் எனுமரேஷன் மேற்கொள்ளும் வசதியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இதனை தொடர்ந்து 1/8/2026 முதல் 30/8/2026 வரையிலும் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் பணிகள் வந்து நடக்கிறது. கணக்கெடுப்பாளர்கள் வீடுதோறும் நேரில் சென்று இதை மேற்கொள்ள இருக்கிறாங்க. சுய கணக்கெடுப்பு வசதி எளிமையான மற்றும் பாதுகாப்பான விரைவான முறை அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களது குடும்ப விவரங்களை https://se.census.gov.in இணையதளம் மறுபடியும் கூட ஒரு முறை se.census.gov.in என்ற இணையதளத்தில் தமிழ்நாடு மாநிலத்தினை தேர்வு செய்து கேப்சா உள்ளீடு செய்து வீட்டு எண் மொபைல் எண் இமெயில் ஐடி ஆகியவற்றினை பதிவு செய்து பிற விவரங்களையும் பதிவு செய்து பெறப்படக்கூடிய செல்ஃப் எனுமரேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரை பாதுகாப்பாக வச்சிருந்து பின்னர் வீடுதோறும் வருகை தரும் கணக்கெடுப்பாளரிடம் வழங்கிட பொதுமக்கள் வந்து கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. இந்த முறையில் வீட்டிலிருந்தே எளிதாக பதிவு செய்து நேரத்தினையும் மிச்சப்படுத்தலாம் மற்றும் இது பாதுகாப்பானது மற்றும் ரகசியமானதும் கூட. ஆவணங்கள் தேவையில்லை. இந்த இணையதளத்தில் உள்நுழைவதற்கு பிரத்யேகமான கியூஆர் கோடும் இருக்குது. இதனை பற்றியும் இதனை ஃபாலோ பண்ணியும் நீங்கள் வந்து உள்நுழையலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது பொதுமக்கள் வழங்கும் அனைத்து தகவல்களும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின்படி அதாவது சென்சஸ் ஆக்டின்படி முழுமையான ரகசியத்தன்மையோடு பாதுகாக்கப்படும். எனவே பொதுமக்கள் எவ்வித தயக்கமும் இல்லாமல் உண்மையான தகவல்களை வழங்கி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நாட்டின் திட்டமிடல் வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்களை வடிவமைப்பதற்கான மிக முக்கியமான புள்ளி விவர அடித்தளம். அதனால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களும் சுய கணக்கெடுப்பில் ஆர்வத்தோடு பங்கு பெற்று வீடுதோறும் நடைபெறும் கணக்கெடுப்பு பணிக்கும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அடுத்ததாக நடப்பு ஃபசலையில் புதிய உறுப்பினர்களுக்கு இகேசிசி மூலம் பயிர்க்கடன் வழங்குதல் குறித்து தெரிவித்திருக்காங்க தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் அவர்கள். வாழை தென்னை மற்றும் நெல் பயிர்களுக்கு ஆண்டு முழுவதும் பருவகாலம் இருக்குது. இந்த பயிர்களுக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களான கோரம்பள்ளம் குலையன் கரிசல் பழைய காயல் முக்காணி ஆறுமுகமங்கலம் ஏரல் பேரூர் சாயர்புரம் செபத்தியாபுரம் சிவகலை வெள்ளூர் புதுக்குடி பெருங்குளம் ஆழ்வார்க்கற்குளம் வல்லநாடு ஆறுமுகநேரி ஆத்தூர் காயாமொழி தென் திருப்பேரை சேதுக்கு வாய்த்தான் நாசரேத் குரும்பூர் ஆதிநாதபுரம் விஞ்ஞானபுரம் பரமன்குறிச்சி பள்ளிப்பத்து பிச்சுவிலை சொக்கன் குடியிருப்பு உடன்குடி வெள்ளாளன் விலை கருங்குவிலை பழங்குளம் சாஸ்தாவிநல்லூர் அம்பலசேரி ஆசிர்வாதபுரம் புத்தன் தருவை மாதவன்குறிச்சி அரசூர் மற்றும் தண்டுபத்து ஆகிய சங்கங்களின் செயல் நிலையில் உள்ள புதிய உறுப்பினர்களுக்கு பயிர்க்கடன் வந்து வழங்கப்படுது. இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் இந்த சொன்ன தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் ₹10 நுழைவு கட்டணம் மற்றும் பங்கு தொகை ₹100 செலுத்தி புதிய உறுப்பினராக சேர்ந்துக்கலாம். மேலும் கடன் அனுமதிக்கும் போது கடனுக்குரிய பங்கு தொகையை செலுத்தணும். சங்கங்களை நேரில் அணுகியும் பொது சேவை மையத்தின் மூலமாகவும் இகேசிசி முறையில் ₹2,00,000 வரை பயிர்க்கடன்களை எந்தவித பணியமும் இன்றி ₹3,00,000 வரை நகை மற்றும் நில அடமானத்தின் பேரிலும் ஒரு வருட தவணை காலத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அதனால் தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நடப்பாண்டில் விவசாய உற்பத்தி அதிகரிக்கும்படியும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் கேட்டிருக்காங்க. சுற்றியுள்ள தகவல்கள் நாம் கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:33. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் நேரம் நிகழ்ச்சிக்கு நாம் வந்தாச்சு. இன்னைக்கு அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இஸ்ரோ மற்றும் விண்வெளி ஆய்வுகள் அப்படின்னு தான் நாம் பேச போகிறோம். 1969 நிறுவப்பட்ட இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ விண்வெளி தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் திறன்களை மேம்படுத்துவதில் ஒரு முக்கிய பங்காற்றி வருதுன்னு சொல்லலாம். தேசிய வளர்ச்சிக்காக விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இஸ்ரோ பல்வேறு துறைகளுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வந்து வழங்கிட்டு வருது. நாடு முழுவதும் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் இந்த பங்களிப்பு மேம்படுத்தியிருக்குதுன்னு சொல்லலாம். அதில் முதலாவதாக செயற்கைக்கோள் தொடர்பு, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்சாட் மற்றும் ஜிசாட் அமைப்புகள், இஸ்ரோவின் தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு இன்சாட் மற்றும் புவிநிலை செயற்கைக்கோள் ஜிசாட் தொடர்களும் வந்து இருக்குது. இந்தியாவில் தொலைத்தொடர்பு மற்றும் ஒலிபரப்பு சேவைகளை மேம்படுத்துவதில் ஒரு முக்கிய பங்காற்றி வருதுன்னு சொல்லலாம். உதாரணமாக ஏவப்பட்ட ஜிசாட் 30 செயற்கைக்கோள்கள் வந்து இந்தியா முழுவதும் தொலைக்காட்சி, தொலைத்தொடர்பு மற்றும் பிராட்பேண்ட் சேவைகளுக்கான மேம்பட்ட தகவல் தொடர்பு திறன்களை வந்து வழங்குது. நேரடி வீட்டு ஒளிபரப்பு, அதாச்சும் டிடிஹெச் சேவைகள், இஸ்ரோவின் செயற்கைக்கோள்கள் டிடிஹெச் சேவைகளை வந்து சாத்தியமாக்கியிருக்குது. இதன் மூலம் குறிப்பாக தொலைதூர பகுதிகளில் ஊடகம், கல்வி மற்றும் தகவல் ஆகியவற்றுக்கான அந்த நம்ம அதை அப்ரோச் பண்ணக்கூடிய விதங்கள் வந்து விரிவடைந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் நாம கேட்கலாம். ஹரிகரன் சாதனா சர்க்கம் குரல்களில் பாடல் வந்துட்டே இருக்கு. நெஞ்சுநிலை திரைப்படத்திலிருந்து

அதான் பூமி கண்காணிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய தொலை உணர்வு ஐஆர்எஸ் செயற்கைக்கோள்கள் வந்து, இந்த செயற்கைக்கோள்கள் பல்வேறு பயன்பாடுகளுக்கு வந்து பயன்படுது. வனவியல் மற்றும் நில பயன்பாட்டு திட்டமிடல் ஆகியவற்றுக்கும் தரவுகளை வழங்குவதில் முக்கிய பங்காற்றிட்டு வருது. கார்டோசாட் 3 செயற்கைக்கோள்கள் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற திட்டமிடல், உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாடு மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆகியவற்றுக்கான உயர் தெளிவுத்திறன் கொண்ட படங்களையும் கூட வழங்கிட்டு வருது. துல்லியமான வேளாண்மை, இன்னும் வேளாண் பயன்பாடுகளுக்காக செயற்கைக்கோள்கள் தரவுகளையும் வந்து பயன்படுத்த முடியுது. உதாரணமாக பஞ்சாப் மற்றும் ஹரியானா போன்ற பிராந்தியங்களில் உள்ள விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் ஃபசல் விண்வெளி வேளாண் வானிலை மற்றும் நிலம் சார்ந்த கண்காணிப்புகளை பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை கணித்தல் போன்ற கருவிகள் துல்லியமான பயிர் விளைச்சல் கணிப்புகளை வழங்குவதற்கும் பயிர் ஆரோக்கியத்தை கண்காணிப்பதற்கும் உதவுது. நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த பாடல் கேட்கலாம், உதயாத்திரை படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஏழு மணி 48 நிமிடங்கள்ல அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இஸ்ரோ மற்றும் விண்வெளி ஆய்வுகள். அடுத்ததான் இஸ்ரோவின் பங்களிப்புல பேரிடர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் இஸ்ரோவின் வானிலை செயற்கைக்கோள்கள் வானிலை முன்னறிவிப்பை மேம்படுத்துவதோட பேரிடர் தயார் நிலைக்கு தேவையான முக்கியமான தரவுகளையும் வந்து கொடுக்குது. உதாரணமாக இன்சாட் 3D மற்றும் இன்சாட் 3DR செயற்கைக்கோள்கள் வழங்கக்கூடிய நிகழ்நேர வானிலை தரவுகள் வந்து 2019 ஃபானி புயல் போன்ற புயல்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுப்பதில் முக்கிய பங்காற்றுச்சு. அதே மாதிரி புவன் இணையதளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புவன் இணையதளம் வந்து பேரிடர் மேலாண்மைக்காக செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் இடம் சார்ந்த தகவல்களை வந்து அணுக வழிவகை செய்து, உதாரணமாக 2018 கேரள வெள்ளத்தின் போது பேரிடரின் அளவை மதிப்பிடுவதற்கும் நிவாரணப் பணிகளை திட்டமிடுவதற்கும் புவன் வந்து ஒரு முக்கியமான செயற்கைக்கோள் படங்களை வந்து நிறைய வழங்கியிருக்குது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இஸ்ரோ மற்றும் விண்வெளி ஆய்வுகள் அப்படின்ட்டு. அடுத்ததாக நேவிக் அந்த வழிசெலுத்தல் சேவைகள் பொறுத்த வரைக்கும் இந்திய மண்டல வழிசெலுத்தல் செயற்கைக்குள் அமைப்பு வந்து பல்வேறு பயன்பாடுகளுக்கு இன்றியமையாத துல்லியமான இருப்பிடம் மற்றும் நேர தகவல்கள் வந்து வழங்குது. உதாரணமாக நேவிக் அந்த துல்லியமான இருப்பிடம் அறிதல் சேவைகள் இந்திய மீனவ சமூகத்தில் வழிசெலுத்தலுக்கும், சரக்கு போக்குவரத்து நிறுவனங்களில் கப்பல் குழு மேலாண்மைக்கும் வந்து பயன்படுத்தப்படுது. இன்றைக்கி அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம பேசணும் இஸ்ரோ மற்றும் விண்வெளி ஆய்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் நம்ம கேட்கலாம். 12B திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்துட்டே இருக்குது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு பள்ளிகளில் அதிகரித்துள்ளது குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில்

இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். நாடு முழுவதும் உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 31.5% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் மகளிர் பங்களிப்பும் அதிகரித்துள்ளது இந்த ஆய்வின் போது தெரியவந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமது சட்டப்பேரவை தொகுதியான பெரம்பூர் சென்ற அவர்,

0: அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமது சட்டப்பேரவை தொகுதியான பெரம்பூர் சென்ற அவர் அங்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் வியாசர்பாடியில் உள்ள அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைக்கு சென்ற அவர் மின்சார பேருந்துகளை ஆய்வு மேற்கொண்டார். மின் வாகனங்களை 24 மணி நேரமும் சார்ஜ் செய்வதற்கான கட்டமைப்பு வசதியை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தமிழக அரசின் குதிரை பேர அரசியல் குறித்து மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் திமுக சார்பில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் திமுக நீதிமன்றத்தை நாடும் என்றும் தெரிவித்தார். காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க தவேக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து போகும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் சம்பா சாகுபடி நடைபெற வாய்ப்பில்லை என்று உழவர்கள் கூறியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலை சமாளிக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். 40-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்து காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது பரவி வரும் வைரஸ் லேசான வெளிப்பாட்டை கொண்டுள்ளதை புனேயில் தேசிய வைராலஜி நிறுவனம் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 335 பேருக்கு மட்டும்தான் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் வழக்கமான நோய் கண்காணிப்பின் போது கண்டறியப்பட்டவை என்றும், தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்டவை அல்ல என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் முதியவர்கள், கர்ப்பிணிகள், நீண்டகால உடல்நல குறைபாடு கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் திரு அருண் காவலர் பயிற்சி மையத்தின் இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் IG திருமதி மகேஸ்வரிக்கு கூடுதலாக அத்துறையின் இயக்குநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. அதிகபட்சமாக ஏமி ஜோன்ஸ் 54 ரன் எடுத்தார். ஸ்னேக் ராணா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்த இந்தியா 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரச்சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கல பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாம் இணைகிறோம். கொக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சிக்கு நம்ம வந்தாச்சு நண்பர்களே. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய விருப்பமான பாடல் கேட்பதற்கு நீங்கள் 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். உங்களுடைய விருப்ப பாடல் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறும். வாங்க இன்னைக்கு முதல்ல நேராக யார் வந்து பாடல் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, உடையாம்புலி, பால்ராஜ், தினகரன், ஆகாஷ் இவங்க கேட்டிருக்காங்க. இதே தாமரை திரைப்படத்திலிருந்து SPB பாடின பாடல் வந்துட்டு இருக்கு, இதை நம்ம கேட்கலாம்.

குக்கு நேர விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க சசிகலா அஜய். இங்கே இருந்துன்னா செட்டியூர் அப்படிங்கிற ஊரில் இருந்து அவங்களுக்காக மலேசியா வாசுதேவன் எஸ்பி சைலஜா பாடிய பாடல் வருகின்றது. எங்கள் ஊர் ரசாத்தி திரைப்படத்திலிருந்து.

குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி. கோவில்பட்டியிலிருந்து தீபா தங்க திருப்பதி இவங்க ரெண்டு பேரும், அவங்களுக்கான பாடல் எந்த படத்தில் இருந்துன்னா உயிருள்ள வரை உஷா திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. நேரில் அவங்களோட பாட்டும் கேட்கணுமா, இப்போவே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: கொக்கோ நேர்விருப்பு பாடல்கள் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். 8:20 ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை மற்றும் பண்பலை 102.6. அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி பாடல் கேட்டிருக்காங்க சாத்தான்குளம் வைத்தேகி, அவங்களுக்காக பாடல் நம்ம கேட்கலாம். நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864 58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. 8:25 குக்கு நிகழ்ச்சியில் நம்ம நேயர்களுடைய விருப்பமான பாடல்கள் வலம் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே இருக்கிறோம். அடுத்ததான் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகியம்மா பாடிய பாடல் கேட்டிருக்காங்க. ஆலங்குளம் சத்யா சுகுமார் அவங்களுக்காக பாடல் இது வருது.

நேரம் 8:30 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ்களில் குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா பாளையங்கோட்டை பிஎம் ராமச்சந்திரன் கேட்டிருக்காங்க. டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் அண்ட் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் இதை வந்துட்டே இருக்குது.

8:34 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் மத்தியலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ்களில் குக்கு நேர் விருப்ப பாடல்கள். அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க, எந்த படத்திலிருந்து பாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ரயில் பயணங்களில் அந்த படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டவங்க. முக்கூடல் மயிலப்புரம் பாலன் தனம் வீரவணலூர் கருணாநிதி ஜெயராணி இவங்க எல்லாருக்காகவும் பாடல் தான் வந்துட்டே இருக்கு. ஜெயச்சந்திரன் மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் நம்ம நேர்களுடைய விருப்பமான பாடல்கள் கேட்டுகிட்டே இருக்கிறோம். வாட்ஸ்அப்பில் உங்களுடைய விருப்பத்தையும் தெரியப்படுத்துங்க. 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எனக்கு தான். அடுத்ததாக பிரவீன் அப்படிங்கிறவர் மெசேஜ் பண்ணியிருக்காரு, ஆனால் ஊர் என்ன அப்படிங்கிறத சொல்லலை. இருந்தாலும் அவருக்கான பாட்டை நம்ம கொடுத்துடலாம். மௌனராகம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க. பாடல் இதை வந்துட்டே இருக்கு.

நேரம் 8:44. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க. முருகன் உச்சிமாகாளி சிந்து பூந்திரையிலிருந்து அவங்களுக்காக பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. சோழமங்கலம் ராஜலட்சுமி பாடியிருக்காங்க பாடலை தான்.

நம்ம நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க முருகன் தீபக் குருவன் கோட்டையிலிருந்து. அவங்களுக்காக ஜானகி அம்மா பாடிய பாடல் வருகிறது, நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து.

0: சர்ஜன். சர்வதேச அளவில் மிகவும் அறியப்பட்டவர். சென்னை கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனையுடைய மேனாள் பேராசிரியர் டாக்டர் நெல்லையப்பர் அவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, அது தொடர்பாக இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், யாரெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம், என்ன மாதிரியாக அதுக்கான சிறப்பம்சங்கள்லாம் எப்படி சரிப்படுத்த முடியும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கேட்டு பெற இருக்கிறோம். வணக்கம் டாக்டர் சார்.
1: வணக்கம்.
0: வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே எதுக்காக அப்சர்வ் பண்ணுறாங்க?
1: அதாவது பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு அழகு கலைக்கான ஒரு மருத்துவம் அப்படின்னு மக்கள் வந்து நினச்சி கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர். ஆக்சுவலாக அழகு கலைக்கான ஒரு மருத்துவமும் பிளாஸ்டிக் சர்ஜரியில் அடங்கும். ஆனால் ரொம்ப வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய வந்து மெயினாக வந்து ட்ரோமா என்று சொல்லக்கூடிய காயங்கள், உடம்பில், கண்ணில், காதில், முகத்தில், கையில், கால்களில், எங்கு பட்டாலும் இருக்கக்கூடிய காயங்களுக்கு பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் சர்ஜரி தான் ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதற்கடுத்தாக தீப்புண் சிகிச்சை, முக்கியமாக தீப்புண் சிகிச்சை. அதற்கடுத்ததாக வந்து கேன்சர் வந்து உடம்பின் மேற்பகுதியில் உள்ள கேன்சரில் ஏதாவது ஒரு உறுப்புகளை எடுத்த பிறகு அந்த இதை நம்ம சரி செய்வதற்காக பண்ணக்கூடியதற்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுகின்றோம். இதில் தவிர சில சமயம் சில பிறவி வேறுபாடுகள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உதட்டு பிளவு, அன்னப்பிளவு, கையில் கார் விரல் இருக்கும், காலில் ஏதாவது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிறவி வேறுபாடுகளுக்கும் நம்ம நிறைய பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு அவேர்னஸ், பொதுமக்களுக்கு எல்லாம் இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சுமார் 15 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய இந்திய பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கூட்டமைப்பில் வந்து நமது கோயம்புத்தூரில் கங்கா மருத்துவமனை வைத்து நடத்தி வரும்

0: டாக்டர் ராஜசபாபதி சார் அவர்கள் இதை ஒரு முன்னெடுப்பாக சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்தோம். ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் நேஷனல் பிளாஸ்டிக் சர்ஜரி டே தான், அதை ஆரம்பிப்போம் அப்போ மக்களுக்கு இது மாதிரி அவேர்னஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்தோம். அதை அப்புறம் வந்து உலக லெவலில் எல்லாருமே ஏற்றுக்கிட்டு ஜூலை 15 உலக பிளாஸ்டிக் சர்ஜரி தினமாக நாம் கொண்டாடுகின்றோம்.
1: ரொம்ப முக்கியமான விஷயம் சார், ஏன்னா இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி நிறைய மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிற ஒரு தேவை இப்போ உருவாயிருக்கு. இப்போ நீங்கள் சரியாக சொன்னீங்க, தீக்காயம் ஏற்படக்கூடியவர்கள், அதில் குறிப்பாக அந்த பட்டாசு தொழிலில் வேலை செய்யக்கூடியவங்க, பாய்லர் இந்த மாதிரி இடங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி சில நேரங்களில் தவிர்க்க முடியாததாக ஆகிடுது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியத்துவமாக இருக்குது, அதே சமயம் மற்றவங்களுக்கும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்லியிருந்தீங்க. ரெண்டு விதமான விஷயங்கள் சொன்னீங்க, ஒன்று ட்ராமா அதனால் உருவாகக்கூடியது, இப்போ தீக்காயம்னால் ஏற்படக்கூடியது, அழகு கலைக்காக செய்யக்கூடியவர்கள். ஆனால் இப்போ பெரும்பாலும் எனக்கு யோசிக்கணும் என்னவா யோசிப்பாங்கன்னா, அழகு கலை தான் ஃபேஸை சரிப்படுத்துறதுக்கு, நோஸை சரிப்படுத்துறதுக்கு, இப்படிலாம் கூட நிறைய கேள்விகள் எழுப்புவாங்க. ஆனால் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதற்கான தேவை என்ன உருவாகிறது?
0: அந்த கண்டிஷன்ஸ் உள்ள எல்லாருக்குமே தேவைப்படுகிறது. சிறு வயதில் வந்து பிறவி குறைபாடுகள், இப்போ பிறக்கிறப்பமே மேல் உதட்டில் ஒரு பிளவோடு பிறப்பாங்க, உள்ளுக்குள்ள உள்ள ஈறு நாக்கு எல்லாம் தெரியும். ஸோ குழந்தை வந்து சரியாக பால் கூட குடித்து வளர முடியாது, ஏன்னா பால் குடிக்கணும்னா அந்த சக் பண்ணுறப்போ சுற்றி ஏர் எதுவும் இல்லாமல் வெறும் பால் மட்டும் சக் பண்ணணும். ஆனால் இது மாதிரி ஓட்டம் இருக்கிறதுனால அதெல்லாம் குழந்தை வளர்ச்சியே தடைப்படும். ஸோ அப்போமே நம்ம வந்து அந்த குழந்தைக்கு அந்த உதட்டுக்கு நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே பண்ண வேண்டியது வரும். சில பேருக்கு உதடு நல்லாயிருக்கும், உள்ளுக்குள்ளே அன்னம் பேலட் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதில் ஓட்டம் இருக்கும், அங்கே நம்ம பண்ண வேண்டியது வரும். காதுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் வரும், மூக்கில் நிறைய வித்தியாசம் இருக்கும், கண் இமைகள் பாதி இருக்கும் இல்லாமல் போகும், இது மாதிரி எத்தனையோ வேறுபாடுகள் உள்ளது, பிறவி வேறுபாடுகள், அதற்கெல்லாம் சென்று கண்டிப்பாக நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தால் நார்மலாக கொண்டுட்டு வரோம்.
1: இப்போ குழந்தைகளை இருக்கவங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி பண்ணி சரிப்படுத்தணும், ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே பண்ணிடலாம். வளர்ந்த குழந்தைகளாக இருக்கும், ஒரு அடல்ட்டு ஸ்டேஜுக்கும் இல்லாமல், அடலசன் ஸ்டேஜும் இல்லாமல், குழந்தை பருவமும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், ஒரு 8 வயது 9 10 இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய என்டர் ஆகக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பண்ண முடியுமா?
0: பண்ணலாம். ஒவ்வொரு சிகிச்சை முறைக்கும் சில புரோட்டோக்கால் உண்டு, இதை இந்த வயசில் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் நல்ல முறையில் வளர்ந்துருக்கும், அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில புரோட்டோக்கால் உண்டு. இன்னொன்று, நம்ம பாடி இமேஜ் அப்படிங்கிறது, ஒரு குழந்தைக்கு 5 வயசில் வந்து அவங்களுடைய பாடி இமேஜ் வந்து அவங்களுக்கு அவங்கள பற்றிய ஒரு தன்னம்பிக்கை உடம்புல வந்து உருவாகும். ஸோ அந்த 6 வயசு 7 வயசில் ஏதாவது ஒரு சிறு குறைகள் ஏதாவது இருந்தால் பள்ளியில் அவ கூட படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஏதாவது சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் விளையாடும் பொழுது கீழே ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அதனால குழந்தைக்கு மன பாதிப்பும் ஏற்பாடு வரும். ஸோ அந்த சமயத்தில் கண்டிப்பாக என்ன குறை இருந்தாலும் அதை நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும், பண்ணிவிட வேண்டும்.
1: இப்போ இதில் ரைனோபிளாஸ்டி, லிப்போசெக்ஷன், அதே போல் வந்து டம்மி டக், இந்த மாதிரி சில வகைகள் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: இப்போ ரைனோபிளாஸ்டி அப்படின்னா மூக்குக்கான ஒரு சிகிச்சை ஆகும். மூக்கோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து சுவாசித்ததற்கு காற்றை உள்ளே கொண்டு போகிறது, அப்புறம் வந்து நம்முடைய மனத்தை வந்து நுகர்வது, இதுதான் அவருடைய முக்கியமான வேலை. ஆனால் சில சமயம் அடிபட்டதுனாலேயோ அல்லது ஒரு பிறவிலையோ அந்த மூக்கில் உள்ளக்கூடிய அந்த சுவர் அமைப்பு, நடுவில் உள்ள செப்டமாக இருந்தாலும் சரி, மூக்கின் முன்பகுதியாக இருந்தாலும் சரி, மூக்குக்கும் முகத்திற்குமான அந்த அட்டாச் பண்ணக்கூடிய காலுமெல்லாம் என்று சொல்லக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயும் ஒரு சின்ன வித்தியாசப்படும். இப்போல்லாம் ரொம்ப மாடர்ன் ஆயிடுச்சு, நம்ம கம்ப்யூட்டர்லேயே அவங்களுடைய முகத்தை வந்து நாங்கள் வடிவமைச்சு கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்மளால் பண்ணித்தர முடியும். இந்த சிகிச்சை ரைனோபிளாஸ்டி சிகிச்சை என்று சொல்கிறோம், இது ஒரு ஆபத்து இல்லாத சிகிச்சை தான், நல்ல முறையில் பண்ணிக்கலாம்.
1: அடுத்தது அந்த லிப்போசெக்ஷன் வந்து காமனாக இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒபிசிட்டி சார்ந்திருக்கக்கூடிய,
0: கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப மாறிடுச்சு, எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய பயன்படுத்துகிறோம், எல்லாம் வேக வேகமான அவசர கால உலகத்துலேயும் நம்ம அது ஒரு அழகு, அது ஒரு அத்தியாவசியம் அப்படி நம்ம நினைக்கிறனாலும் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டை பயன்படுத்துகிறோம், வீட்டில் சமைக்கிறது அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி வருது. இந்த மாதிரி பண்ணும்போது ஒபிசிட்டி வந்து ரொம்ப காரணமாக வந்துடுது, நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது, தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்டுட்டு தூங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறதுனால உடம்பில் வந்து ஃபேட் நிறைய போயிடுது. இதை வந்து மருந்து மாத்திரைகள் கூட குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் எக்ஸஸாக உள்ள இடத்துல லைப்போசெக்ஷன், கொழுப்பு வந்து பிளாஸ்டிக் செக்மெண்ட் உறிஞ்சிடலாம். அது முன்னாடிலாம் வெறும் சாதாரண ஹேண்ட் ஹெல்டு மிஷினை வச்சு பண்ணுவோம், இப்போல்லாம் அதுக்கு லேசர் அசிஸ்டட் வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாகவும் போகும். ஸோ எங்கெல்லாம் உடம்புல கொழுப்பு இருக்கோ, முக்கியமாக கொழுப்பு இருக்கக்கூடிய என்னென்ன, வயிறு பகுதி, அக்கூட தொடைப்பகுதி, அப்புறம் பின்பகுதிகள்,

0: இந்த எல்லா இடத்துல வந்து கொழுப்பை வந்து உறிஞ்சி லைபோசக்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு அழகை வந்து கொடுக்கலாம்.
1: இல்லை, இப்போ இந்த லைபோசக்ஷன் நீங்கள் சொன்னீங்க, அந்த டம்மி டக் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் இதோட சேர்ந்த வகை தானா?
0: பொதுவாக லைபோசக்ஷன் வந்து எந்த இடத்துலையும் பண்ணக்கூடியது, டம்மி டக் வந்து வயிற்றுல மட்டும் பண்ணக்கூடியது. டம்மி டக் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கொழுப்பு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உறிஞ்சிறது கொழுப்பை மட்டும்தான் உறிஞ்சிறீங்க, ஆனால் அதுக்கு மேலே உள்ள ஸ்கின் வந்து அப்படியே தான் இருக்கும், ஸ்கின்னை வந்து உறிஞ்ச முடியாது, அப்போ ஸ்கின் வந்து ஃபோல்ட் ஆகிருக்கும். நீங்கள் கொழுப்பை உறிஞ்சிட்டாலும் கூட ஸ்கின் உன்னோட ஒன்று ஃபோல்ட் ஆகிருக்கிறது அது அழகு இல்லை, அதுவும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணி, எக்ஸசைஸ்னா அதை கொஞ்சமாக ஒரு கட் பண்ணி அதையும் பண்ணி கொடுக்கறது டம்மி டக். இதையும் சேர்த்து நம்ம வந்து பண்ணிடலாம்.
1: இப்போ டாக்டர், நிறைய பேர் என்னென்னா, நிறைய அழகு கலை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த லைபோசெக்ஷனையும் டம்மி டக் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அது சில நேரத்தில் ஆபத்தில் போய் முடிஞ்சிடுது. முறையான மருத்துவ பயிற்சி எடுக்காமல் இல்லை முறையான சர்ஜன்ட்ட போகாமல் இது மாதிரி பண்ணுறாங்க, யாரிடம் இந்த மாதிரி லைபோசெக்ஷனோ டமேட்டோ போன்று இருக்கக்கூடிய இது சார்ந்திருக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளணும்?
0: இது சார்பாக உலகளவில் பண்ணக்கூடியவங்க, ஒரே சிகிச்சை அளிக்கக்கூடியவங்க பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் மட்டுமே. லைபோசெக்ஷனாக இருந்தாலும் டம்மி செக்ஷனாலும் பண்ண வேண்டியவங்க பிளாஸ்டிக் சர்ஜன் மட்டும்தான் பண்ணணும். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எல்லா இடத்துலையுமே நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி சீட்டு வச்சு நிறைய டாக்டர்கள் படித்து வராங்க. அதனால் இப்போ எல்லா ஊர்லேயுமே டயர் 1, டயர் 2, டயர் 3, ஈவன் தாலு ஹெட் குவார்ட்டர்ஸ் அளவுக்கு பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ முறையாக படித்து பட்டம் பெற்ற ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை போய் அவங்க வந்து ஆலோசனை கேட்டு இதை பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த எந்த ஆபத்துமே வர்றதில்லை. இன்னொன்று, மற்றவங்களும் நம்ம யோசிச்சுக்கணும், இந்த ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லி வர்றதே வந்து அது வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் தான், ஒபிசிட்டி அப்படிங்கிறது. ஸோ இவங்களுக்கு வந்து கோமார்பிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற நோய்களும் சேர்ந்து இருக்கும். நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் லைபோசெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் டயபெட்டிஸாக இருப்பாங்க, அந்த பேஷண்ட் ஹைப்பர் டென்ஷன் இருந்திருக்கும், அந்த பேஷண்ட்டுக்கு கூடயே வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கும், அதுக்கு அவங்க ஆஸ்பிரின் அந்த ரத்தம் உறையாமல் இருக்கக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகள் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு வேற ஏதாவது ஆஸ்மா தொந்தரவு இருந்திருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், முக்கியமான தைராய்டு, இதுகள்லாம் சேர்ந்து இருக்கிறப்போ நம்ம அதையும் அட்ரஸ் பண்ணி அவசரப்பட பேஷண்ட் யாராவது ஒரு மருத்துவ பயனாளிகள் நம்மகிட்ட வர்றாங்க அப்படின்னா, டாக்டர் எனக்கு டைமே இல்லை, டாக்டர் 3 நாள் தான் லீவ், டாக்டர் இந்த 3 நாளைக்குள்ளே நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லா ஆப்ரேஷனும் அப்படி செய்ய முடியாது. ஸோ இது போன்ற ஆப்ரேஷன்லாம் நிதானமாக யோசித்து அவங்கள நல்லா பிளான் பண்ணி மற்ற எந்த நோய்களும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி மற்ற நோய்கள் இருக்கும் பட்சத்தில் அதையும் குணப்படுத்திட்டு பண்ணும்போது ஆபத்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி தான், அது தாராளமாக பண்ணிக்கலாம்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க 3 நாட்களுக்குள்ளே வரணும், அவசரப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்?
0: அதாவது நம்ம என்ன சர்ஜரி அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ வந்து ஒரு விரலை வந்து துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு வராங்க, அதை வந்து நம்ம வந்து ஒட்ட வைக்கிறோம். நீங்கள் செய்தித்தாள்கள்லாம் அப்பப்போ பார்ப்பீங்க, அரசு மருத்துவமனையில் இது நிறைய நடக்கும். சுமார் எந்த விதமான பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது, ஒரு கையை ஒட்ட வைக்கணும் அப்படின்னாலே மினிமம் 5-6 hours ஆகும், சரி 12 மணி நேரம், 14 மணி நேரம் எல்லாம் கூட பண்ணியிருக்கிறோம். இப்போ லைபோசெக்ஷன் ஒரு சின்ன போர்ஷனில் பண்ணுறீங்க, இப்போ கைனோகோமேசியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்களுக்கான மார்பு வந்து கொஞ்சம் பெண்களை மாதிரி கொஞ்சம் ஆக ஆரம்பிக்கும் போது ஏர்லி ஸ்டேஜ், எந்த ஸ்டேஜில் அதுவும் லைபோசெக்ஷன் தான். அதை நாங்கள் பண்ணுறது ஒரு 1 hour பண்ணிடுவோம். அதே இது பாடி ஃபுல்லாக நம்ம லைபோசெக்ஷன் பண்ணால் 6-8 hours ஆகும். மாதிரி எது ஒவ்வொரு ஒர்க்குக்கும் இதாகும், மினிமமான டைத்துலேயும் பண்ண முடியும். யூஸ்வலாக எல்லா பிளாஸ்டிக் சர்ஜரியுமே கொஞ்சம் நேரம் எடுக்கக்கூடியதான், ஏன்னா மிக நுட்பமாகவும் மிக நுண்ணியமாகவும் நம்ம வந்து பண்ண வேண்டியது. அங்கே அவசரம் இல்லாமல் நிதானமாக பண்ணுற சிறு சிறு வெசல்ஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த நாணங்களை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அதெல்லாம் மைக்ரோஸ்கோப் உதவியோ அல்லது எங்கள் கண்ணில் பூத கண்ணாடி ஜீஸோட அந்த லூப்பை போட்டுட்டு தான் நம்ம வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி உருப்பெருக்கி கண்ணிலே அட்டாச் பண்ணக்கூடிய உருப்பெருக்கி. ஸோ அதெல்லாம் நிதானமாக டைம் ஆகக்கூடிய சர்ஜரி தான், கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நம்ம வந்து.
1: இப்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தவங்க வராங்க, 2 துண்டாக இருக்குது அப்படின்னா, தீக்காயங்கள் பட்டு வர்றாங்க, அவங்களுக்கு அதிகமான சூழல் வருது, வண்டி தரைச்சி கீழே போய் விழுந்து அதுலேருந்து வர்றாங்க, அந்த ஸ்கின்னை பீல் ஆகி வர்றாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்களில் எந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியும்? ஒன்று. ரெண்டாவதாக அதற்கான கால அளவோ அல்லது அதற்கான சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது என்ன?
0: இப்போ ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து பேஷண்ட்டுடைய ஜென்ரல் கண்டிஷன் சொல்லக்கூடிய அவங்க கான்சியஸாக இருக்கிறாங்களா, வரும்போது பேசுகிறாங்களா, அப்புறம் வந்து உடம்புல எந்த போர்ஷன் அடிபட்டுருக்கு. இப்போ அன்கான்சியஸாக இருக்கிறாங்க அப்படின்னாலே மெயினாக பிரெயின் அந்த மாதிரி அடிபட்டிருக்கும். ஸோ ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். தலையெல்லாம் ஒன்றும் இல்லை, நியூரோசர்ஜன்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்து நான் ஓகே பிரெயின்

0: இது நார்மல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். வேறு என்ன காரணத்துலாம் இவங்க இவங்க ரத்த ஒழுகல் நிறைய இருந்திருக்கலாம். அப்போ நம்ம உள்ளே வரும்போதே அவங்களுடைய பிபி, அவங்களுடைய பல்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ பிபி ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும், பல்ஸ் ரொம்ப டாக்கி கடையான்னு சொல்லக்கூடிய இதில் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம முதல்ல வந்து வி ஹவ் டு சேவ் த லைஃப் ஆஃப் த பேஷண்ட் தேன் த லிம். உயிரை காப்பாற்றுவோம், அதுக்கப்புறம் உடம்பை காப்பாற்றுவோம். ஸோ அதுக்குரிய இதை நம்ம ஏற்பாடுவோம். எமர்ஜென்சி ட்ரோமா டீம் எல்லா அரசு மருத்துவமனையிலையும் எல்லா தனியார் மருத்துவமனையிலையுமே எமர்ஜென்சி ரூம், இப்போ ஈஆர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் அதை பயன்படுத்துவாங்க. ஸோ எமர்ஜென்சியில் லைஃபை சேவ் பண்ணி பேஷண்ட் பிபி நார்மலாக்கி, பல்ஸ் நார்மலாச்சு, கூட வந்து வழக்கம் போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கலாம் கூட, கீட்டு ரோட்டில் எல்லோரும் தான் போகிறோம், எதுக்காக திடீர்னு கீழே விழுந்துருந்தோம், அவருக்கு ஆல்ரெடி டயபெட்டிக் இருந்திருக்கலாம், அதில் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் மயங்கியிருப்பார். ஸோ அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடணும். அந்த இது வரைக்கும் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இப்போ அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அல்லது பிரெயினில் எங்கேயாவது ரத்த ஒழுகல் இருந்திருக்கலாம், அது டக்குன்னு ஒழுக ஆரம்பிச்சுன்னு கீழே விழுந்திருப்பாங்க. அல்லது ஒரு ஹார்ட் அட்டாக் பயில்டாக வந்திருக்கலாம், அதில் கீழே விழுந்திருப்பாங்க. ஸோ இதுகளெல்லாம் நம்ம ரூல் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கே ஒரு 2 to 3 hours ஆயிடும். ஐவி லைன் என்று சொல்கிற செக்யூர் பண்ண முடியும். எந்த பேஷண்ட்டும் எமர்ஜென்சியில் வர்றாங்கன்னா நாங்கள் வந்து ஏபிசி அதை வந்து முதல்ல ரெடி பண்ணுவோம். ஏன்னா ஏர்வே பிரீத்திங் அவங்களுடைய நுரையீரல் இந்த தொண்டை வழியாக போடுது, மூக்கு வாய் வழியாக ஏர் உள்ளே போய் இந்த ஏர்வே கரெக்ட் ஆயிடுச்சா, தென் அதுக்கு அடுத்தது வந்து பிரீத்திங் அவங்க நல்லா ப்ரீத் பண்ணுறாங்களா, தென் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் நல்லா ஓடுதா, ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணுதா, ப்ளீடிங் எங்கே இருந்தால் அதை அரெஸ்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஐவி லைன் போட்டு இது பண்ணணும், இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன இருக்குது, என்ன அந்த நெக்ஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் இது என்ன தேவை, என்ன போன் எல்லாம் கூட நிறைய ஃப்ராக்சர்னால் ஆர்த்தோ டாக்டர்ஸ் வருவாங்க, அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. எந்த இரத்த நாளங்கள் கட்டாயிருக்குதா, அல்லது டெண்டான் என்று சொல்லக்கூடிய தசை நார்கள் எதுவும் கட்டாயிருக்குதா, அதை நம்ம ரெடி பண்ணணும். ஸ்கின் ரெடி பண்ணணும். ஸ்கின் சாதாரண முறையில் நஞ்சு மட்டும் போயிருக்குன்னா நல்லா துறவாஷ் கொடுத்து அட்டாச் பண்ணி விட்டுடலாம். அப்படி இல்லாத போது நம்ம பக்கத்துலேருந்து சதை எடுத்து அது மேலே வைக்க வேண்டியது வரும், அல்லது வேறு இடத்துலேருந்து தோல் எடுத்து போகணும், அதுக்கு வந்து கிராஃப்ட் அண்டு ஃப்ளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி அடியை பொறுத்து அப்படிங்கிறதுலேருந்து ஒரு 5 hours, 6 hoursலேருந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் சில சமயம் 1 or 2 months கூட இருந்து ஸ்டே பண்ணுவேன்.
1: நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2nd பாகத்தை வரும் புதன்கிழமை என்று கேட்கலாம்.

நேரம் 9:30. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம். இலக்கிய சாரல். இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் அறம் போற்றும் மானிடம். நாம் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் அடுத்து வரும் தலைமுறைக்கும் சேர்ந்து தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம். இது உண்மையும் கூட. இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய விதத்தில் ஈதலும் நம்மிடம் உள்ள அந்த உயர் நடத்தை இருக்கு இல்லையா, அதுவும் வந்து விளங்கும்னு சொல்லலாம். இதனை அறம் எனும் உயர் பண்பு 10 வகைகளாக பிரித்து சொல்கிறாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னா, உண்மையை மட்டும் பேசுறது, பொறுமையோடு இருக்கிறது, உயர்வுடன் கூடிய பெருமை, தியானம் செய்கிறது, ஐம்புலங்களையும் அடக்கி ஆளுதல், நடுவு நிலைமையோடு இருத்தல், தனக்கென எதனையும் உரிமையாக்காமல் இருத்தல், பொருள்களின் மீது ஆசை கொள்ளாமல் ஏதாச்சும் பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது, அப்புறம் நற்செயல்களை பின்பற்றுதல், அறத்துடன் மேற்கொள்ளும் விரதத்தை இடையிலேயே கைவிடாதல் இருத்தல். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொடங்கிய ஒரு விஷயத்தை பாதியிலேயே விட்டுடாமல் அதை ஆங்கிலத்தில் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அப்படின்பாங்க, அதை தொடர்ந்து பின்பற்றக்கூடிய அந்த விஷயம் வந்து இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறலாம்னு சொல்லுவாங்க. ஆக 10 அறங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் நல் மனம் கொண்ட வாழ வழிகாட்டுவதற்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பண்புகள்லாம் மேலோங்குச்சு அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் வந்து உயரலாம். இவற்றின் அடிப்படையில் நம்ம வாழ்வை அமைத்து கொண்டோம் அப்படின்னா நம்ம வாழும் இந்த பிறவி வந்து அடுத்து வரும் பிறவிகளுக்கும் வலிமையான அறமாக அமையும். அறம் பெரிய வலிமையான துணையாக இருக்கும் அப்படிங்கிறத அறத்துணையோடு ஆகாம் நண்பொன்றுமில் அப்படின்னு சொல்லி அந்த பாடலடி வந்து உணர்த்தது. எதுலன்னா அறநெறிச்சாரம் இல்லை.

உளவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகளின் 5 வயது வரை அவர்கள் வளரக்கூடிய சூழலில் எப்படி அமைகிறதோ அதை பொறுத்து தான் அவர்களுடைய எதிர்காலம் வாழ்வு வந்து வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையும் கூட. இதனால தான் 5 வளையாதது 50 வளையுமா அப்படின்னு நம்மளுடைய இலக்கியங்களில் கூட சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா. ஆகவே எந்த நெறியில் வளர்க்கப்படுகிறார்களோ அதை பொறுத்து அவர்களுடைய இளமை பருவமும் வந்து அமைந்து விடுது. இதே இளமை பருவத்தில் தான் சில நேரங்களில் தடம் புரளுதல் வந்து இருக்குது அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. இந்த இளம் பருவம் ஒருவருக்கு சரியான இலக்கோடையும் நல்ல குணங்களோடையும் வழிகாட்டுதலோடையும் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவர்கள் பலருக்கு வழிகாட்டிகளாக மாறிடுவாங்க. இந்த நிலையை அடைய மனதை இளம் பருவத்திலேயே

பக்குவப்படுத்த வேணும். நாம் துன்பம் வந்து சேர தடையாக இருப்பது அறம் செய்யாமையாகும். ஆகவே இனிய சொல்லை விளைநிலமாக கொண்டு ஈகை பண்பை வந்து விதையாக ஊன்றி தீய சொற்கள் அப்படிங்கிற களைகளை அகற்றி உண்மை என்னும் உரமாகிய எருவை போட்டு அன்பை நீராக பாய்ச்சி அறமாகிய கதிரை வளரச் செய்யும் பசுமையான பயிரை உருவாக்குதல் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கூழ் சிறுகாலை செய் அப்படிங்கிற அந்த பாடலடியும் வந்து இந்த அறம் வளர்த்தலின் அருமையை வந்து எடுத்துரைக்குது.

0: நேரம் 9:42 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அறம் போற்றும் மானிடம் நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறேன். நான் உங்கள் மகாராஜா. தீயவை உள்ளத்திலிருந்து அகற்றப்படுதல் வேண்டுங்க. நிலத்தில் நல்ல பயிர்களை காப்பதற்கு தீய களைகளை அகற்றி விவசாயி நெற்கதிர்களை வந்து பெறுவார். அதுபோல மனிதனும் அவனுள் உள்ள சினம் என்னும் தீய உணர்வை வந்து அகற்றி இன்பம் பெருகுவதற்கான வழிகளை விரும்பி செய்தல் சிறப்பாகும். அதனை புற்களைந்து நற்பயன் கொள்ளும் ஒருவன் போல் நற்பயன் கொண்டிருக்க பாற்று அப்படிங்கிற அந்த பாடல் அடிகள் வந்து நன்னிலை அடைய அறம் செய்தல் சிறப்பு அப்படின்னும் சினத்தை நீக்குவது பற்றியும் வலியுறுத்துது. மானிடராய் பிறப்பது அறிது, இந்த பிறவியில் மனம் ஒன்றி ஆறறிவு உணர்வையும் இணைத்து நல்ல செயல்களாகிய அறத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொள்வோர் அந்நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார்கள்.
1: பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே.

ஒழுக்கம்தான் உயர்வுன்னு சொல்லணும். மானிடராய் பிறத்தல் அரிது, எனினும் இந்த பிறவியில் யாவரும் மறைந்த பிறகு அவரவர் உடலின் நிலைமை என்ன என்பதை அனைவரும் நன்கறிவோம். இதற்கு முன்பாக இந்த உடலை கொண்டு நாம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சமயங்கள், சாஸ்திரங்கள், இலக்கியங்கள் வந்து ரொம்ப அழகாக சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் உயிரினும் மேலாக ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம வள்ளுவர் பெருந்தகையும் இயம்புகிறாரு. வறுமை நிலையில் வாடுவோர்க்கும் ஒழுக்கமே தலை சிறந்தது. ஒருவர் எத்தகைய துன்பத்தை அடைஞ்சாலும் பிறரால் பெரிதும் இகழப்படுவது கிடையாது. ஆனால் ஒழுக்கத்திலிருந்து தவறினால் பெரிதும் இகழ்ச்சிக்குரியவராக பலராலும் கருதப்படுவாங்க. முன்னோர் கூறிய முதுமொழிகளை பின்பற்றி நல்லொழுக்கத்தில் வளர்ந்தோம் அப்படின்னா வளர்ந்தவரை துன்பம் வந்து அணுகுவதில்லை அப்படிங்கிறத ஒரு பாடலும் ரொம்ப அழகாக சொல்லுது. என்னென்னா, ஒழுக்கத்தோடொன்றி உயப்போதி என்றே புழுக்கூட்டு பொச்சா புடைத்து அப்படிங்கிற அடிகளிலிருந்து ஒழுக்கம் உயர்வுக்கு வழிகாட்டுறதையும் ஒழுக்கம் தவறினால் துன்பத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதையும் இந்த பாடல் வந்து சொல்லுது. இந்த நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த பாடல் கேட்கலாம்.

கண்கள் இமை மூடும் போதும் உனது அன்பு எனது அன்பை தேடும். மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம். தனித்து இருந்தும் இணைந்து இருப்போம்.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கடுத்து ஏறிடும் அன்னாள் அதிடும் அதிடும்.

போற்றப்பட வேண்டியது பொறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமைக்கு நேர் எதிரான விஷயம் அவசரப்படுதல் சினம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் மற்ற எல்லா தீய குணங்களுக்கும் தலைமையாக கருதப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த குணத்தை நீக்கினாலே இயல்பாகவே பொறுமை என்னும் உயர் குணம் வந்து மேலோங்கும். ஆனால் பொறுமையை அடைவது அவ்வளவு சுலபமானதும் கிடையாது இல்லையா. காரணம், ஒருத்தர் தவறு செய்து கொண்டே இருந்தால் அதிலிருந்து விலக இயலாது. அதிலும் தான் செய்வது தவறு என்று உணராமல் இருந்தால் அது நாளுக்கு நாள் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. இந்த நிலையில் எவர் தான் செய்வதை உணர்ந்து வருத்தமுறுகிறாரோ அவரிடத்தில் பொறுமை படிப்படியாக வளர்ச்சி பெறும். எத்தகைய துன்பமும் விட்டுவிட வேண்டுமெனில் பொறுமையை பின்பற்ற வேண்டும். இதற்கு பொறுமையின் உயர்வை தன்னையுரையான் இகழ்ந்துரைப்பின் தானவனை பின்னையுறையா பெருமையான் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாடலடியிலிருந்து தன்னைத்தானே கீழாக கூறி பின்பு தான் நிகழ்ந்து கூறும் தன்மை இல்லாதவன் சிறப்புடையவன் என்றும் இதற்கு பொறுமையே தலையாயுது அப்படின்னும் தெளிவாகுது. எதெல்லாம் உயர் குணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, குற்றம் இல்லாமல் பேசுதல், அடுத்தவங்களை குற்றப்படுத்தாமல் நம்ம பேசணும், துன்பத்திலையும் மனம் சோராமல் இருக்கணும், தீயவர்களுக்கும் நன்மையே செய்யணும், உலக வாழ்வுக்குரிய குணங்கள் வந்து இருக்கணும், வெப்பம் பொறுத்து இருக்கும் உணவு, அதிகம் வருமானத்தோடு கூடிய நீதி நெறி, ஈகை குணம் உடைய வாழ்க்கை, இப்படி நல்ல முறையில் வாழ்க்கையை அமைத்து கொண்டோம்னு வைங்களேன், வாழ்க்கை ரொம்ப சிறப்பானது தான். நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் நாம் கேட்கலாம். இது வந்துட்டு இருக்குது ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்களில்.

0: நிறைவு பெற்றது இலக்கிய சாரல். நேரம் இரவு 10 மணி. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு நாம் வந்தாச்சு. இன்றைக்கி சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்களின் விருப்ப பாடல்கள் தொகுப்பில் இன்றைக்கி வீரவணல்லூர் அ கிருஷ்ணன் அவர்களுடைய தொகுப்பு பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அவருடைய தொகுப்பில் முதல் பாடலே வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ரொம்ப அருமையாக ஒரு பாடல் வந்து சொல்லியிருக்காங்க. டிஎம் சவுந்தரராஜன் ஐயா பாடிய பாட்டு, சரஸ்வதி சபதம் படத்திலிருந்து. தெய்வ புலவர் புனைந்த முதலாம் குரட்பாடல் தான் இது. அருமையான கணீர் குரலில் பாடப்பட்ட பாடல் இது. மிகவும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு அவருக்கு. அந்த பாடலை நம்மளும் கூட கேட்டு ரசிப்போமா?
1: அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தார்

இன்னைக்கு தொகுப்பு பாடல்களில் வீரவண்ணலூர் கிருஷ்ணன் அவர்களுடைய பாடல்கள் நாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். முதல் பாடல் கேட்டுட்டு வந்துட்டோம். அடுத்ததான் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து, ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. நாம் எல்லாம் பண்புடையவராகவும் அன்புடையவராகவும் வாழ்வதற்கு இறைவன் வழங்கும் ஆறு கட்டளைகள் வெளிப்படுத்தும் இந்த பாடல் மிகவும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு.

ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் ஐயா பாடிய பாட்டு தான் அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து. இந்த உலக வாழ்வில் நலமுடனும் பலமுடனும் நல்லவர்களாக வாழ வேண்டுமானால் சிந்தித்து செயல்பட்டால்தான் இயலும் என்பதை வெளிப்படுத்தும் பாடல் இது. ஒலிபரப்பு இவர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க, கட்டாயமாக ஒலிபரப்பும் பாடல் இது வந்துகிட்டே இருக்குது.

ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-48-64-58. விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 10:14 ஆகுது. அழகான இந்த இரவு பொழுதில் இனிமையான பாடல்கள் தொகுப்பு பாடல்களாக வந்துட்டுருக்கு. வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களுடைய விருப்ப தொகுப்பு இடம்பெற்றிருக்கு இன்றைக்கி நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து. இதையும் நம்ம டிஎம்எஸ்ஐயா தான் பாடியிருக்காங்க. நம்ம எல்லோருக்கும் தந்தையாக இருந்து இறைவன் உதவி வருகிறார் என்பதை வெளிப்படுத்தும் அமைதியான இனிமையான பாடல் இது. ரசித்து கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க, நாமளும் ரசித்து கேட்கலாம் பாடல் இதோ.

குடும்பத்திலிருந்து கேட்டிருக்காங்க. யாரிடத்தில் நிறைந்த அன்பும் பண்பும் உள்ளதோ அவர்களிடத்தில் இறைவன் நிறைந்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் பாடல் இதுன்னு சொல்லியிருக்காங்க. தெய்வம் இருப்பது எங்கே பாடல் நாம் கேட்கலாம்.

10:21 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ்களில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நேர்விருப்பு தொகுப்பாக வீரவணல்லூர் கிருஷ்ணன் அவர்களுடைய தொகுப்பு பாடல்கள் நாம் இதுவரைக்கும் அப்படியே கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம். அடுத்ததாக தெய்வம் திரைப்படத்திலிருந்து பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. திருச்செந்தூரின் பெருமையையும் செந்திலாண்டவரின் புகழையும் வெளிப்படுத்தும் இனிய பாடல் இது.

அடுத்த பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து வேண்டும்னு கேட்டிருக்காங்க. சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடிய பாட்டு. தீய குணங்களை உடையவர்களிடம் சேரும்போது நல்லவர்களும் பொல்லாதவராகி விடுவர் என்பதை கொண்ட கொடைவள்ளலாகிய கர்ணனின் கவனத்திற்கும் நம் எல்லோருக்கும் புரியும் வண்ணம் விளக்கும் பாடல் இது. அமைதியான இனிமையான பாடல்தான்.

10:30 இணைந்திருக்கிறீங்க. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் நேர்விருப்பு தொகுப்பில் இன்றைக்கு நாம வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களுடைய தொகுப்பு பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. பி சுசீலாமா பாடிய பாட்டு. உயிரினங்களிலெல்லாம் உறையும் அருட்கருணை கடலாக முருகப்பெருமான் விளங்குகிறார் என்பதை இனிமையான குரலில் அருமையாக பாடுவதால் மெய்மறந்து கேட்கக்கூடிய பாடல்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல சொல்ல இனிக்குதடா பாடல் நாம கேட்போம்.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: அடுத்த பாடல் திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. டிஎம்எஸ் ஐயா பாடின பாட்டு. மலர்களின் நிறங்களிலும் மனங்களிலும் திருமாலின் பொன்னழகை கண்டு மகிழும் இனிய பாடல் இதுன்னு சொல்லியிருக்காங்க.

அடுத்த பாடல் ஒரு இனிமையான பாடல், சிங்காரவேலனே தேவா அப்படிங்கிற அந்த பாடல் வந்து கொஞ்சம் சலங்கை படத்தில் இடம்பெற்றது. ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. இந்த பாடலில் வரக்கூடிய அந்த நாகஸ்வரம் வந்து காரக்குறிச்சி அருணாச்சலம் ஐயா வந்து இசை இந்த இசைத்திருப்பாங்க. ரொம்ப இனிமையான ஒரு பாட்டும் கூட. வேலவனின் புகழையும் காரக்குறிச்சி அருணாச்சல நாதஸ்வர வித்வானின் புகழையும் உலகறிய செய்த இனிமையான பாடல் இது அப்படின்னு கிருஷ்ணன் வீரவடலூர் அவர்களும் கூட சொல்லியிருக்காங்க. பாடல் கேட்கலாம், இணைந்திருங்கள்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்கார வேலன் சன்னதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு, பாடு சாந்தா, பாடு.

10:44 நிமிடங்களில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் தொகுப்பில் இன்னைக்கு வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களுடைய தொகுப்பு பாடல்கள் கேட்டுட்ருக்கிறோம். அடுத்த பாடல் எந்த படத்தில் இருந்து அப்படின்னா, திருவருட்செல்வர் திரைப்படத்திலிருந்து தான். சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடியிருக்காங்க. நாமெல்லாம் நம் உள்ளத்தில் இருக்கும் இறைவனை அறியாது ஊரெல்லாம் சென்று தேடுகிறோமே என்று சுட்டிக்காட்டும் இனிமையான பாடல் இது.

வீரவணலூர் கிருஷ்ணன் அவர்களுடைய தொகுப்பில் அடுத்த பாடல் சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் பி. சுசீலாமா பாடிய பாட்டு. கோமாதாவின் சிறப்புகளை வெளிப்படுத்தும் இனிய பாடல் இது. 10:49 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை நடத்த பாடல் நாம கேட்கலாம்.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பு தான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நிறைவு பாடலாக அவங்க கேட்டிருக்கிறது சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் கல்வியா செல்பமா வீரமா அப்படின்னு டிஎம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் தன்னுடைய சிம்மக்குரலில் பாடுவார். அந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க. கல்வியையும் செல்வத்தையும் வீரத்தையும் பெருமைப்படுத்தி பாடும் பாடல் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய பாடல் வருகிறது, நம்ம எல்லாரும் கேட்கலாம்.
1: கல்வி

நேரம் 11 மணி. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். காலை 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் உமாமகேஸ்வரி அவர்கள். காலை 7 மணிக்கு வணக்கம் பரணி. தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 வணக்கம் பரணியில் தொடர்ந்து தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். தொடர்ந்து ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். காலை 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள் 2026 தினசரி நிலவரம். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் திரு ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரையிசை. 9:02 ஆனந்த் பூங்காற்று. 10:02 மனம் விரும்புதே. முற்பகல் 11:02 மணித்திரநாடு. இதில் ஹைதராபாத்தின் சலா ஜங் அருங்காட்சியகம். 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே. உங்கள் வீட்டில் அதிகம் அறிவுரை சொல்பவர் யார் என்ற தலைப்பில் தொழில் பேசலாம். பிற்பகல் 2 மணிக்கு பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இதில் பின்தங்கிய மாவட்டங்களை மாற்றுவதற்கான முதன்மை திட்டம். 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் 40 வயதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கவனிக்க வேண்டியவைகள். 1:55 தொடர்ந்து நலம் தானாவில் தோலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி. 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள்.

30க்கு தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். 2015 ஆண்டில் வெளிவந்த திரைப்படங்கள் பற்றிய தகவல்களோடு பாடல்கள். நாளை மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை.

7:25 நம்மை சுற்றி 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் 2026 தினசரி நிலவரம். இரவு 7:32 ஆசை அஞ்சல். நாளை இரவு 8:05 குக்கு நேர்விருப்பு பாடல்கள். 9:15 திரையிசை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சங்ககால திருவிழாக்கள். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியாக நேயர்கள் தொடர்பு கொண்டு பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி. 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நாம் இதுவரை கேட்டோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் முதன்மை அலைவரிசை மற்றும் பண்பலை 102.6. நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். ஜலி அஞ்சல்.

0: நேரம் 11:40. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: நூறு புள்ளி ஒன்று மெகா எஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கவிருக்கும் திரைகாணம் நிகழ்ச்சி கேட்கலாம். முதலில் தை பிறந்தால் வழி பிறக்கும் படத்திற்காக எம் எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாடல்.

0: கொண்டு நடுங்க மாட்டேன், முயன்று நானே வெற்றி கொள்வேன். அப்பா,
1: நேரம் 11:50. திரைகாணத்தில் அடுத்து படிக்காத மேதை திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

0: In a tragic incident on Friday, a speedboat carrying 32 Indian tourists and 4 local crew members capsized off Phu Quoc Island, leaving 15 tourists dead. Defence Minister Rajnath Singh and Union Minister of Road Transport and Highways Nitin Gadkari, along with Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath, yesterday inaugurated the Lucknow-Kanpur Expressway. Before the inauguration of the Lucknow-Kanpur Expressway, all these leaders inspected the expressway in Unnao. Later, they came back by the same expressway and participated in the function at Sainik School in Lucknow, where projects worth 4,850 crore rupees were launched yesterday, which includes inauguration of the expressway and four-lane construction of a part of Lucknow-Hardoi Highway, along with laying of the foundation stone of a flyover in Lucknow. In cricket, Indian team led by Harmanpreet Kaur yesterday recorded a historic win in one of women's tests against host England at the Lords. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12:10. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 FM கோல்டு அலைவரிசையில் தரை வழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரை வழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த். நேரம் 12:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இரவின் மடியில். நிகழ்ச்சியின் முதலில் நெஞ்சில் ஒரு ராகம் படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல்

0: A convicted former Aam Aadmi Party councillor Tahir Hussain and four others for the killing of Intelligence Bureau officer Ankit Sharma during the 2020 Northeast Delhi riots. Additional sessions Judge Praveen Singh was hearing the case against a total of 11 accused, including Hussain, and convicted five of them. The court found Tahir Hussain guilty under the charges of promoting enmity, rioting, assault, criminal force and murder. In cricket, Indian team led by Harmanpreet Kaur yesterday recorded a historic win in one of women's test against host England at the Lords. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகாஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை வழங்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியின் முதலில் வியட்நாம் வீடு படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்

கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து

0: கல்லாய் போன மனிதர்களானே.
1: ஒலித்த குரலை மீண்டும் ஒலிக்கவிருப்பது பாபு திரைப்படத்திற்காக.

நேரம் 1:32:45. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் புதிய வார்ப்புகள் படத்திற்காக ஜென்சி பாடிய பாடல்.

நிகழ்ச்சியின் நிறைவாக தாய்க்கொரு தாலாட்டு படத்திற்காக கே. ஜெயேசுதாஸ் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை.

இன்று நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் ஆட்டுக்கார அலைமேலு, கவி குயில், மீனவ நண்பன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் ஒலிக்கவிருப்பது ஆட்டுக்கார அலைமேல் படத்திலிருந்து சில பாடல்கள். துவக்க பாடலாக TM சவுந்தரராஜன் மற்றும் P சுஷீலா பாடியுள்ள பாடல்.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை ஆட்டுக்கார அலைமேலு படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். தொடர்ந்து கவிக்குயில் படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

நேரம் நள்ளிரவு 2:31, 13 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை கவிக்குயில் படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். தொடர்ந்து மீனவன் நண்பன் படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: இதுவரை நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் ஆட்டுக்கார அலமேலு, கவிக்குயில், மீனவ நண்பன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். நிறைவு பெற்றது இந்த நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சி. தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं सरफिरोजी।

மாம்பலம் MKS நடராஜன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து தர்மவதி ராகத்தில் அமைந்த பஜனசேயராதா, மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், ரூபகதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் MKS நடராஜன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். சோழவரம் ஜி நாதன் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்களினி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதல் ஒழிக்கவிருப்பது ஸ்ரீ காஞ்சி காமாட்சி படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினருடன் இணைந்து பாடல.

நேரம் காலை 5:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது.